1212 மற்றும் eastfm102.7@gmail.com எனும் மின்னஞ்சலூடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். வெளியே காலநிலையை பார்த்தோம் என்று சொன்னால் 27 டிகிரி செல்சியஸ், உடல்நிலை 31 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று நள்ளிரவு பொழுதுகளில் டொரண்டோ மற்றும் GTA பெரும்பாகத்தில் வாகன

0: செய்திகள் வெளியாக இருக்கின்றன. போக்குவரத்து தற்போது கலெக்டர் லேன்ஸ் வழியாக திருப்பி விடப்படுவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் வெஸ்ட் பவுண்ட் 401 லேன்ஸ் தற்போது மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஈஸ்ட் பவுண்ட் பகுதியில் விபத்து விசாரணை மற்றும் லேன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் காரணமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் நீடிப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. ஏற்கனவே பிராக் ரோட் பகுதியில் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் காரணமாக கூடுதல் லேன் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கின்றன. அதோடு இதுவும் சேர்ந்த இந்த விபத்து காரணமாக மேலும் பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மற்றும் போக்குவரத்து நெரிசல் நீடிக்கின்றது. 401 ஈஸ்ட் பவுண்டில் பிராக் ரோட் பகுதியை தவிர்த்து செல்ல முடிந்தால் மாற்று வழியை பயன்படுத்துமாறு வாகன ஓட்டிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. 8:04 நாங்கள் 8 வியாழக்கிழமை என்று சொல்லும் பொழுது நேர்களை சந்திக்கும் நேரம் கலகலப்பு போட்டி நிகழ்ச்சியூடாக தான் இன்று நாங்கள் நேர்களை சந்திக்கப் போகிறோம். வழக்கம் போலவே திரைப்படங்கள் இல்லாவிட்டால் திரைப்பட பாடல்களை எடுத்து அதனுடைய முதல் வரியை எடுத்து அதை குழப்பி ஒரு புதிய வரியை கொண்டு வருவோம். அதிலிருந்து இருக்கும் அந்த திரைப்படங்களாக இருக்கலாம், திரைப்பட பாடல்களாக இருக்கலாம், அதை நீங்கள் கண்டுபிடிப்பதுதான் கலகலப்பு போட்டி நிகழ்ச்சி. இன்றும் வழமை போலவே 3 திரைப்படங்களை எடுத்து ஒரு புதிய வரி, அதில் இருக்கும் அந்த 3 திரைப்படங்கள் என்னென்று சொல்லிதான் நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க. எனவே அந்த குழப்பிய வரி, காதல் கண் காண்பதெல்லாம் ரோஜாவே, தோன்றினால் எதிரே கண்ணோடு. காதல் கண் காண்பது எல்லாம் ரோஜாவே, தோன்றினால் எதிரே கண்ணோடு. இதுதான் அந்த குழப்பிய வரியாக இருக்கிறது. இதற்குள் 3 திரைப்படங்கள் அடங்கியிருக்கின்றன. எனவே உங்களுக்கு பதில் தெரிந்தால் அழைக்கலாம் 416-554-4040 வாயிலாக.
1: கோடி பிரகாஷா விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா, எத்தனை முறை நான் இச்சாவே, இத்தவணை என்கொள்வாயா, சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தை திரும்பத்தா, பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா.
2: Maya, Maya.
1: Ayardam Maya.

0: 8:10 எஸ்டிஎஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். கலகலப்பு போட்டி நிகழ்ச்சியில் தான் ஒரு குழப்பிய வரியை தந்திருக்கின்றேன். அதை வைத்துக்கொண்டு அந்த 3 திரைப்படங்கள் என்னவாக இருக்கும் என்று சொல்லி உங்களுக்கு தெரிந்தால் அழைத்து செல்ல வேண்டிய இலக்கம் 416-554-4040. காதல் கண் காண்பதெல்லாம் ரோஜாவே, தோன்றினால் எதிரே கண்ணோடு என்பதுதான் அந்த குழப்பிய வரி. இதில் 3 திரைப்படங்கள் அடங்கியிருக்கின்றன. இணைந்திருக்கும் நேர்களை கேட்டு பார்க்கலாம் என்ன பதில் என்று சொல்லி. வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஜான்சி கதைக்கிறேன்.
0: ஜான்சி, நல்ல சுகமா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு, நன்றி.
0: சரி, கண்டுபிடிச்சிட்டீங்களா அந்த 3 திரைப்படம்? சொல்லுங்க.
1: காதல் ரோஜாவே, கண்ணோடு காண்பதெல்லாம் கண்ணெதிரே தோன்றினார்.
0: சரி, 3 திரைப்படங்கள் சொல்லிருக்கீங்க ஜான்சி. சரி, பார்க்கலாம். நன்றி இணைந்து கொண்டமைக்கு. நீங்களும் அழைக்கலாம் 416-554-4040.

0: 8:17 நிமிடம் இஸ்தஃபம் வானலையோடு இணைந்திருக்கின்றீர்கள். கலகலப்பு போட் நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இணைந்திருக்கும் நேர்களை முனைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஐங்கரன்.
0: எப்படி இருக்கிறீங்க? பாட்டு தர நிகழ்ச்சி 5 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் காஃபி டபுள் டபுள் நீங்க கேட்கலாம். இப்பொழுது நாங்க ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறோம், அதற்கு பதில் சொல்ல தெரியும், பதில் தெரியுமா? சரி, நன்றி. இணைந்து கொண்டமைக்கு ஐங்கரன். இணைந்திருக்கும் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்ள போகிறோம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் தேவகுமார்.
0: தேவகுமார், எப்படி இருக்கிறீங்க?
2: தேவகுமார்,
0: பார்க்கலாம். நன்றி, இணைந்து கொண்டமைக்கு
2: நன்றி.
0: இணைந்திருக்கும் அடுத்த நேரிடம் கேட்டு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
3: என்ன
0: பதிலோட வந்திருக்கீங்க? அப்ப சொல்லுங்க பாக்கலாம் அந்த 3 திரைப்படங்களையும்.
3: கண்ணெதிரியே தோன்றினால், கண்ணோடு காண்பதெல்லாம்,
0: கலகலப்பு போட்டி நிகழ்ச்சியினூடாக ஒரு குழப்பிய வரியை தந்திருக்கின்றேன். அதில் இருக்கும் 3 திரைப்படங்கள் என்ன என்பதை நீங்களும் தெரிந்தால் அழைத்து செல்ல 4164440 வாயிலாக இணைந்திருக்கும் அடுத்த நேர். வணக்கம்.
4: வணக்கம்.
0: நான்
4: தோன்றினால், காதல் ரோஜாவே, கண்ணோடு காண்பதே.
0: சரி, 3 திரைப்படம் சொல்லிருக்கீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல பதில் வரும். நன்றி, இணைந்து கொண்டமைக்கு
4: நன்றி.
0: நன்றி நன்றி. இணைந்திருக்கும் அடுத்த நேரிடமும் கேட்டு பார்க்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் நிவாசினி. அங்கால மற்றது
0: இன்றைக்கு அங்கால யாருமே இல்ல, தனியத்தான்
5: இருக்கிறேன். எல்லாத்தையும் தன் கைக்குள்ளே வைத்துக்கொண்டு நடத்துறது அது பெரிய ஒரு சாதனை என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு.
0: நன்றி தியாகராஜ். எப்படி இருக்கிறீங்க?
5: நலம் நலம் நலம். அதுபோல நீங்கள் நலமா இருக்கணும்னு இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இதுல வந்து அவர் சொன்ன மாதிரி தன் காதல் ரோஜாவே, கண்ணோடு காண்பதெல்லாம், கண்ணதிரே தோன்றினாள்.
0: சரி, 3. சரி, பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றி. இணைந்து கொண்டமைக்கு 8:20 கலகலப்பு போட்டி நிகழ்ச்சியோடாக நீங்களும் சந்தோஷமாக இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்களும் அழைக்க 4164440
6: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம், லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca. எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறன் கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
7: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
6: உங்களுக்கு தான் ஒண்ணும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ரொஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
7: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
6: 416-788-2426.
8: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
9: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
10: அது சரி.
9: உங்களுக்கு ஆடி கார்
10: என்னது?
9: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
10: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி விஜய் புரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
11: 416-900-4599. நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
12: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி விகிதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462-4. Some condition apply.
13: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 to 8 வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 முதல் மாலை 5 வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை 416-438-3350. சேயோன் டாக்ஸ் .ca.
14: நல்ல பாட்டு, நல்ல விஷயம். FM 102.7
0: East FM.ca. 8:24 ஈஸ்டெஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம உரிவின் நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. கலகலப்பு போட்டி நிகழ்ச்சியின் பதில் சொல்லும் நேரம் வந்தாச்சு. அதற்கு முதல் அந்த குழப்பிய வரி என்னென்னு பார்த்துலாம். காதல் கண் காண்பதெல்லாம் ரோஜாவே, தோன்றினால் எதிரே கண்ணோடு என்பதுதான் அந்த குழப்பிய வரியாக இருக்கின்றது. இதில் ஒளிந்திருக்கும் அந்த 3 திரைப்படங்கள் என்னன்னு சொல்லிதான் கேட்டிருந்தோம். நேர்களும் இணைந்து சரியான பதில் தான் சொல்லியிருந்தார்கள். எனவே அந்த 3 திரைப்படங்கள் என்னென்னு பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவது திரைப்படமாக கண் எதிரே தோன்றினால் 1998 வெளிவந்த திரைப்படம். இரண்டாவது திரைப்படம் 1999 வெளிவந்த கண்ணோடு காண்பதெல்லாம். மூன்றாவது திரைப்படமாக 2000 வெளிவந்த காதல் ரோஜாவே என்ற திரைப்படங்கள். எனவே இந்த 3 திரைப்படங்களையும் தான் குழப்பி ஒரு புதிய வரியை தந்திருந்தோம். இணைந்து சிறப்பித்த அத்தனை நேர்களுக்கும் நன்றி.

0: பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 20,000 மேலான மக்களின் இடப்பெயர்வுக்கு காரணமாக அமைந்துள்ள பாரிய காட்டுத்தீ பரவல்கள் வளமையான இயற்கை நிகழ்வு அல்ல என்று பாதிக்கப்பட்ட பூர்வக்குடியின சமூகம் ஒன்றின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மரம் வெட்டும் நடைமுறைகள் மற்றும் வறட்சி நிலைமைகளை கையாளுதலில் அரசாங்கங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். கனடாவில் சட்டப்பூர்வமான குடியேற்ற அந்தஸ்து இல்லாதவர்கள் சமூக நல உதவித் தொகைகளை பெற முடியாதபடி ஆன்டாரியோ அரசு புதிய விதிகளை கொண்டுவரவுள்ளது. 10 வருடங்களுக்கு முன்னர் தற்காலிக பணியாளர் விசாவில் கனடா வந்த ஒருவர் விசா காலாவதியான பின்னரும் ஆன்டாரியோ ஒர்க்ஸ் சமூக நல உதவித்தொகை பெற்று வந்ததை ஊடக அறிக்கைகள் வெளிப்படுத்தியதை அடுத்து விதிமுறைகளில் மாற்றங்கள் கொண்டுவரப்படும் என முதல்வர் டக் ஃபோர்ட் உறுதியளித்திருந்தார். தமிழ்நாடு திருவண்ணாமலையில் கடந்த ஆண்டு இடம்பெற்ற திமுக மாநாடு ஒன்றுக்காக சட்டவிரோதமாக மணல் அகழ்ந்து அரசுக்கு 8 கோடி ரூபாய்கள் இழப்பு ஏற்படுத்தியதாக முன்னாள் திமுக அமைச்சர் ஏவ வேலு மீதும் அவரது மகன் மீதும் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் அறப்போர் இயக்கம் புகாரளித்துள்ளது. குறித்த மாநாடு நடத்துவதற்கு ஆற்று மணல் நிரப்பப்பட்ட இடம் முன்னாள் அமைச்சர் ஏவ வேலுவின் மகன் பெயரில் உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த திமுக ஆட்சியில் போடப்படாத வீதியொன்றுக்கு பணம் வழங்கிய குற்றச்சாட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைகளை ஏவவேலு எதிர்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் யாழ் செம்மணி மனித புதைக்குழிகள் தொடர்பிலான உண்மைகளை வெளிப்படுத்திய முன்னாள் ராணுவ சிப்பாய் சோமரத்ன ராஜபக்ஷவின் பாதுகாப்பு தொடர்பில் தாம் அவதானத்துடன் உள்ளதாக காணாமல் போனோர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. கிருஷாந்தி படுகொலை வழக்கின் மரண தண்டனை கைதியான சோமரத்ன ராஜபக்ஷவை சிறையில் சந்தித்ததாகவும் அது கூறியுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto.
2: மீனாட்சி மீனாட்சி
1: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 6476005297.
3: IP Gold House திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP Gold House. டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP Gold House, 4D New Delhi Drive, Unit 6, Markham, 905-554-5890.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பு. டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 Cash Point.
7: வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ். உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ், 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.
3: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7. 102.7.

8:46 ஈஸ்ட் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். கம்யூனிட்டி கனெக்ஷன் பகுதிக்கு வந்திருக்கின்றோம். சமூகம் சார்ந்த விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் நேரமாக இருக்கிறது. அந்த வகையில் வயவுலான் மத்திய கல்லூரி பழைய மாணவர் சங்கம் கனடா நடாத்தும் ஒன்று கூடலும் பொதுக்கூட்டமும் மிலிகன் பார்க் பிக்னிக் ஷெல்டர் 155 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் டொராண்டோவில் ஆகஸ்ட் மாதம் 15 சனிக்கிழமை காலை 10:30 மாலை 7 வரை இடம்பெற இருக்கின்றது. மேலதிக விவரங்களுக்கு திலீபன் 6478957027. இன்னொரு நிகழ்வாக ஒன்டாரியோ இலங்கை ஓய்வூதியர் சங்கம் நடாத்தும் 16 வருடாந்த பொதுக்கூட்டத்துக்கு சமூகம் அளிக்கும்படி இலங்கை ஓய்வூதியம் பெறுபவர்கள் சங்கம் அன்புடன் அழைக்கின்றது. இதுவும் சனிக்கிழமை ஆகஸ்ட் 15 காலை 9:00 முதல் 12:00 வரை இடம்பெறுகிறது. ஸ்கார்ப்ரோ சிவிக் சென்டர், 150 போரோ டிரைவ், ரூம் 1 & 2. மேலதிக விவரங்களுக்கு 416-454-6360. இன்னொரு நிகழ்வாக ஆகஸ்ட் 16 ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற இருக்கின்ற சங்கானை மக்கள் ஒன்றியம் கனடா நடாத்தும் 2026 பாபிக்யூ பார்ட்டி மற்றும் சிறுவர்களுக்கான விளையாட்டுப் போட்டியும் நடைபெற இருக்கின்றது. இது மிலிகன் பார்க் மெக்கோவன் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில் இருக்கும் மிலிகன் பார்க்கில் காலை 10 ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 16 இடம்பெற இருக்கின்றது. விவரங்களுக்கு இந்தி 6472844377. இன்னொரு நிகழ்வும் இருக்கின்றது. இதுவும் ஆகஸ்ட் மாதம் 16 இடம்பெறுகின்றது. கனடா தமிழ் எழுத்தாளர் இணையம் நடத்தும் நூல்களின் சங்கமம் நூல் கண்காட்சி 2026 ஆகஸ்ட் மாதம் 16 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 முதல் மாலை 5 வரை தமிழிசை கலாமன்றம் மண்டபத்தில் இடம்பெற இருக்கின்றது. 1120 டாப்ஸ்காட் ரோட், யூனிட் 3, ஸ்கார்ப்ரோவில் நூல்களின் சங்கமம் நூல் கண்காட்சி 2026 ஆகஸ்ட் மாதம் 16 இடம்பெற இருக்கின்றது. இன்னொரு நிகழ்வாக புளியங்கூடல் மக்கள் ஒன்றியம் கனடா நடாத்தும் வருடாந்த ஒன்று கூடலும் பொதுக்கூட்டமும் இம்முறை தாம்சன் மெமோரியல் பார்க் பிக்னிக் ஏரியா 2 பிரிம்லி அண்ட் லாரன்ஸ் சந்திப்பில் இருக்கும் தாம்சன் மெமோரியல் பார்க்கில் இடம்பெற இருக்கின்றது. ஆகஸ்ட் மாதம் 16 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 முதல் நடைபெற இருக்கின்றது. மேலதிக விபரங்கள் சுஜீவன் 4374432809. இன்னொரு நிகழ்வாக யாழ் மீசாலை வீரசிங்கம் மத்திய கல்லூரி பழைய மாணவர் சங்கம் கனடா நடாத்தும் ஒன்று குடலும் உணவு உபசாரமும் அத்துடன் விளையாட்டுப் போட்டியும் இது 1555 நெல்சன் ரோட் ஸ்கார்ப்ரோவில் அமைந்திருக்கும் நெல்சன் பார்க் ஸ்கார்ப்ரோவில் இது ஆகஸ்ட் மாதம் 16 காலை 8 மாலை 7 வரை இடம்பெற இருக்கின்றது. இன்னொரு நிகழ்வாக கனடா மாதகள் நலன்புரி முன்னேற்ற ஒன்றியம் ஆகஸ்ட் மாதம் 22 இடம்பெற இருக்கும் இந்த நிகழ்வு கோடைக்கால ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் மார்னிங் சைட் பார்க் ஏரியா 8 390 மார்னிங் சைட் அவென்யூ ஸ்கார்ப்ரோவில் ஆகஸ்ட் 22 காலை 10 மாலை 8:30 வரைக்கும் இடம்பெற இருக்கின்றது. மேலதிக விபரங்களுக்கு சுப்பிரமணியம் 416-282-0947. இன்னொரு நிகழ்வையும் பார்த்திடலாம். சாவகச்சேரி இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கம் கனடா நடாத்தும் வசந்தத்தின் ஒன்று கூடல் 2026 ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 30 நெல்சன் அன்பின் சந்திப்பில் இருக்கும் நெல்சன் பார்க் 1555 நெல்சன் ரோடில் காலை 9 முதல் மாலை 6 வரை இடம்பெற இருக்கின்றது. தொடர்புகளுக்கு 416-457-2173. கம்யூனிட்டி கனெக்ஷன் பகுதியோடு இணைந்திருந்தீர்கள். சமூகம் சார்ந்த விடயங்களை உங்களோடு பகிர்ந்திருந்தோம். நீங்களும் சமூகம் சார்ந்த விடயங்கள் நிகழ்வுகளை இலவசமாக நிகழ்ச்சியில் கம்யூனிட்டி கனெக்ஷன் பகுதியில் அறிவிக்க நிகழ்வு பற்றிய விவரங்களை ஈஸ்ட் எஃப்எம் கம்யூனிட்டி @gmail.com எனும் மின்னஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள்.

8:54 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்திருக்கின்றோம். கால்நிலையை பார்த்தோமென்றால் தற்போது வெளியே 26 டிகிரி செல்சியஸ், நிலை 29 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று நள்ளிரவு பொழுதுகளில் 17 டிகிரி செல்சியஸாக இருக்கப் போகின்றது. நாளைய தினம் August 14 வெள்ளிக்கிழமை காலை வேளையில் 19 டிகிரி செல்சியஸ், நிலை 20 இருக்கப் போகின்றது. மதிய பொழுதுகளில் 25 டிகிரி செல்சியஸ், நிலை 30 மாலை வேளையில் 23 டிகிரி செல்சியஸ், உணர்நிலை 27 இருக்கப் போகின்றது. அதிகூடிய வெப்பநிலையாக மதிய பொழுதுகளில் 25 டிகிரி செல்சியஸ், உணர்நிலை 30 இருக்கப் போகின்றது. சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக மதிய பொழுதுகளில் 23 டிகிரி செல்சியஸ், உணர்நிலை 27. ஞாயிற்றுக்கிழமை மழையுடன் கூடிய ஒரு நாளாகவும் எதிர்கூறப்பட்டிருக்கின்றது. வாகன எரிபொருளின் விலையை பார்த்தோம் என்று சொன்னால், இன்று நள்ளிரவு முதல் டோரண்டோ ஜிடிஎப்பரம்பாகத்தில் வாகன எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றங்களும் இல்லை. 8:55 இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை கூறி இன்னொரு பொழுதில் உங்களை சந்திக்கும் வரையில் இப்பொழுது விடைபெற்று செல்லும் நான் நிபாஜினி சண்முகவேல். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் தமிழில் வார நாட்களில் இரவு 7 மணி முதல் 9 மணி வரை இரவுகளை இனிமையாக்கும் நம்ம ஊர் ஈவினிங். நம்ம ஊர் ஈவினிங்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சப்சல்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட், ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
3: பாட்டுக்கு
4: நாரதன்,
3: வீணைக்கு
4: வாணி,
3: அழகுக்கு
4: முருகன்,
3: சொல்லுக்கு
4: அகத்தியன்,
3: வில்லுக்கு
4: வினோத்குமார்.
3: எனது வினோத்குமாரா?
4: ஆம், வில்ஸ், அதாவது உயிரெழுத வேண்டுமா? சட்டத்திரணி வினோத்குமாரை அணுகுங்கள். லா ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார், ஸ்பிளண்டிட் சைனா மால், கேனடி மெட்ரோ ஸ்டீல் சந்திப்பில். அழையுங்கள் 6477665189.
2: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
2: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
7: சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
8: என்ன யோசினை?
9: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
8: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
10: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
11: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.

listening to your favorite FM station, 102.7 East FM. Turn it up.

0: FM 102.77 East FM.
1: Curse at the music.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 km gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift matum summer prices kaathirukkindrana Ahmed Thamseen 437-860-7002.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1000 $1200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. Markham & Finch சந்திப்புக்கு அண்மையில், 2225 Markham Road, Suite 408, Scarborough. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள். 416-997-3862 அல்லது 416-754-8881.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
4: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

0: எஃப்எம் 102.7 கேட்டாலே
1: வாவ், அது அப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு.
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்க தான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, ஃபின்ச் வீதியில், மெக்காவின்
4: மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா July 31 வெள்ளி முதல் August 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. July 31 வெள்ளி கொடியேற்றம், August 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, August 11 செவ்வாய் மாலை மஞ்சள் திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, August 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், August 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் வைரவர் மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். 416-535-6560.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 தொடர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions. Kiruba Tanabala Singham, 416-298-2777, mortgagesolutions.ca.
7: மௌலிஸ் அண்ட் பிரேமதாசனின் வீனிக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவ சண்முகநாதன், லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவலி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி September 4-6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்டரில். உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
8: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சொப்சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வெட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
9: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: Music. On your favorite station. 102.7. It's East FM. கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
1: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
1: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
1: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்.
1: 416-461-6401.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 4168354128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
5: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
6: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
5: Business vaithirpor matrum business aarambipporukana business loan and business line of credit.
7: 10% downuden commercial mortgage.
5: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
8: Commerce Ventures, 416-457-0651.
7: 416-457-0651. Some conditions may apply.
9: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schc.ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 எண்ணிற்கு அழையுங்கள்.
10: மார்க்மன் மெக்னிக்கல் சந்திப்பில் தி சாப் ஷாப் பார்பர்ஸ் ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். தி சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444, 416-335-6444.
4: என்றும் இசையுடன் இஸ்டெஃபம் உங்களுடன்.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto.
2: மீனாட்சி மீனாட்சி
1: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா, ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 6476005297.
3: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 2892425450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி Community Legal Services 2892425450.
4: விட்பி ஸ்ரீ நவதுர்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 ஆகஸ்ட் 6 வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன் ஆகஸ்ட் 7 வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம். ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், ஆகஸ்ட் 18 செவ்வாய்க்கிழமை வைரவர் மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்கை இந்துவாலயம் 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2B, விட்பி. கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. 416-226-9101.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதாமாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
3: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ. 4372632394 416289993.
6: காற்றில் பரவும் இசை போல
7: ஈஸ்ட் எஃப்எம்.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி 1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க்,
2: வணிகச்சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை, ஆகஸ்ட் 15, 16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரை கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது. கார்த்திகேயன் விழா. தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732, தனா 647-889-2710, கவுர் 647-233-6129.
3: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
1: சகலவிதமான பிளைன்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைன்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன், கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காப்ரோ. 416-841-5301.
4: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca.
1: விண்பி ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 ஆகஸ்ட் 6 தேதி வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன் ஆகஸ்ட் 7 தேதி வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம். ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், ஆகஸ்ட் 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம், 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2 B-Vid-B, கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. 416-226-9101.
2: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் ஓடஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நேகரா ஃபால்ஸ், பீரபுரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீல் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில், 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
3: Hi-Fi Barbershop, சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. Hi-Fi Barbershop ஒவ்வொரு நாளும் காலை 9 முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது Hi-Fi Barbershop. Ramesh, 437-243-1719, 437-243-1719.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 4162-416-2416-2-4162-8212-04. Some condition apply.
5: DTR Transport and TSN Express ஆதரவுடன் கனடா கந்தசுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2026. வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 முதல் இரவு 9 வரையும், ஆகஸ்ட் 15-16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 முதல் இரவு 10 வரையும் கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது. கார்த்திகேயன் விழா தொடர்புகளுக்கு முத்து, 416-200-0732, தனா, 6478-8829-2710, கவுர், 6472-33-6129.
6: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 முதல் 8 வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 முதல் மாலை 5 வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 416-438-3350, seontax.ca.
7: நல்ல பாட்டு, 4 விஷயம், FM 102.7 EastFM.ca.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
2: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
1: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
1: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
3: என்ன
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏர்ட்ட அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடவு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
8: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம், ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பெருமாள் பிரம்மோற்சவம் ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை மஞ்சம், ஆகஸ்ட் 31 திங்கள் உரியடி உற்சவம், செப்டம்பர் 2 புதன் சப்பரம், செப்டம்பர் 3 வியாழன் தேர் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளி தீர்த்த திருவிழா, செப்டம்பர் 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். 9058831919.
9: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. Property வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarryo licensed builder with Tarryo on warranty. Lakme Home Sing 416-788-2426.
10: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough. 416-288-0994. KindlyTaste.com.
11: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074.
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710, 6472682710.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2வது ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2வது ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி.
8: 416-900-4599. Subhra Mortgage Financial Solutions. Residential, commercial, first, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், bad credit, consult proposal, bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656.
9: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
10: நல்ல பாட்டு, 4 விஷயம். FM 102.7 East FM.ca.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

காலை பொழுது விடிந்தது நம் உள்ளத்தை போலே என்பது போல இந்த புலர்ந்திருக்கிற காலை பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறதோ எங்கள் மனமும் அவ்வாறே மகிழ்ச்சியாக அமையட்டும். அனைவருக்கும் காலை வணக்கம்.

ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்பது பாரதியின் கனவு பாடல். அது நனவாகி இன்று உலகம் முழுவதும் மிக மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் நமது காலை பொழுதையும் நாம் உற்சாகமாக்க உடற்பயிற்சி, ஒரு யோகாசனம், ஒரு தியானம், இவ்வாறு நமது மனதை வளப்படுத்துகிற பயிற்சிகளில் நேரம் கிடைக்கும் போது நாம் இணைந்து கொள்வது எமக்கு உடலுக்கும் மனதுக்கும் தெம்பு தரும். அவ்வாறு அமைய வேண்டும் என்று வாழ்த்துகிறோம்.

இந்த நாட்டில் வாழ்கிற அத்தனை மக்களும் மிகவும் இரக்க குணமுள்ளவர்களாகவும் அன்பு நிறைந்தவர்களாகவும் வாழ்வதால் தான் இந்த கனடிய திருநாடு இவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. அதனை போற்றுவோம், எல்லோரையும் கொண்டாடுவோம்.

எனக்கு தெரிந்த ஒரு ஆன்மீக வழிகாட்டி இருந்தார். அவர் எப்பொழுதும் சந்தோஷம் சந்தோஷம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவார். அவர் சொல்லுகிறார், நாங்கள் சொல்லுகிற சொற்கள், நாங்கள் நினைக்கிற எண்ணங்கள் எம்மை வளப்படுத்துகின்றன. ஆகவே நாங்கள் நல்ல எண்ணங்களை வளர்க்கிற போது, நல்ல சொற்களை பாவிக்கிற போது எங்கள் வாழ்க்கை மிக மிக உயர்வாக அமையும் என்று சொல்லுகிறார். அதே போல் எப்பொழுதும் நல்ல சிந்தனையை வளர்ப்போம், நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம்.

நாம் இருக்கிற இடத்திலே இன்பம் கொண்டாடுகிற போது எம்மை சுற்றி எமது உற்றமும் சுற்றமும் நட்பும் ஊரும் சூழ்ந்திருந்து மகிழ்ச்சி பொங்க நாம் உரையாடுகிற போது அந்த பொழுதே மிக மகத்தானது, இறை அருளுக்கு சமமானது. அவ்வாறு எமது வாழ்க்கை அமைத்துக் கொள்ள இறைவன் அருள் புரியட்டும். எல்லாம் வல்ல இயற்கை அருள் தரட்டும். இனிய காலை பொழுது உங்கள் எல்லோருக்கும் எங்கள் இனிய காலை வணக்கம்.

காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இந்த உற்சாகத்தோடு இன்றைய பொழுது முழுவதும் அமைய நாம் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்வோம்.

உங்களோடு இணைந்திருந்து இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நினைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.

உங்களோடு இணைந்திருந்து இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நினைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.

உங்களோடு இணைந்திருந்து இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நினைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் இஸ்டெஃப்எம் 102.7 காற்றலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஆகஸ்ட் மாதம் 14 2026 வெள்ளிக்கிழமை 19 காலை பொழுதொன்று மலர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் இஸ்டெஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். இஸ்டெஃப்எம் 102.7 மற்றும் இஸ்டெஃப்எம் .ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

இஸ்டெஃபமோடு இணைந்திருக்கிறோம். 7:07. கனேடிய செய்திகள். ட்ரோனோவின் தற்போதைய வெப்பநிலை 18°C ஆக இருக்கிறது. கூடுதல் வெப்பநிலையாக இன்று 26°C இருக்கும். சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கப் போகிறது. 31°C உடல்நிலை கொண்டதாக இருக்கும். நாளை சனிக்கிழமையை பொறுத்தவரையில் 24°C 29 உணர்நிலையாக இருக்கும். பெரும்பாலும் சூரிய ஒளி நிறைந்திருக்கக்கூடிய நாளாக இருக்கப்போகிறது. ஞாயிற்றுக்கிழமையும் மழைக்கான வாய்ப்புகளோடு இருக்கிறது. கூடுதலாக 24°C 32 உணர்நிலையாக இருக்கும். 5 mm வரையிலான மழை வீழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை எதிர்பார்க்கப்படுகிறது. திங்கள் 26°C 31 உணர்நிலையாகவும், செவ்வாய் 26°C 30 உணர்நிலையாகவும் இருக்கும். புதன்கிழமை 25°C 31 உணர்நிலையாக இருக்கும். திங்கள் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. 1 முதல் 3 mm வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை 26°C 30 உடனடியாக இருக்கும். புதன்கிழமை 25°C 31 உடனடியாக இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்வு கூறல். அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகளோடு பேச்சுவார்த்தைகள் தொடர்வதாக கனடா அமெரிக்க வர்த்தக அமைச்சர் டொமினிக் லீ பிளாங்க் அறிவித்துள்ளார். 50% இறக்குமதி வரி அமலுக்கு வரும் திகதி நெருங்கும் நிலையில் இந்த கருத்தை அவர் தெரிவித்தார். கனடா அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் இந்த வாரத்தில் 2வது தடவையாக வியாழக்கிழமை சந்தித்தனர். வெளி மாநில அருகில் உள்ள ஜெமிசன் கிரீரின் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பு 90 நிமிடங்கள் நீடித்தது. எத்தனை சந்திப்புகள் தேவைப்படுகின்றதோ அத்தனை சந்திப்புகளையும் நடத்துவோம் என அமைச்சர் டொமினிக் லீ பிளாங்க் இந்த சந்திப்பின் பின்னர் அறிவித்தார். இந்த சந்திப்பின் போது அமைச்சர் டொமினிக் லீ பிளாங்க், கனடாவின் முதன்மை வர்த்தக பேச்சுவார்த்தையாளர் ஜெனிஸ் சாரட், அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் கிரீர் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், கனடாவின் நலன்களை தாம் தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாகவும் இந்த சந்திப்பின் பின்னர் அமைச்சர் டொமினிக் லீ பிளாங்க் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். கனடாவின் பல்வேறு வகையான பொருட்கள் மீது 50% அளவில் புதிய சுங்கவரிகளை விதிப்பதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்ணயித்த காலக்கெடு முடிவிடுவதற்கு 6 நாட்களுக்கு முன்பாக இந்த சந்திப்பு நடைபெற்றது. குறைந்தபட்சம் ஓரளவிற்காவது சுங்கவரிகளை தக்கவைக்க டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் அழுத்தம் கொடுத்து வருவதாக இந்த பேச்சுவார்த்தைகள் குறித்து நேரடியாக அறிந்த வட்டாரங்கள் மூலம் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இதில் கனடா மேலதிக சலுகைகளை அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவித்துள்ளன. அர்த்தமுள்ள சுங்கவரி சலுகைகள் இன்றி

ஆக்கானி அரசாங்கம் முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கனடா அமெரிக்க அதிகாரிகள் எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன்பாக அமெரிக்க ஜனாதிபதியிடம் ஒரு ஒப்பந்த வரைவை சமர்ப்பிக்க எதிர்பார்ப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. அடுத்த வாரம் டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் புதிய வரிகளை விதித்தால் மேலதிக வர்த்தக பேச்சுவார்த்தைகள் ஆபத்தில் சிக்கக்கூடும் என கனடாவின் முன்னணி வர்த்தக பேச்சுவார்த்தையாளர் ஜெனிஸ் ஷாரட் தனது அமெரிக்க சகாக்களை எச்சரித்ததாகவும் தகவல்கள் தெரிவித்துள்ளன. அமெரிக்க வரி கட்டணங்களை தவிர்ப்பதில் சீனாவின் மிகப்பெரிய உதவியாளர்களில் கனடாவும் ஒன்று என அமெரிக்கா தெரிவித்தது. அமெரிக்காவின் இறக்குமதி வரிகளை தவிர்ப்பதில் சீனாவிற்கு உதவும் மிகப்பெரிய நாடுகளில் ஒன்றான கனடாவை டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் கருதுவதாக வெள்ளை மாளிகையின் புதிய வர்த்தக அறிக்கை ஒன்று தெரிவித்தது. பில்லியன் கணக்கான வரி வருவாய் இழப்பு ஏற்படுத்தும் ஒரு நவீன கடத்தல் வடிவம் இது என அமெரிக்கா கூறுகிறது. அமெரிக்க வியாபாரம் உற்பத்தி துறை கொள்கை அலுவலகத்தால் வியாழக்கிழமை இந்த அறிக்கை வெளியிடப்பட்டது. கனடா உட்பட சுமார் 40 நாடுகள் சீனாவால் பயன்படுத்தப்படும் ஒரு மறைமுக சரக்கு மாற்று ஏற்றுமதி விலைப்பினவை உருவாக்குகின்றன என அந்த அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குஸ்மா ஒப்பந்தத்தின் கீழ் வரி விலக்கு சலுகைகளை சீனா பயன்படுத்திக் கொள்வதாக வியாழக்கிழமை வெளியான அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. குடியேற்ற நிலையின் அடிப்படையில் சமூக உதவி விதிகளில் ஆண்டானிய மாகாண அரசாங்கம் மாற்றங்களை அறிவித்துள்ளது. கனடாவில் சட்டப்பூர்வ குடியேற்ற அந்தஸ்து இல்லாதவர்கள் சமூக உதவி தொகையை பெறுவதை தடுக்கும் வகையில் ஆண்டானிய மாகாணம் புதிய விதிமுறைகளை அமல்படுத்தியது. முதல்வர் டாக் ஃபோர்டு இந்த மாற்றத்தை நேற்று உறுதிப்படுத்தினார். பல தசாப்தங்களுக்கு முன்னர் காலாவதியாகிவிட்டதாக தற்காலிக பணி அனுமதியுடன் கனடாவில் வந்த ஒருவருக்கு ஆண்டானியோ ஒர்க்ஸ் கொடுப்பனவுகளை வழங்கிய தீர்ப்பாயத்தின் தீர்ப்பு குறித்து ஊடக செய்திகளை தொடர்ந்து முதல்வர் இந்த மாற்றத்தை அறிவித்தார். கடினமான சூழலில் சிக்கியுள்ளவர்களுக்கு தமது அரசாங்கம் அப்போதும் ஆதரவை வழங்கும் என டாக்ஃபோர்ட் கடந்த மாதம் சமூக ஊடக பதிவொன்றில் தெரிவித்திருந்தார். இருந்த போதிலும் கனடாவில் சட்டவிரோதமாக வாழ்கின்றவர்கள் இதில் அடங்க மாட்டார்கள் என அவர் தெளிவுபடுத்தினார். ஆண்டானியோ ஒர்க்ஸ் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவு திட்டம் தொடர்பான விதிமுறைகளை தமது அரசாங்கம் தற்போது திருத்தியுள்ளதாகவும் சமூக சேவைகள் அமைச்சர் மிச்சில் பர்சா வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கனடாவில் சட்டபூர்வமாக வாழ்வதற்கு அனுமதிக்கப்பட்ட நிதி நெருக்கடி எதிர்கொள்ளும் மக்களுக்காகவே வரி செலுத்துவோரின் பணம் செலவிடப்படுவதை இது உறுதி செய்யும் என மிச்சல் பர்சா தெரிவித்தார். கனடாவின் சட்டவிரோதமாக வாழ்கின்றவர்கள் கல்வி அனுமதி அல்லது பணி அனுமதி போன்ற தற்காலிக அடிப்படையில் தங்குவதற்கு மட்டுமே அங்கீகாரம் பெறுவார்கள் என்றும் சமூக உதவியினை பெறுவதற்கு தகுதி அற்றவர்களாக இந்த மாற்றங்கள் அவர்களை அடையாளப்படுத்துவதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஆண்டானிய லிபரல் கட்சியின் முன்னாள் தலைவரை கண்காணிப்பதற்காக ஜமேக்காவிற்கு மேற்கொள்ளப்பட்ட பிசி கட்சியின் நிதியுதவி பெற்ற பயணத்தை தான் அங்கீகரிக்கவில்லை என டாக்ஃபோர்ட் தெரிவித்தார். 2023 லிபரல் கட்சியின் தலைவரான போனி கிராம்பி பதவியேற்றதன் சிறிது காலத்தில் அவரை உடம்பு பார்ப்பதற்காக புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி ஜமேக்காவிற்கு பயணம் செய்வதற்கு $3,000 செலவிட்டது தனக்கு தெரியாது என ஆண்டானிய மாகாண முதல்வர் டாக்ஃபோர்ட் தெரிவித்தார். இதுபோன்ற உத்தியினை தான் அங்கீகரிக்கவில்லை எனவும் அவர் கூறினார். எதிர்கட்சி குறித்த ஆய்வு பணிக்கு போனி குரம்பி 3 நாள் விடுமுறை கிடைப்பதற்காக தங்கியிருந்த உல்லாச விடுதிக்கு ஒருவரை அனுப்புவதற்கான செலவினை புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி ஏற்றுக்கொண்டதாக கடந்த வாரம் செய்தி வெளியாகியிருந்தது. வியாழக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு ஒன்றின் போது இந்த செலவினம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது தனக்கு புதன்கிழமைதான் அது குறித்து தெரியும் என டாக்ஃபோர்ட் குறிப்பிட்டார். இருந்த போதிலும் $3,000 செலவு கட்சியின் பணம் என்பதை தான் வலியுறுத்த விரும்புவதாக டாக்ஃபோர்ட் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்தார். ஆனாலும் ஆண்டானியோவின் அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு வாக்குக்கும் ஒரு குறிப்பிட்ட மானியத்தை பெறுகின்றன என கூறப்படுகிறது. போனி கிராம்பியை உழவு பார்ப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் இந்த பயணத்தை என்டிபியின் தலைவர் மேரிட் ஸ்டைல்ஸ் அருவறுப்பானது என வியாழக்கிழமை சமூக ஊடகங்களில் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் விமர்சித்திருந்தார். இந்த உத்தி மிகவும் கவலை அளிப்பதாக உள்ளது என லிபரல் கட்சி மாகாண சபை உறுப்பினர் ஸ்டெஃபனி ஸ்மித்தும் தெரிவித்துள்ளார். கெனடிய நேட்டோ பயிற்சியாளர் மீதான உழவு குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணைகளை நடத்த கன்சர்வேட்டிவ் மற்றும் பிளாக்யூபோக்கா கட்சிகள் வலியுறுத்தின. நேட்டோ ராணுவ தலைமையகத்தில் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளும் கெனடிய முன்னாள் பயிற்சி கண்காணிப்பாளர் பேபி ஜாக் பயிற்சி பணியாளராக இருந்தார். உழவு பார்த்ததாக சந்தேகப்பட்டு அவர் தற்போது கைது செய்யப்பட்டார். பெல்ஜிய நகரமான மான்சில் உள்ள நேட்டோவின் ஐரோப்பாவிற்கான நேச நாட்டு படைகளின் தலைமையகத்தில் ஒரு பயிற்சி பணியாளராக பிவி ஜாங் செயல்பட்டிருந்தார். இவருக்கு எதிரான உழவு குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணையை நடத்த நாடாளுமன்ற பொது பாதுகாப்புக் குழுவின் அவசர கூட்டத்தை கூட்டுமாறு இரண்டு எதிர்க்கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அழைப்பு விடுத்தனர். இந்த குற்றச்சாட்டுகளில் மிகுந்த கவலை அளிப்பதாகவும் கனடாவின் தேசிய பாதுகாப்பு செயல்முறைகள் குறித்த கேள்விகள் எழுப்புவதாக அமைந்துள்ளது எனவும் கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் பிராங்க் குபட்டோ நேற்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். பேவி ஜாங் தற்போது பெல்ஜியத்தின் பாதுகாப்பு அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அவர் மீதான குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை. இந்த வழக்கு கனடாவின் பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்த கவலைகளை எழுப்பியுள்ள நிலையில் பேவி ஜாங் ஏதேனும் கெனடிய அமைப்புகளுக்காக பணியாற்றினாரா என்பது குறித்து பாதுகாப்பு அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொள்வார்கள் என கனடாவின் பொதுமக்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கெரி ஆனந்த் சங்கரி முன்பு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசாங்கத்தின் தடைகளையும் மீறி ட்ரூடோ தீவில் விமான நிலையம் விரிவுபடுத்தப்படும் என டாக்ஃபோர்ட் நம்பிக்கை வெளியிட்டார். வியாழக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் பேசிய டாக்ஃபோர்ட் தனது அரசாங்கம் அந்த விமான நிலையத்தை மாற்றியமைக்கும் என தான்

0: நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் டாக்ஃபோர்ட் அரசாங்கம் முன்வைத்த டொரண்டோ பெல்லி பிஷப் விமான நிலைய விரிவுபடுத்தல் முன்மொழிவை மாகாணி அரசாங்கம் நிராகரித்தது. பெல்லி பிஷப் விமான நிலையத்தை விரிவுபடுத்துவதற்கான முயற்சியில் தமது அரசாங்கம் இறுதியில் வெற்றி பெறும் என தான் நம்புவதாக ஒன்றரியும் மாகாண முதல்வர் டாக்ஃபோர்ட் கூறினார். ஜெட் விமானங்கள் தரையிறங்க அனுமதிக்கு ஏதுவான வகையில் இந்த விரிவாக்கத்தை அவர் எவ்வாறு சாதிக்கப் போகிறார் என டாக்ஃபோர்ட் குறிப்பிடவில்லை. பெல்லி பிஷப் விமான நிலையம் அமைந்துள்ள நிலமானது முன்பு டொரண்டோ நகரம், மத்திய அரசு, டொரண்டோ துறைமுக ஆணையம் ஆகியவற்றுக்கு இடையில் இருந்த ஒரு முத்தரப்பு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நிர்வகிக்கப்படுகிறது. ஆனாலும் இதில் நகரின் பங்கை மாகாணம் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்டது. அங்கு ஜெட் விமானங்களை பயன்படுத்தும் யோசனைக்கு எதிராகவே பெரும்பாலும் அமைந்த கலந்தாய்வுக்கு பின்பு கடந்த மாதம் டாக்ஃபோர்ட் அரசின் முன்மொழிவினை பிரதமர் மாகாணி அரசாங்கமும் நிராகரித்தது. ஆனாலும் டாக்ஃபோர்ட் தமது நிலைப்பாட்டை மீண்டும் வியாழக்கிழமை வலியுறுத்தினார். இந்த விமான நிலை விரிவாக்கம் பொருளாதாரத்தை மேம்படுத்தி பயணிகளுக்கு மேலும் வசதியான பயண தேர்வுகளை குறைந்த கட்டணத்தில் வழங்குவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இந்த விடயத்தில் மேலும் கருத்து கணிப்புகளை நடத்துமாறு கூறியுள்ளதாகவும் முதல்வர் கூறுகின்றார். இந்த கலந்தாய்வின் முடிவுகள் தெளிவாக இருந்ததாக கூறிய மாகாணி அங்கு ஜெட் விமானங்களை அனுமதிப்பதை நிரந்தரமாக தவிர்க்கவில்லை எனவும் குறிப்பிட்டிருந்தார். கொள்ளைச் சம்பவம் தொடர்பான விசாரணையொன்றின் போது டொரண்டோ காவல்துறை அதிகாரி ஒருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. திருடப்பட்ட மின்சார மிதிவண்டியை குறித்த விசாரணையின் போது காவல்துறை அதிகாரி சுடப்பட்டதில் படுகாயமடைந்தார். நகரின் மையப்பகுதியில் திருட்டுச் சம்பவம் குறித்து விசாரணைகளை நடத்திக் கொண்டிருந்த காவல்துறை அதிகாரி ஒருவர் சுடப்பட்டதை அடுத்து சந்தேக நபர் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக டொரண்டோ காவல்துறை தெரிவித்தது. கொள்ளைச் சம்பவம் குறித்த தகவலின் பேரில் வியாழக்கிழமை அதிகாலை சுமார் 3:20 அளவில் செயின்ட் ஜேம்ஸ் டவுன் பகுதியில் காவலர்கள் அழைக்கப்பட்டதாக டொரண்டோ காவல்துறையின் துணைத் தலைவர் லாரன் போஜ் தெரிவித்தார். அதில் அதிகாரிகள் ஒரு சந்தேக நபரை கண்டுபிடித்ததை அடுத்து சிறிது தூரம் அவரை துரத்தியுள்ளார்கள். கைது நடவடிக்கையின் போது சந்தேக நபரால் காவல்துறை அதிகாரி சுடப்பட்டார். சுமார் 3 ஆண்டுகளாக காவல்துறையில் பணியாற்றி வரும் அந்த அதிகாரி அவசரமாக சென்ட் மைக்கேல் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். அவர் தற்போது தீவிரமான ஆனால் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தாத காயங்களுக்கான சிகிச்சையை பெற்று வருகிறார். இதில் காவல்துறை அதிகாரிகள் பதிலுக்கு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளவில்லை என லாரன் போஜ் தெரிவித்துள்ளார். சந்தேக நபர் சிறிது தொலைவில் அடையாளம் காணப்பட்டு காவலில் எடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த கைது நடவடிக்கையின் போது ஒரு துப்பாக்கி கைப்பற்றப்பட்டுள்ளது. அடையாளம் வெளியிடப்படாத 27 வயதுடைய சந்தேக நபர் துப்பாக்கி தொடர்பான குற்றங்களுக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனைகள் அடிப்படையில் பிணையில் இருந்தவர் என்றும் கூறப்படுகிறது. பியர் பிராந்தியம் ஓட்லோ துப்பாக்கி உட்பட்ட குற்றங்களுக்காகவும் அவர் தேடப்பட்டு வந்ததாக லாரன் போஜ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். 27 வயதுடைய சந்தேக நபர் எதிர்கொள்ளும் இனி குற்றச்சாட்டுகள் குறித்த விவரங்கள் வெளியிடப்படவில்லை. இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட 2வது சந்தேக நபர் தொடர்ந்தும் காவல்துறையால் தேடப்பட்டு வருகிறார்.
1: கனேடிய செய்திகள் கேட்டீர்கள்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: BSRV Medical and Dental Office Warden and Finch Sandipu Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388
2: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக் 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில் மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4080
3: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552
4: 416-508-9552 Rhythm 7 Entertainment Altona Group தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்ஸ்வன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். August 15 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் அவென்யூ ஈஸ்ட், மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா தி கானா கிங் லைவ் இன் டொரண்டோ. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
5: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
6: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
5: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
3: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels, Red Building இன் உள்ளே 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
8: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

இலங்கை செய்திகள். யாழ்ப்பாணம் சிம்மணி சித்துப்பாதி மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வுப் பணிகளின் 51வது நாள் நடவடிக்கைகள் இடம்பெற்றிருந்தன. இதன்போது 4 சிறுவர்களின் எண்புக்கூடுகள் உட்பட 10 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டது. அத்துடன் புதிதாக 8 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதாக சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வுப் பணிகளில் மொத்தம் 552 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு அவற்றில் 540 எண்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டதாகவும் சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் குறிப்பிடுகின்றார். யாழ்ப்பாணம் நீதிபதி லெனின்குமார் முன்னிலையில் நடைபெற்ற இந்த அகழ்வுப் பணிகளில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினர், சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் தலைமையிலான குழுவினர், தடயவியல் கலை காவல்துறையினர், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் நல்லூர் பிரதேசபை ஊழியர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவழி செம்மணி மனித புதைகுழியில் அகழ்வுப் பணிகளை நேற்று தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நேரில் சென்று பார்வையிட்டார். செம்மணி அகழ்வுப் பணிகளை நேரில் பார்வையிடுவதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் நீதிமன்றத்தில் அனுமதி கோரியிருந்த நிலையில் அதற்கான அனுமதியினை நீதிமன்றம் வழங்கியதையடுத்து அவர் அகழ்வுப் பணிகளை நேரில் சென்று பார்வையிட்டதாக கூறப்படுகிறது. வலிகாமம் வடக்கு பகுதியில் உயர் பாதுகாப்பு வலிகமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்கக் கோரி காணி உரிமையாளர்கள் ராணுவத்தினரின் கொமாண்டோ பங்களா முன்பாக இன்றைய தினம் 17வது வாரமாகவும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். வலிகாமம் வடக்கில் 256, 248, 251 மற்றும் 255 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவைச் சேர்ந்த மக்கள் கடந்த 90ஆம் ஆண்டு ஜூன் மாத காலப்பகுதியில் அவர்களுடைய சொந்த இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அந்த பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் அந்த பகுதியிலிருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வலயமாகவே காணப்படுகிறது. இந்த நிலையில் தமது காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வரும் நிலையில் காணிகள் விடுவிக்கப்படாத நிலையில் காணிகளை விடுவிக்குமாறு பிரதி வெள்ளிக்கிழமைகளில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதாக காணி உரிமையாளர்கள் முடிவெடுத்திருந்த நிலையில் இன்று 17வது வாரமாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. உயிர்த்திஞாறு தாக்குதல் வழக்கின் மனுதார தரப்பு சாட்சியங்கள் நேற்றுடன் நிறைவு பெற்றன. இந்த நிலையில் எதிர்த்தரப்பு விசாரணை எதிர்வரும் 17ஆம் தேதி ஆரம்பிக்கும். உயிர்த்திஞாறு தாக்குதல் வழக்கு தொடர்பான விசாரணைகளில் முக்கிய திருப்பமாக முறைப்பாட்டு தரப்பின் சாட்சி விசாரணைகள் மூவரடங்கிய கொழும்பு சிறப்பு மேல் நீதிமன்றத்தில் பிற்பகலில் நிறைவடைந்தது. நீதிபதி நவரட்ன மாலசிங்க தலைமையில் சுஜீவன் நிஷங்கர் மற்றும் ராமநாதன் கண்ணன் ஆகிய 3 நீதிபதிகள் அடங்கிய அயம்பு நிலையில் இந்த வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. நௌஃபர் மௌலவி உட்பட 24 பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள 23,270 குற்றச்சாட்டுகள் தொடர்பில் 2023 அக்டோபர் 10ஆம் தேதி முதல் இதுவரையில் மொத்தம் 547 சாட்சியங்களிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டு பதிவு செய்யப்பட்டது. 2076 வழக்கு சான்றுகளும் குறியீடு செய்யப்பட்டன. முன்வைக்கப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையில் பிரதிவாதிகளிடம் எதிர்த்தரப்பு வாக்குமூலங்களை கோருவதற்கு போதுமான காரணங்கள் இருப்பதாக நீதிமன்றம் அறிவித்தது. இதற்கமைய எதிர்த்தரப்பு விசாரணைகள் எதிர்வரும் 17ஆம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2017 நவம்பர் 1 முதல் 2019 ஏப்ரல் 21 வரை அனுராதபுரம், மாவனெல்ல, கண்டி, நுவரலியா, ஹம்பான் தோட்ட, காத்தான்குடி, கொழும்பு, தெஹிவல போன்ற இடங்களில் சஹ்ரான் ஹாசி மற்றும் மரணித்த ஏனைய தீவிரவாதிகளோடு இணைந்து தீவிரவாத சித்தாந்தங்களை பரப்பி ஆயுத பயிற்சி பெற்று சதி திட்டங்களை தீட்டி தொடர் குண்டு தாக்குதல்களை நடத்தியமை மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தமை என்பது முதன்மை குற்றச்சாட்டுகளாக பதிவு செய்யப்பட்டன. அனைத்து சந்தேக நபர்களுக்கும் எதிராக வாய்மொழி மூலமான குற்றச்சாட்டு விவரங்களை கூறுவதற்கு போதுமான தகவல்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக நீதிமன்றம் தெரிவித்தது. இந்த நிலையில் நீதிமன்றத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பாளர் மூலம் சந்தேக நபர்களுக்கு தமிழில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதிலேயே நீடிப்பதற்கான 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் நீதித்துறை அமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கான சட்டமூலமும் எதிர்வரும் 18ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார இதனை உறுதிப்படுத்தினார். உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு வயதை 65 67ஆகவும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு வயதை 63 65ஆகவும் அதிகரிப்பதற்கான ஏற்பாடுகள் முன்மொழியப்பட்டன. இதற்கு முன்னர் இந்த விடயம் குறித்து சட்டமூலத்தை தயாரிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியது. உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு வயதை அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் அங்கீகரிக்கவும், ஏனைய நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் ஓய்வு வயதை நீதித்துறை அமைப்பு சட்டத்தின் திருத்தம் மேற்கொண்டு அதிகரிக்கவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. அதேவேளை நீதித்துறை அமைப்பு சட்டத்தின் கீழ் உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு வயது தற்போது 61 வரையறுக்கப்பட்டுள்ளது. ஏனைய நீதிபதிகள் மற்றும் நீதிவான்களின் ஓய்வு வயது தொடர்பான ஏற்பாடுகள் விதிமுறைகளின் கீழ் தீர்மானிக்கப்படுகின்றன. நீதித்துறையின் அனுபவம் வாய்ந்த நீதிபதிகளை தொடர்ந்தும் பணியில் வைத்திருப்பதற்கும் நீதிமன்றங்களில் நிலவும் வழக்கு தேக்கத்தை குறைப்பதற்கும் இந்த நடவடிக்கை உதவும் என அரசாங்க தரப்பில் நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. எனினும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது தொடர்பில் சட்டத்துறையினர் மத்தியில் மாறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் இந்த முன்மொழிவை தொடர்பில் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என வலியுறுத்தியது. நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிப்பதற்கு பதிலாக நிலவும் நீதிபதி வெற்றிடங்களை முதலில் நிரப்ப வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டுள்ளது.
இந்த விடயம் தொடர்பில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்க பிரதிநிதிகள் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவை சந்தித்து தமது கருத்துக்களையும் கவலைகளையும் முன்வைத்தனர். அந்த சந்திப்பில் நீதிபதிகளின் ஓய்வு பதவி நீடிக்கும் முன்மொழிவு ஒவ்வொரு தனிநபரையும் அல்லது குறிப்பிட்ட குழுவினரையும் இலக்காக கொண்டதல்ல என ஜனாதிபதி கூறியுள்ளார். இதேவேளை இந்த சட்டமூலங்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் அவை தொடர்பான விவாதங்கள் சட்டமன்ற நடைமுறைகளுக்குள் முன்னெடுக்கப்பட உள்ளன. எனவே நீதிபதிகளின் ஓய்வு பதவி நீடிப்பதற்கான அரசாங்கத்தின் இந்த முன்மொழிவு நீதித்துறையின் செயல்திறன், அனுபவமிக்க நீதிபதிகளின் தொடர்ச்சி, இளம் நீதித்துறை அதிகாரிகளின் பதவி உயர்வு வாய்ப்புகள் மற்றும் நீதித்துறையின் சுயாதீனம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் முக்கியமான விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன. எதிர்வரும் 18ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் இந்த 2 சட்டமூலங்களும் சமர்ப்பிக்கப்பட உள்ள நிலையில் அவை தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மீது தற்போது அதிக கவனம் செலுத்தப்படுகிறது. நீதித்துறையின் சுதந்திரம் போன்ற உணர்வு பூர்வமான மற்றும் உயர்ந்த விடயங்களில் அரசாங்கம் எந்தவித ஆபத்தினையும் எடுக்கக்கூடாது என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ரஜீவ் அமரசூரிய தெரிவித்தார். ஜமயத்துல் உலமா தலைமையகத்திற்கு சென்று கலந்துரையாடலில் ஈடுபட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை கூறினார். ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்துடன் நடைபெறும் கலந்துரையாடல்களின் போது இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் மற்றும் சட்டத்துறையின் நிலைப்பாடு தெளிவாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. அத்துடன் உத்தேசிக்கப்பட்ட புதிய அரசியலமைப்பு திருத்தத்திற்கு சட்டத்தரணிகள் சமூகம் முழுமையான எதிர்ப்பை தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார். இந்நிலையில் நீதித்துறையின் சுதந்திரம் என்பது ஒரு உன்னதமான கருத்தாக்கம் என்றும் இதில் ஏதேனும் ஆபத்து இருப்பதாக ஜனாதிபதி கருதினால் அதற்கான ஒரே தீர்வு இதனை செய்யாமல் இருப்பது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் அபிவிருத்தி, அமைச்சு பதவிகளை வழங்குவது போன்ற விடயங்களில் அரசாங்கம் ஆபத்துகள் எடுக்க முடிந்தாலும் நீதித்துறையின் சுதந்திரத்திற்கு அடிப்பணியை செய்யும் அல்லது ஆபத்தை விளைவிக்கும் எதனையும் ஒருபோதும் செய்யக்கூடாது. ஏனென்றால் இது ஒட்டுமொத்த மக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் எதிர்காலத்தை பாதிக்கும் தேசிய பிரச்சினை என அவர் சுட்டிக்காட்டினார். உத்தேசிக்கப்பட்ட திருத்தம் தொடர்பில் சட்டத்தரணிகள் சங்கம், நீதிபதிகள் சங்கம், மகாநாயக தேரர்கள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் விசேட அவதானிகள் உட்பட சர்வதேச அமைப்புகளும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றன. அதன்படி தற்போது இதற்கு ஆதரவளிப்பது அரசாங்கம் மட்டுமே என அவர் குறிப்பிட்டார். இதன் காரணமாக வசரப்படாமல் பரந்துபட்ட அறிஞர்களின் கலந்துரையாடல்களுக்கு பின் நாட்டின் மக்களுக்கும் நலன்களுக்கும் நியாயமானதொரு முடிவுக்கு வருமாறு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ரஜீவ் அமரசூரிய வலியுறுத்தினார். இலங்கைக்கு வழங்கப்படும் GSP வரிச்சலுகையை தொடர்ந்து பெறுவதற்கு பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான புதிய மதிப்பீட்டு அறிக்கைகள் தெரிவித்தன. இன மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் விரிவான பாகுபாட்டு எதிர்ப்பு சட்டங்களை இயற்ற வேண்டும் என அந்த அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இணக்கத்துடன் இடம்பெறும் ஒரே பாலின உறவுகளை குற்றமாக கருதாத வகையில் சட்டங்களில் மாற்றங்கள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பு படையினரால் சிவில் சமூகத்தினர் அச்சுறுத்தப்படுதல், தொந்தரவு செய்யப்படுதல் மற்றும் கண்காணிக்கப்படுதல் தொடர்பில் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும், சித்திரவதை காவல்துறை அத்துமீறல் மற்றும் தடுப்பு காவல் விசாரணைகள் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மரண தண்டனையை முழுமையாக ஒழிக்கும் நோக்கில் உத்தியோகபூர்வ இடைநிறுத்தத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி சர்வதேச ஏற்ற புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டங்களை உருவாக்க வேண்டும் என்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இணையவழி பாதுகாப்பு சட்டத்தை நீக்க வேண்டும், கருத்து சுதந்திரத்தை உறுதி செய்ய வேண்டும் எனவும், யானை மனித மோதல் மற்றும் காடழிப்பு உட்பட சுற்றுச்சூழல் பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் எனவும் ஐரோப்பிய ஒன்றியம் வலியுறுத்தியது. இலங்கைக்கு தற்போது வழங்கப்படும் GSP வரிச்சலுகை எதிர்வரும் December 31 நிறைவடைகிறது. அடுத்த 10 ஆண்டுகளுக்கான புதிய கட்டமைப்பு January 1 முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதோடு புதிய கொள்கைகளை நடைமுறைப்படுத்த இலங்கைக்கு 2 கால அவகாசமும் வழங்கப்படும். 2024 GSP வரிச்சலுகையின் கீழ் இலங்கையிலிருந்து ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளுக்கு மேற்கொள்ளப்பட்ட ஏற்றுமதியின் பெறுமதி 1.5 பில்லியன் யூரோக்கள் என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மலேசியாவில் தங்கியுள்ளதாக கருதப்படும் இலங்கையின் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவின் தலைவர் கஞ்சிப்பானை இம்ரான் என்பவரை கைது செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கை தோல்வியடைந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை இலங்கை காவல்துறை மறுத்துள்ளது. வெளிநாட்டு சட்டங்கள் மற்றும் நடைமுறைகளுக்கு உட்பட்டு இத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என காவல்துறை தெரிவித்தது. இந்த விடயம் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் ரொஹான் ஒலுகில, வெளிநாடுகளில் நடத்தப்படும் காவல்துறை நடவடிக்கைகள் அந்தந்த நாடுகளின் சட்டங்கள் மற்றும் நடைமுறைகளின்படி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டினார். இலங்கை காவல்துறை அதிகாரிகளால் உள்நாட்டில் செயல்படுவதை போன்று வெளிநாடுகளில் செயல்பட முடியாது என்றும், வெளிநாடுகளின் புவியியல் மற்றும் நடைமுறைகள் குறித்து முழுமையாக அறியாத சூழலில் அங்கு வெளிப்படையாக செயல்படுவது சவால் மிக்கது எனவும் அவர் விளக்கம் அளித்தார். மலேசியாவில் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கையினை தோல்வியாக கருத முடியாது என்றும், வெளிநாட்டு சட்டம் மற்றும் செயற்பாட்டு நடைமுறைகளை கையாள அது இலங்கை அதிகாரிகளுக்கு அளித்து ஒரு கற்றல் அனுபவமாகவே கருதப்பட வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். இலங்கை செய்திகள் கேட்டீர்கள். இணைந்திருக்கிறீர்கள் 7:41.

0: 7:45.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை ஒன்று விளங்குகின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. சிங்கராஜ்
3: வாகன விபத்து ஏற்படக்கூடாது
2: ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் ABS Mr. P. சிங்கராஜ்
4: வெர்கோ வெப்ஸ் லோ 416-993-8443.
5: பிரிமல் டொயோட்டா
6: டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
7: This is Chitra Selvanathan from Brimal Toyota. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன், வாங்கோ பார்க்கலாம்.
6: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன் பிரிமல் டொயோட்டா 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட் ஸ்காப்ரோ 416-720-7439. உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770.
8: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய பைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீட்டர்போரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யெலோ பில்டிங்கில் 416-332-2989 416-332-2989. சம் கண்டிஷன்ஸ் மே அப்ளை.
9: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்
0: மணி 48 நிமிடம்.

0: 7:53 அனைத்துலக செய்திகள். போர்நிறுத்த பேச்சுவார்த்தைகள் முடக்கப்பட்டுள்ள சூழலிலும் உலகளாவிய மசுகணி விநியோகம் குறைந்து பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையிலும் ஈரான் மீதான கடற்படை முற்றுகையினை காலவரையறை தொடரவும் தெஹ்ரான் மீதான பொருளாதார அழுத்தத்தை அதிகரிக்கவும் முடியும் என அமெரிக்கா வியாழக்கிழமை அறிவித்தது. ஈரான் மீதான முற்றுகையினை அமல்படுத்துவதற்காக அந்த பகுதியில் கடற்படை இருப்பை தக்க வைத்துக் கொள்ளும் திறன் அமெரிக்க ராணுவத்திற்கு உள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் செய்தியாளர்களிடம் கூறினார். இந்த முற்றுகை ராணுக்கு கடுமையான பொருளாதார பாதிப்பு ஏற்படுத்தி வருவதாகவும் அதே நேரம் போரை முடிவிற்கு கொண்டு வருவதற்கான ஜூன் மாதத்திற்கான தற்காலிக ஒப்பந்தம் முடிவடைந்துள்ள நிலையில் ஹோமஸ் நிரணியை தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதன் மூலம் வாஷிங்டன் மீது செல்வாக்கு செலுத்த ஈரான் முயன்று வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. பிப்ரவரியில் யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்பு உலகின் 1/5 எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்ட எரிவாயு பயணித்த அந்த முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழிப்பாதையினை கடக்க முயன்ற சில கப்பல்களை அது தாக்கியது. வியாழக்கிழமை மாலை அரசாங்கத்திற்கு சொந்தமான அபுதாபி தேசிய எண்ணெய் நிறுவனத்தைச் சேர்ந்த 2 கப்பல்கள் அந்த நீர்வழிப்பாதையை கடந்து சென்றபோது தாக்கப்பட்டதாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் செய்தி நிறுவனமான WAM தெரிவித்துள்ளது. இது ஈரானிய தாக்குதல் என்று ஐக்கிய அரபு அமீரக அரசாங்கம் கண்டனம் தெரிவித்தது. அந்த நீர்வழிப்பாதையில் மீது அமெரிக்காவிற்கு முழுமையான கட்டுப்பாடு இருப்பதாக ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் தெரிவித்து வருகிறார். இது ஈரானின் மறுப்புகளுக்கு வழிவகுத்தது. தமது நிபந்தனைகள் நிறைவேற்றப்படும் வரை நீர்வழிப்பாதையினை மீண்டும் திறக்க அனுமதிக்கப் போவதில்லை என தெஹ்ரான் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. பொருளாதார தடைகளை நீக்குவது மற்றும் முடக்கப்பட்ட ஈரானிய சொத்துக்களை விடுவிப்பது ஆகியவை இதில் அடங்குகின்றன. ஹோமஸ் நீரணி வழியாக செல்லும் கப்பல் போக்குவரத்து செவ்வாய்க்கிழமை 8 கப்பலாக குறைந்தது. இது கடந்த 10 நாட்களில் சராசரி எண்ணிக்கையான 12 கப்பல்களோடு போருக்கு முன்னிய காலத்தில் 130 முதல் 140 வரையான கப்பல்களோடு ஒப்பிடுகையில் மிகவும் குறைவானது. ஈரானின் கப்பல் போக்குவரத்து மற்றும் துறைமுகங்கள் மீதான தடையினை அமெரிக்கா ஜூன் மாத மத்தியில் 1 மாத காலத்திற்கு நீக்கியது. ஆனால் மீண்டும் அந்த தடை அமல்படுத்தப்பட்டது. இதன் மூலம் ஈரானின் அந்நிய செலவாணி வருவாய்க்கான முக்கிய ஆதாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. போர்க்கால தாக்குதல்களால் அந்த நாட்டின் எரிசக்தி உட்கட்டமைப்புக்கு ஏற்பட்ட இழப்புகளும் மேலும் அதிகரித்தன. நீரிணையின் இருபுறமும் அமைந்துள்ள ஈரானும் ஒமானும் வணிக ரீதியிலான கப்பல் போக்குவரத்தை மீண்டும் ஆரம்பிப்பது குறித்து ஒப்பந்தம் செய்து கொண்டால் ஈரான் மீதான தடையை நீக்குவதாக வாஷிங்டன் முன்பு தெரிவித்தது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உள்நாட்டில் மிகவும் செல்வாக்கற்ற ஒரு போரை முடிவிற்கு கொண்டு வர வேண்டும் என்ற அழுத்தத்தில் இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதிக எரிபொருள் விலைகள் அவருடைய ஏற்பு மதிப்பீடுகளை குறைத்து வருவதோடு நவம்பரில் நடைபெறும் இடைக்கால தேர்தல்களில் காங்கிரஸ் மீதான அவருடைய கட்சியின் கட்டுப்பாட்டை அது ஆட்டம் காண செய்யும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை கொலை செய்ய ஈரான் திட்டமிட்டிருந்ததாக இஸ்ரேல் கடந்த வருடத்தில் பலமுறை அமெரிக்காவை எச்சரித்ததாக வாஷிங்டனின் தற்போதைய அதிகாரி மற்றும் 2 முன்னாள் அதிகாரிகள் தெரிவித்தனர். அவர்களின் கூற்றுப்படி துருக்கியில் மேற்கொள்ளப்பட்ட ஏர்ஃபோர்ஸ் 1 தொடர்பான ஒரு ரகசிய தந்திரோபாய நடவடிக்கைக்கு முன் எச்சரிக்கையும் அடங்குகிறது. இந்த தகவலை அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகளால் சுயாதீனமாக உறுதிப்படுத்த முடியவில்லை. அமெரிக்க உளவுத்துறையினரிடம் அளிக்கப்படும் சில சமயங்களில் இஸ்ரேலிய அதிகாரிகளால் வெளிமாநிலின் உயர்மட்ட அதிகாரிகளிடம் நேரடியாக தெரிவிக்கப்பட்டு வந்த அந்த எச்சரிக்கைகளில் ஒரு பெரிய பொது நிகழ்ச்சியின் போது துப்பாக்கி சூடும் நிபுணரை கொண்டு ட்ரம்ப் மீது தாக்குதல் நடத்துவது அல்லது கத்தியால் தாக்குவதற்கு ஒருவரை தயார்படுத்துவது போன்ற சதித்திட்டங்கள் குறித்த தகவல்கள் அடங்கியதாக அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. 2025 ஜூனில் நடைபெற்ற 12 நாள் போருக்கு முன்னைய காலகட்டத்தில் இந்த தகவல்கள் கிடைக்கத் தொடங்கியதாகவும் பிப்ரவரி மாதத்தில் ஈரான் மீது போர் தொடுப்பதற்கு அமெரிக்காவின் முடிவிற்கு முன்பாக அவை மேலும் தீவிரமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. அங்காரவில் ஜூலை மாதம் நடைபெற்ற நேற்று உச்சி மாநாட்டிற்கு முன்பாக மிக விரிவான எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் இந்த விடயம் குறித்து மற்றொரு நபர் ஆகியோர் தெரிவித்தனர். உச்சி மாநாட்டிற்கான ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தில் ட்ரம்ப் பயணம் செய்யும் போது தோளில் வைத்து வரக்கூடிய ஏவுகணைகளை பயன்படுத்தி அவரை கொல்ல ஈரான் முயற்சிக்கக்கூடும் என்பதை உளவுத்துறை தகவல்கள் இஸ்ரேலிய அதிகாரிகள் மூலம் வெளிமாளிகைக்கு அறிவித்தனர். 2020 ஆம் ஆண்டின் ஈரான் ராணுவ தளபதி காசிம் சுலைமானியை ட்ரம்ப் கொன்றமைக்கு பதிலாக ஈரான் அவரை கொலை செய்ய விரும்புவதாக உளவுத்துறை நீண்டகாலமாக நம்பி வருகிறது. கடந்த ஆண்டின் ஆரம்பத்தில் இஸ்ரேலிய உளவுத்துறை பகிர்ந்து வந்த ட்ரம்ப் மீதான சில குறிப்பிட்ட கொலை அச்சுறுத்தல்களை உறுதிப்படுத்த மத்திய உளவு முகமையும் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. நேற்று தொடர்பான அந்த சம்பவத்தை பொறுத்தவரை ட்ரம்பின் உயிருக்கு ஆபத்திருப்பதாக இஸ்ரேல் முன்வைத்த கூற்றை உறுதிப்படுத்தும் வகையிலான இந்த ஆதாரமும் தமது நாட்டு உளவுத்துறையிடம் இல்லை என துருக்கி அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். யுக்ரைன் ரஷ்யாவின் கருங்கடல் துறைமுகமான நொவரோசிக் மீது ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணைகள் மூலம் பெரும் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதல்களால் ரஷ்யாவின் 2 முக்கிய தானி ஏற்றுமதி முனையங்கள் சேதமடைந்ததாகவும் அதன் செயல்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதேவேளை இந்த தாக்குதலில் 8 வயது குழந்தை உட்பட 3 பேர் கொல்லப்பட்டதாகவும் 24 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் ஷிபா மாகாணத்தில் பெய்த மிக கடுமையான கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 4 பேர் உயிழந்ததோடு மேலும் ஒருவர் காணாமல் போனதாக தெரிவிக்கப்படுகிறது. ஷிபா மாகாணத்தின் பல பகுதிகளில் 24 மணி நேரத்தில் 360 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவானது. இதன் காரணமாக முக்கிய வீதிகள் மற்றும் தொடர்ந்து பாதைகள் வெள்ளத்தில் மூழ்கி போக்குவரத்து சேவைகள் முற்றிலும் முடங்கியதாகவும் பல்லாயிரக்கணக்கான வீடுகளுக்கான மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது.
1: அனைத்துலகச் செய்திகள் கேட்டீர்கள்.

கரையில் நின்று வெறுமனே கடலை பார்த்து கொண்டிருந்தால் அந்த கடலை கடக்க முடியாது என்று சொன்னார் ரவீந்திரநாத் தாகூர். செயலின்றி வெறும் எண்ணத்தோடு மட்டுமிருந்தால் எதுவும் நிகழாது என்பதை புகழ்பூத்த அந்த கலைஞர் கவிஞர் நினைவூட்டியிருக்கிறார். இன்று நீங்கள் அடைய வேண்டும் என்று விருப்பம் கொண்டுள்ள ஒரு இலக்கை அடைவதற்கான சிறு முயற்சியினை ஆரம்பியுங்கள். இன்னும் இன்னும் காலம் கனியட்டும் என்று காத்திருக்காமல் இன்றே செயலில் இறங்குங்கள். ஏனென்றால் ஆரம்பிக்கப்படாமலே உள்ள பயணத்தை விட ஆரம்பிக்கப்படும் பயணமே உங்களை இலக்கை நோக்கி அழைத்துச் செல்லும். முதல் அடி எடுக்காமல் கடலை கடக்க முடியாது. எனவே செயலில் இறங்குங்கள். வெற்றி உங்களை வந்து சேரட்டும். இன்றைய நாள் சிறப்பாக அமையட்டும்.

இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். வெளியில் வெப்பநிலை 18 பாகை செல்சியஸ் 18 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக நாம் 26 பாகை செல்சியஸ் வெப்பநிலையை சந்திக்கப் போகிறோம். 31 உணரப்படும். பிரகாசமான சூரியொளி நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை சனிக்கிழமை 24 பாகை செல்சியஸ் 29 உணர்வையாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 24 பாகை செல்சியஸ் 32 உணர்வையாக இருக்கப் போகிறது. திங்கட்கிழமை 26 பாகை செல்சியஸ் 31 உடனடியாகவும், செவ்வாய் 26 பாகை செல்சியஸ் 30 உடனடியாகவும் இருக்கும். அதேபடி புதன்கிழமை 25 பாகை செல்சியஸ் 31 உடனடியாக இருக்கும். புதன்கிழமை மழையுடன் கூடிய நாளாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வியாழன் 24 பாகை செல்சியஸ் பெரும்பாலும் சூரியொளி நிறைந்திருக்கும். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 24 பாகை செல்சியஸ் 27 உடனடியாக இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகளோடு பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கனடா அமெரிக்க வர்த்தக அமைச்சர் டொமினிக் லீபிளாங்க் தெரிவித்துள்ளார். 50% இறக்குமதி வரி அமலுக்கு வருவதற்கும் ஆன திகதி நெருங்கி வரும் நிலையில் இந்த கருத்தை அவர் வெளியிட்டுள்ளார். கனடா அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் இந்த வாரத்தில் 2வது தடவையாக நேற்று சந்தித்தனர். வெள்ளை மாளிகை கருகில் உள்ள ஜெமிசன் கிரீன் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றதாகவும், 90 நிமிடங்கள் இந்த சந்திப்பு நீடித்ததாகவும் கூறப்படுகிறது. எத்தனை சந்திப்புகள் தேவைப்படுகிறதோ அத்தனை சந்திப்புகளையும் நடத்துவதற்கு தாம் தயாராக இருப்பதாக அமைச்சர் டொமினிக் லீபிளாங்க் இந்த சந்திப்பின் பின்னர் தெரிவித்தார். இந்த சந்திப்பில் அமைச்சர் டொமினிக் லீபிளாங்க் கனடாவின் முதன்மை வர்த்தக பேச்சுவார்த்தையாளரான ஜெனிஸ் சேரிட், அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் கிரீர் ஆகியோர் கலந்து கொண்டனர். பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. கனடாவின் நலன்களை நாம் தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறோம். இந்த சந்திப்பின் பின்னர் அமைச்சர் டொமினிக் லீபிளாங்க் தனது ஸ்தலத்தில் இவ்வாறு பதிவிட்டார். கனடாவின் பல்வேறு வகையான பொருட்கள் மீது 50% அளவில் புதிய சுங்கவிதிகளை விதிப்பதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் காலக்கெடு முடிவெடுவதற்கு 6 நாட்களுக்கு முன்பாக இந்த சந்திப்பு நடைபெற்றது. குறைந்தபட்சம் ஓரளவிற்காவது சுங்கவரிகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் அழுத்தம் கொடுத்து வருவதாக இந்த பேச்சுவார்த்தைகள் குறித்து நேரடியாக அறிந்து கொண்ட வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டன. இதில் கனடா மேலதிக சலுகைகளை அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அர்த்தமுள்ள சுங்கவரி சலுகைகளின்றி மாகாணங்களை கனடிய மத்திய அரசாங்கத்தால் கட்டுப்படுத்த முடியும்.

0: வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கனடா அமெரிக்க அதிகாரிகள் எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன்பாக அமெரிக்க ஜனாதிபதியிடம் ஒரு ஒப்பந்த வரைவை சமர்ப்பிக்க எதிர்பார்ப்பதாக கூறப்படுகிறது. அடுத்த வாரம் டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் புதிய வரிகளை விதித்தால் மேலதிக வர்த்தக பேச்சுவார்த்தைகள் ஆபத்தில் சிக்கக்கூடும் என கனடாவின் முன்னணி வர்த்தக பேச்சுவார்த்தையாளரான ஜெனிஸ் சரண் தனது அமெரிக்க சகாக்களை எச்சரித்துள்ளதாகவும் தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. யாழ்ப்பாணம் செமினி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வுப் பணிகளின் 51வது நாள் நடவடிக்கைகள் நேற்று நடைபெற்றன. இதன்போது 4 சிறுவர்களின் எண்புக்கூடுகள் உட்பட 10 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் புதிதாக 8 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதாக சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்தார். இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வுப் பணிகளில் மொத்தம் 552 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதோடு 540 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டதாக நிரஞ்சன் குறிப்பிடுகிறார். யாழ்ப்பாணம் நீதவான் லெனின்குமார் முன்னிலையில் நடைபெற்ற இந்த அகழ்வுப் பணியில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினர், சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் தலைமையிலான குழுவினர், தடயவியல் காவல்துறையினர், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் நல்லூர் பிரதேச சபை ஊழியர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் முடங்கியுள்ள சூழலிலும் உலகளாவிய மசகு எண்ணெய் விநியோகம் குறைந்து பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையிலும் ஈரான் மீதான கடற்படை முற்றுகையினை கால வரையறையின்றி தொடரவும் தெஹ்ரான் மீதான பொருளாதார அழுத்தத்தை அதிகரிக்கவும் முடியும் என அமெரிக்கா நேற்று அறிவித்துள்ளது. ஈரான் மீதான முற்றுகையினை அமல்படுத்துவதற்காக அந்த பகுதியில் கடற்படை இருப்பை தக்க வைத்துக் கொள்ளும் திறன் அமெரிக்க ராணுவத்திற்கு இருப்பதாக பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெட்சட் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த முற்றுகை ஈரானுக்கு கடுமையான பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றும் அதே நேரம் போரை முடிவிற்கு கொண்டு வருவதற்கான ஜூன் மாதத்திற்கான தமது தற்காலிக ஒப்பந்தம் முடிவடைந்துள்ள நிலையில் ஹோமோஸ் நீர்மையை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதன் மூலம் வாஷிங்டன் மீது செல்வாக்கு செலுத்த ஈரான் முயன்று வருவதாகவும் கூறப்படுகிறது. பிப்ரவரியில் போர் தொடங்குவதற்கு முன்பு உலகின் 5 ஒரு பகுதி எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு பயணித்த அந்த முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழிப்பாதையை கடக்க முயன்ற சில கப்பல்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. வியாழக்கிழமை மாலை அரசாங்கத்திற்கு சொந்தமான அபுதாபி தேசிய எண்ணெய் நிறுவனத்தைச் சேர்ந்த 2 கப்பல்கள் அந்த நீர்வழிப்பாதையை கடந்து சென்றபோது தாக்கப்பட்டதாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் செய்தி நிறுவனம் தெரிவித்தது. இது ஈரானிய தாக்குதல் என்று ஐக்கிய அரபு அமீரக அரசாங்கம் கண்டனம் வெளியிட்டது. அந்த நீர்வழிப்பாதையின் மீது அமெரிக்காவிற்கு முழுமையான கட்டுப்பாடு இருப்பதாக டிரம்ப் மீண்டும் மீண்டும் தெரிவித்து வரும் நிலையில் அந்த பகுதியில் பயணிக்கும் கப்பல்கள் மீது தாக்குதல்கள் தொடர்கின்றன. தமது நிபந்தனைகள் நிறைவேற்றப்படும் வரை நீர்வழிப்பாதையை மீண்டும் திறக்க அனுமதிக்கப் போவதில்லை என தெஹ்ரான் தெளிவாக அறிவித்துள்ளது. பொருளாதார தடைகளை நீக்குவது, முடக்கப்பட்ட ஈரானிய சொத்துக்களை விடுவிப்பது ஆகியவை இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. ஹோமுஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல் போக்குவரத்து செவ்வாய்க்கிழமை 8 கப்பலாக குறைவடைந்தது. கடந்த 10 நாட்களில் சராசரி எண்ணிக்கையான சுமார் 12 கப்பல்களோடு ஒப்பிடுகின்ற போதும் போருக்கு முன்னிய காலத்தில் சராசரியாக 130 முதல் 140 வரையான கப்பல்களோடு ஒப்பிடுகையிலும் மிகவும் குறைவானது. ஈரானின் கப்பல் போக்குவரத்து மற்றும் துறைமுகங்கள் மீதான தடையினை அமெரிக்கா ஜூன் மாதம் மத்தியில் ஒரு மாத காலத்திற்கு நீக்கியது. இருந்த போதிலும் மீண்டும் அந்த தடை அமுல்படுத்தப்பட்டது. இதன் மூலம் ஈரானின் அந்நிய செலவாணி வருவாயான முக்கிய ஆதாரங்கள் துண்டிக்கப்பட்டதோடு போர்க்கால தாக்குதல்களால் அந்த நாட்டின் எரிசக்தி உட்கட்டமைப்பிற்கு ஏற்பட்ட இழப்புகளும் அதிகரித்தன. நீரிணை நிருபுரமும் அமைந்துள்ள ஈரானும் ஒமானும் வணிக ரீதியிலான கப்பல் போக்குவரத்தை மீண்டும் தொடங்குவது குறித்து ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்டால் ஈரான் மீதான தடையை நீக்குவதாக வாஷிங்டன் முன்பு அறிவித்தது. இதேவழி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உள்நாட்டில் மிகவும் செல்வாக்கற்ற ஒரு போரை முடிவிற்கு கொண்டுவர வேண்டும் என்ற அழுத்தத்தில் இருக்கிறார். அதிக எரிபொருள் விலைகள் அவருடைய ஏற்பு மதிப்பீடுகளை குறைத்து வருவதோடு நவம்பரில் நடைபெறும் இடைக்கால தேர்தல்களில் காங்கிரஸ் மீதான அவருடைய கட்சியின் கட்டுப்பாட்டையும் பாதிக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
1: இன்றைய நாடின் முதன்மை செய்திகள்.

0: It's just everything about her. Now it's not her face. It's beyond that.
1: 8:20. Good morning, Kerala. நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
2: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
4: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
5: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
1: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயத்தில் எதிர்வரும் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆடிப்பூர பெருவிழாவை முன்னிட்டு காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரையும் நவதுர்க்கி அம்மனுக்கு 108 திரவிய அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளன. பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றார்கள். 15ஆம் தேதி சனிக்கிழமை யூத்ஸ் அனுவல் இவெண்ட் நடைபெற உள்ளது. காலை 8 மணி முதல் 10 மணி வரை இளைஞர்களின் சிறப்பு நிகழ்ச்சிகள் இங்கு இடம்பெறும். மேலதிக விவரங்களுக்கு 905-883-9109.
6: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் நாஷ்டின் 416-724-6666. 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
4: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேரம் 8:22. இது குட் மார்னிங் கனடா.

ஹையஸ்ட் எஃப்எம் 102.7. வாழ்க்கை என்பது மிக சுலபமான ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் நிஜத்தில் வாழ்க்கை என்பது கடினமான ஒன்று என்று நாம் எப்போது முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றுதான் நாம் வளர்ச்சியடைய ஆரம்பிக்கின்றோம். ஏனென்றால் அந்த மனநிலை, அதை நாங்கள் எட்டியவுடன் நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பிரச்சனைகளும் சவால்களும் எங்களுக்கு கிடைத்துள்ள வாய்ப்புகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றோம். அப்படி புரிந்து கொண்ட பின்புதான் நாங்கள் வாழ்க்கையை வாழத் தொடங்குகிறோம். அப்படியாக வாழ்க்கை கடினமானது என்பதை உணர்ந்து அதை தாண்டி செல்வதற்காக நாங்கள் முயற்சிக்கின்ற போது வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. அப்படியாக தாண்டி செல்வதற்கு பழகிக் கொள்வது மிக மிக முக்கியமானது என்பதை சொல்லக்கூடிய ஒரு புத்தகம்தான் லீடிங் இன் டஃப் டைம்ஸ். இப்போது இருக்கக்கூடிய நெருக்கடியான நிலை என்பது எல்லோருக்குமே பொதுவானதாக இருக்கிறது. ஒரு கடினமான காலத்தை நாங்கள் கடந்து கொண்டிருக்கிறோம். நாட்டில், உலகத்தில் தோன்றியிருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிகள் ஒவ்வொரு வீட்டின் கதவையும் தட்டி கொண்டிருக்கிறது. பெரும்பாலான வீடுகள் இந்த பொருளாதார நெருக்கடி காலத்தில் மிக கடுமையான ஒரு சூழலை எதிர்கொள்கிறார்கள். அப்படியான ஒரு சூழலை வீடுகள் மட்டுமல்ல, நிறுவனங்கள், அரசுகளும் எதிர்கொண்டு வருகின்றன. சிறந்த தலைவர்கள் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளும் சவால்களும் அவர்களுடைய தலைமை பண்பை உயர்த்தி கொள்ள கிடைக்கும் அற்புதமான வாய்ப்பு என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அப்படியாக உணர்ந்து கொள்ளுகின்றவர்களால் தான் ஒரு சிறந்த தலைமைத்துவத்தை வழங்கக்கூடியதாக இருக்கும். அப்படியான ஒரு தலைமைத்துவம் என்பது வெறுமனே ஒரு நாட்டிற்கோ அல்லது ஒரு நிறுவனத்திற்கோ மட்டுமல்ல, ஒரு குடும்பத்திற்கும் இன்றியமையாததாக இருக்கிறது. அப்படி ஒரு தலைமைத்துவத்தை நாம் வழங்குகின்ற போது எங்களுக்கு வரக்கூடிய சவால்கள், நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், இவற்றை தாண்டி செல்லக்கூடிய வலிமையினை நாம் அதிகமாக பெற்றுக்கொள்கிறோம். கடின காலம் என்பது நாங்கள் தயாராக இல்லாத போது மட்டுமே வரும். அப்படி தயாராக இல்லாத சூழலில் எங்களுடைய மனநிலையை மாற்றிக்கொண்டு அவ்வாறு வரக்கூடிய சவாலில் இருந்து அல்லது பின்னடைவுகளில் இருந்து கற்றுக்கொள்ள முயற்சிப்பதுதான் மிக மிக முக்கியம். அப்படி கற்றுக்கொள்வதன் மூலம் நாங்கள் முன்னேற முடியும், அந்த சவாலை தாண்டி செல்ல முடியும். தேங்கி நிற்காமல், தொலைந்து போகாமல் தொடர்ந்து பயணப்படுவதற்கு அந்த சவாலை எதிர்கொண்டு அதை தாண்டி செல்லும் மனநிலை ஏற்படுவது மிக மிக முக்கியம். இது என்ன இப்படி ஒரு சவாலாக இருக்கிறது, வாழ்க்கை எவ்வளவு பிரச்சனையாக இருக்கிறது என்று ஆரம்பித்தால் அந்த நிமிடத்திலேயே எங்களுடைய பயணம் நின்று விடுகிறது, அல்லது நாம் ஒரு தவறான பாதையில் பயணிக்க தொடங்கி விடுகிறோம். இதைத்தான் நாங்கள் பழக்கமாக வைத்திருக்கிறோம். ஒரு பிரச்சனை வந்தால் என்னடா இது இப்படியாக இருக்கிறது, எங்களை போட்டு வதைக்கிறதே, கஷ்டப்படுத்துகிறது என்றெல்லாம் யோசித்து கவலைப்பட்டு ஒரு எதிர்மறையான சிந்தனைக்குள் சென்று அதன் சுழற்சிக்குள் நாங்கள் சிக்கிக்கொள்கிறோம். எங்களுக்கு எப்போ பார்த்தாலும் கஷ்டமாக இருக்கே, எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்கே அப்படி என்று சொல்லி நாங்கள் நினைக்க தொடங்குகின்ற போதே நாங்கள் ஒரு தவறான பாதையை நோக்கி எங்களுடைய கால்களை எடுத்து வைக்க தொடங்கி விடுகிறோம். அப்படி இல்லாமல் எங்களுடைய கடினமான காலங்கள் என்பது எங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு, எங்களுக்குள் இருக்கும் ஆற்றல்களை தெரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பதை நாம் இப்போது உணர்கிறோமோ, எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த கடினமான காலம், இந்த டிஃபிகல்ட் டைம் என்பது எங்களை நாங்களே புடம்போட்டுக் கொள்வதற்கு, எங்களிடம் இருக்கின்ற அதீதமான ஆற்றலை வெளிக்கொண்டு வருவதற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக நாம் அதை பார்க்க தொடங்கினால் நிச்சயமாக நாங்கள் அதை கடந்து செல்வதோடு இன்னும் உயரங்களை நோக்கி பயணப்பட முடியும். ஆகவே கடந்த காலங்களை நாங்கள் மிக கவனமாக சந்திப்பதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். அப்படியாக இந்த கடினமான காலங்கள் என்பதை நினைத்து தேங்கி கிடக்காமல் அதை தாண்டி செல்வதுதான் மிக முக்கியமானதாக இருக்கிறது. தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் நிறுவனங்களுக்கு பல புதிய நிலைகளுக்கு, புதிய உயரங்களுக்கு அழைத்துச் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படியாக அழைத்துச் செல்கின்றவர்களால் தான் அந்த நிறுவனங்கள் மிகப்பெரும் வெற்றியினை பதிவு செய்திருக்கிறார்கள். சிறந்த தலைவர்கள் எப்பொழுதும் கஷ்டங்களை வாய்ப்புகளாக மட்டும் பார்க்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவ்வாறான தலைவர்கள் நிறுவனத்திற்கு தெரியாத பல புதிய இடங்களை அடையாளம் கண்டு அவற்றிற்கு அந்த நிறுவனத்தின் வெற்றிகளை அழித்துச் செல்லக்கூடியவர்களாக, புதிய உச்சங்களை தொடுவதற்கு பயணிக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். எவ்வளவுதான் கடினமான காலம் வந்தாலும் அதை தாண்டி இன்னும் இன்னும் உயரங்களை நோக்கி செல்வதுதான் அந்த தலைமை பண்பாக இருக்கிறது. அந்த பண்பை
நாங்கள் எங்களுக்குள் வளர்த்துக் கொள்வது மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஒரு இடத்திலே ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் அதை தாண்டி செல்வதற்கு புதிய உத்திகள், புதிய முயற்சிகள் நோக்கி நாம் சிந்திக்க வேண்டும். சில வேளைகளில் ரிஸ்க் எடுக்க வேண்டியதாக இருக்கும். சில வேளைகளில் நாங்கள் இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வர வேண்டியதாக இருக்கும். அப்படி வெளியில் வந்து நாங்கள் எங்களுடைய கஷ்டமான காலத்தை, எங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்களை தாண்டி பயணப்படுவது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஒரு கடினமான காலத்தில் ஒரு தலைவராக நாங்கள் செயல்படுவது என்பது மிக மிக முக்கியமானது. அது நிறுவனமாக இருந்தாலும் சரி, ஒரு நாடாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, மிக முக்கியம். கொந்தளிப்பும் குழப்பமும் நிறைந்திருக்கக்கூடிய காலங்கள் மிக பயங்கரமானவையாகத்தான் இருக்கும். இது போன்ற காலங்களில் நாங்கள் உள்ளதை உள்ளபடி பார்க்க முடியாமல் போய்விடும். ஆனால் அப்படியான நிலையில் சூழலை சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவதால் சில வேளைகளில் தவறான நடவடிக்கைகளை, தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகி விடுகின்றன. இதில் இருக்கக்கூடிய ஒரு நகை முரண் என்னவென்றால், உண்மையில் இந்த நிஜமான சூழல் என்ன என்பது தெரிந்தால் அதற்கேற்ற வகையிலே எங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய குணாதிசயத்தை கொண்டிருக்கக்கூடியவர்கள், உண்மையான நிலை என்ன என்பதை உணர்ந்து அதற்கேற்ற வகையில் செயல்படக்கூடியவர்கள்தான் மிக கவனமான முடிவுகளை எடுக்கிறார்கள். அப்படி முழுமையான கவனமான முடிவுகள் தான் வெற்றியை நோக்கி அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. சூழ்நிலைகளின் நிதர்சனத்தை நாம் முழுமையாக புரிந்து கொண்டு அதற்கேற்ற வகையிலே நாங்கள் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது பற்றி இந்த புத்தகம் அதிகமாக பேசுகிறது. லீடிங் இன் டஃப் டைம்ஸ் என்பது இந்த புத்தகம். ஜான் மேக்ஸ்வெல் அவர்கள் எழுதியிருக்கிறார். இதில் இன்னொரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த தொலைநோக்கு பார்வை, ஒரு லாங் விஷன் எங்களுக்கு தேவை. இன்றைய சூழ்நிலையை புரிந்து கொள்வது எவ்வளவு தூரம் தலைவர்களுக்கு அவசியமோ அதே அளவிற்கு எதிர்காலத்தில் எவ்வாறான சூழ்நிலைகள் உருவாகும் என்பது பற்றி ஒரு தொலைநோக்கு பார்வை எங்களுக்கு மிக மிக அவசியம். இப்போது இருக்கக்கூடிய நிலையிலே நாங்கள் எடுக்கின்ற முடிவுகள் சில வேளைகளில் எதிர்காலத்திலே மிகப்பெரிய பின்னடைவுகளை ஏற்படுத்திவிடலாம். அதை இப்போது இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் கடந்த காலத்தில் இந்த தொலைநோக்கு பார்வை இல்லாமல் எடுத்த முடிவுகள் எவ்வளவு தூரம் இன்றைய நிலைக்கு காரணம் என்பதை பார்க்கின்ற போது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த தொலைநோக்கு பார்வை என்பது எல்லோருக்கும் மிக மிக அவசியமாக இருக்கிறது. கடினமான காலத்தில் அங்கத்தவர்களுக்கு அவர்கள் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்வதால் எதிர்காலத்தில் எவ்விதமான பலன்கள் நிறுவனத்திற்கும் அவர்களுக்கும் கிடைக்கும் என்பதை வெளிப்படுத்தும் திறமை கொண்ட தலைவர்கள் தான் எதிர்காலத்தை சரியாக கணித்து இப்போது இருக்கக்கூடிய நெருக்கடியை கடந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கடந்த காலங்களில், கடினமான காலங்களில் எல்லா கேள்விகளுக்குமான விடையை நாங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அந்த கேள்விகளுக்கு விடையில்லை என்பதையும் நாங்கள் தள்ளி வைத்துவிட வேண்டும். எந்த கேள்விக்கும் ஒரு விடை இருக்கும். ஆகவே கடின காலங்கள் ஏன் தோன்றின, அதனால் ஏற்பட்ட சவால்களுக்கு என்ன காரணம் என்ற கேள்விகளுக்கு உடனடியாக பதில் இல்லாவிட்டாலும் அந்த பதில் தேடும் முயற்சி என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கும். அந்த பதிலை நாங்கள் கண்டறிவதன் மூலமாக ஏன் எனக்கு இப்படியான ஒரு நிலை வந்திருக்கிறது, நான் எங்கே தவறு விட்டிருக்கிறேன், அந்த தவறை எப்படி சரி செய்திருக்கலாம் என்பது பற்றிய ஒரு தேடலோடு கடந்த காலத்தில் நாங்கள் எதிர்கொண்ட சவால்களை, பிரச்சனைகளை நாங்கள் ஆராய்கின்ற போதுதான் எதிர்காலத்தில் அப்படியான பிரச்சனைகள் இல்லாமல் நாங்கள் தப்பித்துச் செல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுதான் மிக மிக முக்கியம். ஒரு தொலைநோக்கு பார்வையும் கடந்த காலத்தின் அனுபவங்களை, கடந்த காலத்தில் கற்றுக்கொண்ட பாடங்களை நிகழ்காலத்தில் நடைமுறைப்படுத்துவதும் மிக மிக முக்கியமானது. ஆகவே சமகால சூழ்நிலையில் நாங்கள் இன்று எதிர்கொள்ளக்கூடிய நெருக்கடியான நிலையில் நாங்கள் எப்படியான விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டும், எப்படியாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும், அதன் மூலம் என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் என்பதன் ஊடாக ஒரு கடின காலத்தை கடந்து செல்வதற்கான வாய்ப்பை இந்த புத்தகம் எங்களுக்கு வழங்கும். வாய்ப்பிருக்கின்றவர்கள் படித்து பார்க்க முடியும். இன்றைய புத்தக பரிந்துரையாக ஜான் மேக்ஸ்வெல் எழுதிய லீடிங் இன் டஃப் டைம்ஸ் என்ற புத்தகத்தை உங்களோடு நாம் பகிர்ந்திருக்கிறோம்.

0: எட்டு மணி 42 நிமிடம். இது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. பிஸ்டாக், உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பெஸ்டாக் நிகழ்ச்சியில் உங்களோடு காப்பிரதி ஆலோசகர் குணா துரைசிங்கம் இணைந்திருக்கிறார். அவரை நீங்கள் தொடர்பு கொள்வதற்கு 416-528-1407. குணா, ஆர்எஸ்பி பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். உண்மையில் ஆர்எஸ்பி என்றால் என்ன, அதை எப்போது ஆரம்பிக்க வேண்டும், அதில் எவ்வளவு தொகை முதலிட வேண்டும், இது பற்றி நிறைய குழப்பம் எல்லோருக்கும் இருக்கிறது. இந்த ஆர்எஸ்பி பற்றி ஒரு தெளிவுபடுத்தலை தர முடியுமா?
1: ஆர்எஸ்பி என்பது வந்து ரிஜிஸ்டர்ட் எஜுகேஷன் சேவிங் பிளான். இது வந்து நான் பார்த்த என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தளவில் மெஜாரிட்டியான பேரண்ட்ஸ் வந்து ஸ்பெஷலி ஃபார் த ஃபர்ஸ்ட் சைல்ட் திஸ் த ஃபர்ஸ்ட் திங் தே டூ, விச் இஸ் கிரேட். அது வந்து மிகவும் வரவேற்கத்தக்க விடயம். இந்த ஆர்இஎஸ்பி என்பது வந்து குழந்தைகளுக்கான ஹையர் ஸ்டடிஸுக்கு நீங்கள் அவர்கள் பிறந்த தொடக்கத்தில் இருந்து சிறு தொகையாக சேர்க்கும் ஒரு சேமிப்பு தான். மிகவும் ஒரு சிறந்த பிளானாக இது அமைகின்றது கனடாவில். ஏனென்று சொல்லி சொன்னால், நீங்கள் கண்ட்ரிபியூட் பண்ணும் ஒவ்வொரு டாலருக்கும் கவர்மெண்ட்டும் ஒரு சின்ன ஒரு போர்ஷன் தருகின்றது. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, நீங்கள் $100 ஆர்இஎஸ்பிக்கு கண்ட்ரிபியூட் பண்ணினால் ஒரு குழந்தைக்கு கவர்மெண்ட் வந்து $20 to $40 வந்து ஃபர்ஸ்ட் $1,000 ஆஃப் இயர்லி கண்ட்ரிபியூஷனுக்கு வழங்குகின்றது. அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் கண்ட்ரிபியூஷன் ஃப்ரம் த கவர்மெண்ட் இஸ் டிபெண்ட் ஆன் யுவர் ஃபேமிலி டாக்ஸபிள் இன்கம். அதாவது வந்து நீங்கள் வந்து லோ இன்கமாக இருப்பவர்களுக்கு வந்து 40%, ஹை இன்கமாக இருப்பவர்களுக்கு மினிமம் 20% கவர்மெண்ட் இருக்கிறது. அப்போ $100 நீங்கள் போடுவீங்க, $20 கவர்மெண்ட் தரும், இந்த $120 ஈச் மந்த் கோயிங் டுவர்ட்ஸ் தி சைல்ட் ஆர்இஎஸ்பி சேவிங் அக்கவுண்ட். அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு நடக்கிற ப்ராசஸ். அப்போ எவ்வளவு நீங்கள் கண்ட்ரிபியூட் பண்ண வேணும் மினிமம்னு சொல்லி பார்த்தால், மினிமம் நான் எப்போவுமே சொல்வது வந்து டோன்ட் புட் டூ மச் மணி. உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து, என்னடா நீங்கள் வந்து ஒரு இப்போதான் அண்மையில் மரி பண்ணி இப்போதான் உங்களுக்கு முதல் குழந்தை, இனித்தான் வீடு வாங்க போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால், சில பேர் சொல்லுவார்கள் ஆர்இஎஸ்பியை மட்டும் தொழிலாளர் சொல்லுவார்கள், ஓகே 300 போடுங்க, 400 போடுங்க, போட்டால் உங்களுக்கு அதிக கவர்மெண்ட் பெனிஃபிட் வரும் என்று சொல்லி. பட் நான் வந்து அந்த விஷயத்தில் டோட்டலி டிஸ்அக்ரி வித் தட். ஏன்னு சொல்லி சொன்னால், உங்களோட சேவிங், உங்களோட பட்ஜெட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஏனென்றா உங்களுக்கு மேலதிக செலவுகள், வீட்டு செலவுகள், மோர்கேஜுகள், அது எக்ஸ்பென்சஸ் என்று வரும் பொழுது ஆர்இஎஸ்பியை ஒரு எமோஷனலாக தொடங்கிவிட்டு ஹாஃப் த வே அதை வந்து குறைக்கிறதால வந்து மிகவும் நீங்கள் மணியை லூஸ் பண்ணுவீங்க. உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்றபடி $100 $150 இவன் $200, உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்றபடி நீங்கள் இந்த ஆர்இஎஸ்பியை கண்ட்ரிபியூட் பண்ணுவதே மிகவும் சிறப்பு.
0: நீங்களும் உங்களுடைய குழந்தைக்கு ஒரு சிறப்பான கல்வி எதிர்காலத்தை ஏற்படுத்த விரும்பினால் குணா துரைசிங்கம் அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள். சிறப்பான ஆர்இஎஸ்பி பாலிசிகளை உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறார். 416-528-1407. அதை தவிர நீங்கள் ஒரு காப்புறுதி ஆலோசகராக பெற விரும்பினால், அல்லது நீங்கள் ஒரு காப்புறுதி ஆலோசகராக இருந்து இன்னமும் உங்களுடைய வியாபாரத்தை பெருக்கிக் கொள்ள விரும்பினால் ஜிடி புரோக்கர்ஸோடு இணைந்து கொள்ளலாம். அனுபவம், திறமை, ஆழமான அறிவு கொண்ட ஒரு காப்புறுதி ஆலோசகராக நீங்கள் மாறுவதற்கும் ஜிடி புரோக்கர்ஸில் இணைந்து கொள்ளுங்கள். சிறப்பான பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. 416-528-1407. GT Brokers in Guna Thuraisingam 416-528-1407. 8 மணி 46 நிமிடம். ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள்.

0: 8:51. குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது.
1: இசையெல்லாம் கேட்கும் இசை எஸ்எஃப்எம் 102.7.
2: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கு பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
3: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்ட்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
4: Rhythm 7 Entertainment, Altona Group, Valang. Tenisai Tendril Deva, The Ghana King, live in Toronto.
5: Meenachi, Meenachi.
4: Tenisai Tendril Deva Vudan, Srikanth Deva, Manu, Anuradha Sriram, Vel Murugan, Priya Jerson, Ajay Krishna, Shruti Shekhar. August 15th, Thigadhi, Sunny Kilamai, Malai, 5 Manikki, 8100 Steel 7 U East, Markham Meadowville. Tenisai Tendril Deva, The Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
6: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் FM 102.7.
0: 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை இதுவரை கேட்டு மகிழ்ந்தீர்கள். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தர கலையகத்தில் மதுமிதா, மற்றும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ரமணன் சந்திரசகரமூர்த்தி. வணக்கம் நேர்களே.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தம்புதிய காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம்மின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து கேட்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் டாட் சி என்ற இணையதள முகவரியிலும் நமது நிகழ்ச்சிகளை எங்கிருந்தாலும் கேட்டு மகிழலாம். வெளிச்சமான ஒரு வெள்ளிக்கிழமை உற்சாகமாக நாங்களும் ஒரு கோடை காலத்தில் தொடங்கியிருக்கின்றோம். காலை 9:12 வரைக்கும் இன்றைய பொழுதிலும் நேற்று இன்று நாளை கேட்க இருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 ஆகஸ்ட் மாதத்தின் 14 திகதி வெள்ளிக்கிழமை. இந்த ஆகஸ்ட் மாதத்தின் அரைவாசியையும் நாங்கள் நிறைவு செய்திருக்கின்றோம். நடுப்பகுதிகள் இந்த வார இறுதிக்குள் நாங்கள் நுழைகின்றோம். இன்று ஆகஸ்ட் மாதம் 14 திகதியில் பிறந்த நாள், திருமண நாள், ஷெடு நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலும் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தம்பதிய அழகான இந்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு சந்தோஷமாக தொடரட்டும் என்றும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளலாம். தொடர்ந்து வரக்கூடிய வார இறுதி நாட்களும் கூட மிக மகிழ்ச்சியாக கொண்டாட்டமான கோடை காலத்தின் நாட்களாகவும் அமையட்டும் என்று சொல்லியும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நேற்று இன்று நாளையே இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு.

முகுதியம்மன் திரைப்படத்திலிருந்து இனிமையான பாடலோடு நேற்று இன்று நாளையே ஆரம்பித்திருக்கின்றோம். வெள்ளிக்கிழமையின் காலை பொழுதில் இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஆடிப்பூர விழாவும் கூட அம்மாளுக்கு மிக முக்கியமான ஒரு விழாவாக கொண்டாடப்படுகின்றது சைவ பெருமக்களால். 9:07 இந்த இனிய காலை வேளையில் நாங்களும் ஒரு முக்கியமான சிந்தனையையும் பார்க்கலாம். உங்களை கோபப்படுத்துவது இன்னும் ஒருவருக்கு இன்பத்தை தருவதாக இருந்தால் கோபப்படாமல் இருப்பது உங்களது இன்பமாக இருக்கட்டும் என்பதை இங்கு சொல்லி இருக்கிறார்கள். இந்த கோபம் அது வருகின்ற போது அதனை கட்டுப்படுத்த தெரிந்தவர்கள், அதனை சரியாக கையாள தெரிந்தவர்களாக இருப்பார்கள். இல்லை என்று சொன்னால் அதிக பாதிப்பைத்தான் நாங்கள் அடிக்கடி சந்திக்க வேண்டியதாக இருக்கும். கோபத்தை கையாள அல்லது கட்டுப்படுத்த தெரியாமல் இருக்கின்ற போது நாங்கள் எப்பொழுதெல்லாம் கோபம் அடைகின்றோமோ அப்பொழுதெல்லாம் எங்களை யார் கோபப்படுத்துகின்றார்களோ அல்லது அந்த கோபத்திற்கு யார் காரணமாக இருக்கின்றார்களோ அவர்கள் வெற்றி அடைகின்றார்கள். ஆனால் அந்த பொழுதில் நாங்கள் கோபம் அடையாமல் அதனை சரியாக கட்டுப்படுத்தி சரியாக கையாண்டு அந்த பொழுதில் எங்களது நல்ல நடத்தைகளை அல்லது எங்களது நல்ல செயல்களை எங்களது நல்ல எண்ணங்களை நாங்கள் பொறுமையோடு அமைதியோடு நிதானத்தோடு வெளிப்படுத்த கற்றுக்கொண்டோமாக இருந்தால் அப்பொழுது நாங்கள் தான் வெற்றி பெறுகின்றோம். மற்றவர்கள் அங்கு வெற்றி பெறப் போவதில்லை. எதை எதிர்பார்த்து அவர்கள் அந்த செயலை செய்து எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கின்றார்களோ அதன் பலனைத்தான் நாங்கள் அதிக கோபப்படுவதன் மூலமாக அவர்களுக்கு முழுமையாகவே கொடுத்து விடுகின்றோம். அந்த கோபம் தரக்கூடிய பாதிப்புகளை நாங்கள் தொடர்ச்சியாக பல நாட்களாக இருக்கலாம் அல்லது பல மாதங்களாக இருக்கலாம் பல வருடங்களாக இருக்கலாம். அந்த கோபத்திற்கேற்ற வகையில் நாங்கள் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த பாதிப்புகளை தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடியதை நாங்களே உருவாக்கி விடுகின்றோம். அந்த மாதிரியான ஒரு நிலைமையை என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே கோபத்தை கட்டுப்படுத்துவது என்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அதை நாங்கள் சரியாக கற்றுக்கொள்ளுதல் என்பது மிக மிக முக்கியமானது. அதிக கோபம் வருகின்ற போது நாங்கள் சற்று நின்று நிதானமாக அந்த கோபத்தை அப்போது அந்த ஒரு கணப்பொழுதில் வெளிப்படுத்தி விடாமல் கொஞ்சம் மாறப்போடுகின்ற போது அந்த கோபம் தரக்கூடிய பாதிப்புகளை மனதுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு கால அவகாசம் அல்லது ஒரு நேர அவகாசம் ஒரு கண அவகாசம் எங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக வருகின்ற பாதிப்புகளை குறைத்துக் கொள்ளலாம் அல்லது இல்லாமலும் செய்து கொள்ளலாம் என்பதைத்தான் இந்த ஒரு முக்கியமான சிந்தனையின் மூலமாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. உங்களை கோபப்படுத்துவது இன்னும் ஒருவருக்கு இன்பத்தை தருவதாக இருந்தால் கோபப்படாமல் இருப்பது உங்களது இன்பமாக இருக்கட்டும். எப்போதும் நீங்கள் வெற்றி பெற்று கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்கள் உங்களை கோபப்படுத்துகின்ற போது அதற்கான செயல்களை செய்கின்ற போது நீங்கள் கோபப்படாமல் இருங்கள் என்பதைத்தான் இந்த சிந்தனை முக்கியமான ஒன்றாக எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற வெள்ளிக்கிழமையின் ஒரு அழகான உற்சாகமான காலை இப்பொழுதே நாங்கள் சந்திக்கின்றோம். 20 வெப்பநிலை 20 நாங்கள் உணர்கின்றோம். இன்று வெப்பநிலை உயர்வாக 27 இருக்கும். 32 டிகிரி செல்சியஸ் கூடிய உடல்நிலையாக இன்று உணரப்படும். இன்று தொடர்ச்சியாகவே சூரிய வெளிச்சத்தை தான் பகல் பொழுது தரப்போகின்றது. முகில் கொஞ்சம் தான் இருக்கும். பிரதானமாக வெயில் அறைந்த வெளிச்சமான ஒரு வெள்ளிக்கிழமையை தான் நாங்கள் இன்று சந்திக்க இருக்கின்றோம். இரவு பொழுதில் 19:20 டிகிரி செல்சியஸ் இரவின் உடனடியாகவும் கூட என்று உணரப்படும். 8:23 ஆக இருக்கின்றது சூரியன் அஸ்தமிக்கின்ற நேரம் என்பதைத்தான் இங்கு சொல்ல முடிகின்றது. தொடர்ந்து வரக்கூடிய வீக்கெண்டை பொறுத்தளவில் சனிக்கிழமை நாளைக்கு பகல் வேளையில் சூரிய வெளிச்சம்தான் நிறைந்திருக்கும். 24 வெப்பநிலை 29 கூடிய உடனடியாக உணர்ந்து கொள்ளப் போகின்றோம். August 15 ஞாயிற்றுக்கிழமையும் காலை வெளிச்சத்தை இப்போது நாங்கள் காணலாம் என்பதை சொல்லுகின்றார்கள். மதிய பொழுதிலிருந்து மழைக்கான சாத்தியங்கள் இருக்கின்றன. அதுவும் மதிய வேளை அதிகமாக ஒரு 5 மில்லிமீட்டர் அளவிலான மழை பொழிவு இருக்கக்கூடும். மாலையில் மெல்லிய தூறலாக இருக்கலாம். 23 வெப்பநிலை ஞாயிற்றுக்கிழமை 29 உணரப்போகின்றோம். திங்களிலும் கூட கொஞ்சம் இடையில் மழை வந்து போவதுக்கான வாய்ப்புகள் காலை மதியம் சொல்லப்படுகின்றது. ஆனால் பிரதானமாக வெயிலோடுதான் திங்கட்கிழமை பகல் பொழுதும் இருக்குமாம். 25 வெப்பநிலை 31 நாங்கள் உணரப்போகின்றோம். செவ்வாய்க்கிழமை மெயின்லி சனி 25-30 உணரப்படும். புதன்கிழமை 25-31 உணரப்போகின்றோம். மழை இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம் புதன். மதிய வேளை 4 மில்லிமீட்டர் மாலை பொழுதில் 5-10 மில்லிமீட்டர் வரைக்கும் கூட மழைக்கான வாய்ப்புகள் புதன்கிழமை தான் சொல்லப்படும்.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca.
1: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973589
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
3: விட்பி ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 August 6th வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன், August 7th வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம், August 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், August 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், August 18 செவ்வாய்க்கிழமை வைரவர் மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம், 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், Unit 2B, விட்பி. கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. 416-226-9101.
4: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
1: விஜயா ஜுவல்லரியின் 2nd ஆண்டு கொண்டாட்டம் October 24th விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
3: 416-900-4599. ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2-wheel டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அதுடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
6: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில், வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, Unit 3, ஸ்காப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் 416-731-7044. செலசி.ca.
0: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் FM.

நேற்று நாளை ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. காலை 9:26 வெள்ளிக்கிழமையின் காலை பொழுதில் போக்குவரத்து நிலைமைகளை பார்த்தால், 401 வெஸ்ட்பவுண்டில் தாமதங்கள் டிவிபி தாண்டிய பகுதிகளில் தான் அவதானிக்கப்படுகின்றன. லெஸ்லி ஸ்ட்ரீட்டுக்கு சற்று முன்னர் தான் தாமதங்கள் தென்படுகின்றன. குறைந்த தாமதங்கள் பாதஸ்ட் வரைக்கும் எக்ஸ்பிரஸ் கலெக்டர்ஸ் 2 தடங்களிலும் இப்போது நிலவுகின்றது. அதன் பின்பு கீழ் ஸ்ட்ரீட் பகுதியில் தான் சற்று அதிக தாமதங்களை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும். அதுக்கு பிறகு தாமதங்கள் குறைவாகத்தான் தொடர்ந்து காணப்படுகின்றது மார்ட்டின் கோ ரோட் வரைக்கும். 407 பகுதிகளிலிருந்து 401 ஈஸ்ட் பவுண்டிலும் தாமதங்கள் அதிகம் இருக்கக்கூடிய நிலைமை நிலவுகின்றது. எஸ்லிங்டன் அவென்யூ பகுதி அண்மித்த இடங்களிலும் கூட வாகன நெரிசல்கள் உயர்வாக இருக்கின்றது. கீழ் ஸ்ட்ரீட் வரைக்கும் தொடர்ச்சியான தாமதங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். யங் ஸ்ட்ரீட்டுக்கு முன்னர் மீண்டும் வாகன நெரிசல்கள் சற்று அவதானிக்கப்படுகின்றன. டிவிபி வரைக்குமே 401 ஈஸ்ட் பவுண்டில் இந்த தாமதங்களை தொடர்ந்து நீங்கள் சந்திக்க நேரிடும். டிவிபி பொறுத்தளவில் சவுத் பவுண்ட் 401 தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. இந்த வேளையில் லோரன்ஸ் அவென்யூ வரைக்கும் அதிகமாக வாகன நெரிசல்கள் நிலவுகின்றது டிவிபி சவுத் பவுண்டில். அதுக்கு பிறகு அதிக தாமதங்கள் இல்லாமல் பயணிக்கக்கூடியதாக இருக்கும். டிவிபி நோர்த் பவுண்டிலும் கூட வாகன நெரிசல்கள் சற்று காணப்படுகின்றன. எக்லிங்டன் தாண்டிய பகுதியில் ஒரு சிறு வாகன விபத்து ஒன்று நிகழ்ந்திருப்பதன் காரணமாக அதற்கு முன்னரான பகுதிகள் அதிக தாமதங்களை எதிர்கொள்ளுகின்ற நிலைமை இப்போது காணப்படுகின்றது. குறைந்தளவு தாமதங்கள் தொடர்ந்து யோக்மில்ஸ் ரோட் வரைக்கும் அதன் பின்பு தென்படுகின்றன இந்த பொழுதில். 404 பொறுத்தளவில் வழக்கும் போதுதான் சவுத் பவுண்டில் தான் தாமதங்கள் காணப்படுகின்றன. பிஞ்ச் தாண்டிய இடங்களிலிருந்து தாமதங்கள் ஆரம்பிக்கின்றது. ஷெப்பர்டிலிருந்து 401 வரைக்கும் அதிகமான வாகன நெரிசல்களும் இப்போது நிலவுகின்றது என்பதையும் கூறிக்கொண்டு இன்றைய நாளின் முக்கியத்துவத்தை நாங்கள் பார்க்கலாம். பன்முகத்தன்மை மிக அதிகமாக இருக்கின்ற இன்னும் ஒரு உயிரினத்திற்கான ஒரு நாளாக இன்றைய தினம் சொல்லப்படுகின்றது. வேர்ல்ட் லிசர்ட் டேயை நாங்கள் கடைபிடிக்கின்றோம். உலக பல்லிகள் தினமாக இன்றைய தினம் வந்து சேர்ந்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சுற்றுச்சூழல் சமநிலையை பேணுவதில் மிக முக்கியமான இன்னும் ஒரு உயிரினமாகத்தான் இந்த பல்லிகள் வந்து பார்க்கப்படுகின்றன என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. 4 கால்கள், ஸ்கேலி ஸ்கின், நீளமான உடல்கள், மூவபிள் ஐலிட்ஸ் என்று சொல்லி இந்த பல்லிகளுக்கான தனித்துவம் வந்து மிக மிக அதிகம் என்பதைத்தான் இங்கு விலங்கியலாளர்கள் சொல்லுகின்றார்கள். உலகம் முழுவதிலும், அந்தார்டிகா கண்டம் முழுவதும் தவிர உலகத்தின் ஏனைய எல்லா இடங்களிலுமே வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பீஷீஸை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குமா. 7000 அதிகமான வெவ்வேறு தனித்துவமான இனங்கள் இந்த பல்லிகளில் அவதானிக்கப்படுவதாகவும் கூட சொல்லியிருக்கிறார்கள். இந்த சன்ஃப்ளவர் சீட் இருக்கின்றது இல்லையா, அந்த அளவுக்கு சிறியதாக இருக்கக்கூடிய கெக்கோஸ் என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்கின்ற ஒரு சிறிய அந்த பல்லிகளில் இருந்து ஒரு 10 நீளமாக இருக்கக்கூடிய கொமோடோ டிராகன் வரை இந்த லிசர்ட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு இனத்தில் தான் உள்ளடக்கப்படுகின்றன. எனவே இந்த அவற்றின் அந்த அளவு வந்து பெரிய அளவிலே வேறுபட்டதாகத்தான் காணப்படுகின்றது இனங்களின் அடிப்படையில் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இந்த ஸ்கேலி ரெப்டைல்ஸ் தொடர்பாக என்பதைத்தான் நாங்களும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பல்லிகள் வந்து ஆரம்ப காலத்தில் இருந்தே ஆரம்ப கால மக்கள் சமுதாயங்களில் வெவ்வேறு விதமான தாக்கத்தை செலுத்தியிருக்கின்றன என்பது தொடர்பாகத்தான் வரலாறும் கூட எழுதப்பட்டிருக்கின்றது. பெரும்பாலும் வந்து இந்த பல்லிகள் வந்து தீர்க்க தரிசனங்களில் மிக முதன்மையான சின்னங்களாக பழைய காலத்திலே இருந்திருக்கின்றதாம். நிறைய நம்பிக்கைகள் பல்லிகள் தொடர்பாக இருந்திருக்கின்றது. இப்போதும் கூட நாங்கள் ஒரு சில நம்பிக்கைகளை கொண்ட சமுதாயத்தில் தான் வளர்ந்து வந்திருக்கின்றோம் என்பதைத்தான் சொல்லலாம். பல்லி சொல்லிவிட்டது என்று சொல்லி அதை வைத்து நாங்கள் நிறைய சகுனங்களை மதிக்கக்கூடிய ஒரு சமுதாய பண்பாட்டை கொண்டிருக்கின்றோம் என்பதை மறுக்க முடியாது. அதே மாதிரிதான் பண்டைய கிரேக்க கலாச்சாரத்தில் ஒரு பல்லியை காண்பது என்பது நல்ல அதிர்ஷ்டத்தின் அறிகுறியாகவும் கூட கருதப்பட்டதாம். அதே நேரம் தென்னாப்பிரிக்க நாட்டுப்புற கதைகள் என்று சொல்லி பார்த்தால் அங்கு வந்து பல்லிகள் மனிதர்களுக்கும் மூதாதையர்களுக்கும் இடையில் செய்திகளை கொண்டு செல்லக்கூடிய தூதர்கள் என்று சொல்லித்தான் நாம் நம்பப்பட்டிருக்கின்றது. பல சமூகங்கள் இந்த பல்லிகள் தங்களது வாள்களை உதிர்க்கும் திறனை மறுபிறப்பு அல்லது உருமாற்றத்தின் அறிகுறியாகத்தான் கருதி இருக்கின்றன என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. சயின்ஸ் ஆஃப் ரீபர்த் அல்லது டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்லித்தானாம் அந்த பல்லிகள் வந்து அவற்றின் அந்த வாள்களை உதிர்த்து வளர்க்கக்கூடிய அந்த ஒரு திறமையை பண்டைய சமுதாயங்கள் கருதி இருக்கின்றன என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதே நேரம் இந்த லிசர்ட்ஸின் தோளில் இருக்கக்கூடிய சிக்கலான வடிவங்கள் வந்து மிக பழமையான இந்த ஆஸ்டெக்ஸ் அவர்கள் உருவாக்கியிருக்கின்ற அந்த கலாச்சாரங்களில் ஆரம்ப கால வடிவமைப்புகளுக்கு உத்வேகம் அளித்திருப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. சமநிலையையும் பாதுகாப்பையும் தரும் என்று சொல்லி நம்பப்பட்ட இந்த பள்ளிகளின் வடிவியல்
அதில் இருக்கக்கூடிய அந்த செதில்களை கோயில் சிற்பங்கள் பெரும்பாலும் பின்பற்றியிருக்கின்றன என்பது இன்னும் ஒரு ஆச்சரியம் தரத்தக்க தகவல் என்பதைத்தான் இங்கு கூறலாம். கம்போடியாவில் இருக்கக்கூடிய சில பலிகள் வந்து மறுபிறப்பின் புனித சின்னமாக இந்த அங்கூர்வாட் கோயிலுக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னு சொன்னால் அங்கேயும் கூட அந்த பலிகள் உள்ளடக்கப்பட்டிருப்பதை காணலாம். மறுபிறப்பின் புனித சின்னமாக இந்த அங்கூர்வாட் அந்த ஒரு கோயிலில் அது சேர்க்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் கூட இங்கு கூறுகின்றார்கள். அதே நேரம் பல கம்யூனிட்டிஸ் வந்து ட்ரெடிஷனல் மெடிசினில் இந்த பல்லிகளை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இந்தியாவின் சில பகுதிகளில் வந்து உலர்ந்த பல்லிப்பொடி வந்து அஸ்மாவை குணப்படுத்தும் என்று சொல்லியும் கூட நம்பப்படுகின்றதாம். அதே நேரம் ஆப்பிரிக்கா போன்ற இடங்களில் சில குறிப்பிட்ட பல்லி இனங்கள் தோல் நோய்களுக்கான மருந்து கலவைகளில் பயன்படுத்தப்படுகின்ற போது அது வந்து குணப்படுத்தும் பண்புகளை கொண்டிருப்பதாகவும் கூட கருதப்படுகின்றது என்பது இன்னும் ஒரு முக்கியமான தகவலாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. சவுத் ஈஸ்ட் ஏஷியான்னு சொல்லி பார்த்தால் சில பகுதிகளில் வந்து இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ஸ் நடக்கின்றது, அறுவடை திருவிழாக்கள். அப்போது பள்ளிகளுக்கு வந்து பெரும் கொண்டாட்டம் முன்னெடுக்கப்படுகின்றனவாம். காரணம் அவர்களது அந்த விளைநிலங்களில் பயிர்களுக்கு பாதுகாப்பை அவை கொடுக்கின்றன. அதை குறிக்கின்ற விதமாகத்தான் மக்கள் வந்து என்ன செய்வார்கள் என்று சொன்னாலும் களிமண்ணினால் பள்ளி உருவங்களை வயல்வெளிகளில் வந்து உருவாக்கி வைத்து அந்த கொண்டாட்டத்தை செய்வார்களாம். இந்தோனேஷியாவில் பல்லிகள் சில நேரங்களில் நல்ல அதிர்ஷ்டத்தின் பாதுகாவலர்களாக சடங்குகளின் போதும் கூட போற்றப்படுகின்றன என்பது இந்த ரிசர்ச் தொடர்பான இன்னும் ஒரு முக்கியமான தகவலாகவும் பகிரப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இப்போது இந்த சயின்டிஃபிக் அச்சீவ் மாடர்ன் சயின்டிஃபிக் அச்சீவ் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது இவை வந்து இந்த ரோபோட்டிக்ஸ் போன்ற துறைகளிலும் கூட முன்னுதாரணமாக அவற்றின் அந்த ஒரு நடத்தையும் சரி அவற்றின் அந்த உருவமும் சரி பின்பற்றப்படுகின்றன என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. இந்த அறிவியல் புதுமைகளுக்கு அவை உத்வேகம் அளிப்பதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ஓணான்கள் அவற்றில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒட்டும் தன்மை கொண்ட பாதங்கள் மருத்துவ மற்றும் விண்வெளி தொழில்நுட்பங்களில் பயன்படுத்தப்படும் பசைகளின் வளர்ச்சிக்கு வழிவகுத்திருப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதையும் இங்கு நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. வித்தியாசமான அசாதாரணமான நடத்தைகளை காட்டக்கூடிய பள்ளிகளாகத்தான் இவை இந்த பூமியில் ஒவ்வொரு விதமாக வாழுகின்றன என்பது மிகவும் ஆச்சரியமான ஒரு விடயமாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸ் அவை முன்னெடுக்கப்படுகின்ற போது விண்வெளியில் செய்யப்படக்கூடிய அந்த ஆய்வுகளின் ஒரு பகுதியாக இந்த பள்ளிகள் வந்து பலமுறை பயன்படுத்தப்படுகின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ரஷ்யன் மிஷன்ஸ் நிறையவே முன்னெடுக்கப்பட்ட போது கெக்கோஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சிறிய பள்ளிகள் வந்து ஸ்டடீஸுக்காக விண்வெளிக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றனவாம். அந்த இடையில்லாத தன்மையில் அவை எப்படி அந்த ரீப்ரொடக்ஷன் அல்லது அவற்றின் அந்த ஒரு மூவ்மெண்ட்டை செய்கின்றன என்று சொல்லி கண்டுபிடிப்பதற்காக அந்த பள்ளிகளை வைத்து அங்கு ஸ்டடீஸ் செய்யப்பட்டிருக்கின்றன விண்வெளியில் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். என்ன காரணம் இந்த பள்ளிகளை அங்கு கொண்டு போகின்றார்கள் என்று சொன்னால் அவற்றுக்கு தனித்துவமாக இருக்கக்கூடிய இந்த அடாப்டபிலிட்டி என்று சொல்லித்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். வெவ்வேறு சுற்றுச்சூழலிலும் கூட அவை தகவமைப்பு திறன் கொண்டவையாக இருப்பதன் காரணமாகத்தான் விண்வெளிக்கும் கூட அவற்றை கொண்டு சென்று அவதானிக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு நாங்கள் சொல்லலாம். இந்த பள்ளிகளில் பல இனங்கள் இருக்கின்றன. அதில் இந்த ஹோன் லிசர்ட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நார்த் அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டிருக்கின்ற அந்த பள்ளிகள் வந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக அவற்றின் கண்களில் இருந்து இரத்தத்தை எதிரிகள் மீது பாய்ச்சியடிக்கக்கூடியவையாகவும் கூட ஒரு தன்மையை பெற்றிருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி ஆச்சரியமான பள்ளிகளாகவும் கூட அவை காணப்படுகின்றனவாம். ஒரு சிறிய பள்ளி என்ன செய்யும் என்று சொன்னாலாம் பாசிலிஸ்க் என்று சொல்லப்படக்கூடிய அந்த லிசர்ட் வந்து நீரின் மேல் நடக்கக்கூடிய தன்மையை அல்லது ஓடக்கூடிய தன்மையை பெற்றிருக்கின்றது என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். அவற்றின் அந்த கால்களில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கேலி ஃபிங்கர்ஸ் வந்து அவற்றுக்கு வந்து இந்த நடக்கக்கூடிய தன்மையை வழங்குகின்றது. அவை நீந்துவதில்லை, நீரின் மீது ஓடக்கூடியவையாக இருக்கின்றன என்பது ஒரு ஆச்சரியமான ஒரு தகவலாகவும் கூட இந்த லிசர்ட்ஸ் தொடர்பாக பகிரப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு வேர்ல்ட் லிசர்ட் டே கடைபிடிக்கப்படுகின்றது என்பதை தான் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். 9:35 நேற்று இன்று நாளையோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் வெள்ளிக்கிழமை காலை வேளையில்.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
3: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 ட்ரேட்-இன் போனஸ் பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 km gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2000 வரை பெருமதியான special gift madam summer prices காத்திருக்கின்றன. அகமத் தம்சீன், 437-860-7002.
4: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ்.
5: 7965 0707. வழங்கப்படுகின்றன. ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸ் அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719. 437-243-1719.
6: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன், கிளீன் பண்றேன் நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
7: என்ன கதை இது, பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
6: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
7: பின்ன வள வளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்மே ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
6: 416-788-2426.
8: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
9: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
8: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
9: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
10: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

9:47 மிஸ்டெஃபமின் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள். வெள்ளிக்கிழமை காலை இப்பொழுதில் ஒரு குட்டி கதை முக்கியமான சிந்தனையங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றது. ஒரு பெரிய ஆறு, அதில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகின்றதாம். இந்த கரையில் மறுகரைக்கு செல்வதற்காக அந்த ஆற்றில் கரை புரண்டு ஓடக்கூடிய வெள்ளத்தை பார்த்து கொண்டு பலர் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆற்றை கடப்பதப்படி என்று சொல்லி அவர்கள் சிந்திக்கின்றார்களாம். ஓடம் எதுவும் அங்கு இல்லை. எப்படி அக்கறைக்கு போவது என்பது தொடர்பாக அவர்கள் இன்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் இந்த ஆற்றை இப்போது கடக்கவே முடியாது இந்த வெள்ளத்தில் என்று சொல்லி தங்களது முயற்சியை கைவிட்டு அங்கிருந்து திரும்பி செல்லுகின்றார்கள். இன்னும் ஒரு சிலர் இப்போது இந்த வெள்ளம் வடியும் என்று சொல்லி அந்த நேரத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். இதில் இரண்டு பேர் யோசிக்கின்றார்கள், ஓடமில்லை, எப்படியாவது அந்த கரைக்கு வந்து மிக விரைவாகவே சென்று சேர வேண்டும் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கின்ற போது ஒரு காளை மாடு அந்த கரைக்கு வருகின்றதாம். அதுவும் அந்த கரைக்கு போயாக வேண்டும், ஆனால் அதற்கு ஓடம் எதுவும் தேவைப்படவில்லை. உடனே அந்த ஆற்றில் அது பாய்கின்றது. அந்த ஆற்றின் நீரை எதிர்த்து அது நீந்த ஆரம்பிக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தை கவனித்த அந்த இரண்டு பேரில் ஒரு மனிதன் என்ன செய்கின்றான் என்று சொன்னாலாம், உடனடியாகவே தாமதிக்காமல் ஆற்றில் குதிக்கின்றான். அந்த காளை மாட்டின் வாளை கெட்டியாக அவன் பிடித்துக் கொள்ளுகின்றான். அந்த காளை மாடு சுலபமாக அவனை இழுத்து கொண்டு தானும் பாதுகாப்பாக அந்த கரைக்கு சென்று சேர்த்து விடுகின்றது. அடுத்த மனிதன் பார்க்கின்றான். இப்போது யோசிக்கின்றான், அந்த வாய்ப்பை நழுவு விட்டோமே என்று சொல்லி அடுத்த வாய்ப்புக்காக காத்திருக்கின்ற போது ஒரு நாய் அந்த நீரில் நீந்தி வருகின்றதாம். இதுதான் நேரம் என்று சொல்லி அந்த இரண்டாவது மனிதனும் ஆற்றில் குதித்து அந்த நாயின் வாளை பிடித்துக் கொண்டு நீந்த தொடங்குகின்றான். இந்த பெரிய மனிதனை இழுத்துக்கொண்டு நாயால் அந்த ஆற்று நீரில் நீந்த முடியவில்லை, அது திணறுகின்றது. ஒரு கட்டத்தில் இரண்டு பேருமே ஆற்று நீர் போகும் திசையில் அடித்து செல்லப்பட்டு மிதந்து போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் போக வேண்டிய திசை வேறு, அவர்கள் போய்கொண்டிருக்கின்ற திசை வேறு. கரை சேர நினைக்கின்ற மனிதர்களின் கதையாகத்தான் இந்த கதை வந்து பகிரப்படுகின்றது. நாங்கள் ஒரு சில சவால்களை கண்டு காத்து கொண்டிருக்கின்றோம். அதில் ஒரு சிலர் வந்து இந்த சவாலை எங்களால் ஏற்கவே முடியாது என்று சொல்லி அந்த ஆற்றங்கரையிலிருந்து திரும்பி சென்றிருக்கக்கூடிய மனிதர்கள் போல எல்லா விதமான முயற்சிகளையும் எல்லா விதமான சிந்தனைகளையும் கைவிட்டு அங்கிருந்து நாங்கள் அகன்று சென்று விடுகின்றோம். இன்னும் ஒரு சிலர் எப்போது எங்களுக்கான அந்த நேரம் வரும், எப்போது காலமெல்லாம் சரியாக கைகூடி வரும் என்று சொல்லி தொடர்ச்சியாகவே காத்திருக்க தங்களை பழக்கப்படுத்தி கொள்ளுகின்றார்கள். ஒரு சிலர் தான் இந்த சவாலை எப்படி ஏற்று நாங்கள் அதில் வெற்றி பெறுவது என்பது தொடர்பாக அந்த இரண்டு பேர் போல சிந்திக்கிறார்கள். அதில் ஒரு சிலர் அதில் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகச்சரியான வாய்ப்புகளை பாதுகாப்போடு எது சிறந்தது என்று சொல்லி கண்டுகொண்டு அதனை பயன்படுத்த தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதுதான் அந்த காளை மாட்டை பின்தொடர்ந்து அதன் வாளை பிடித்து பாதுகாப்பாக கரையேறிய மனிதனின் கதையாக இங்கு சொல்லப்படுகின்றது. இன்னும் ஒரு சிலர் வாய்ப்புகளை பின்பற்றுவதற்கு தயாராக இருந்தும் சரியான வாய்ப்புகளை தவறவிட்டு தவறான வாய்ப்புகளை பின்தொடர்வதன் மூலமாக அவர்கள் வாழ்க்கை வந்து வேறு திசையில் செலுத்தப்படுகின்றது. ஆபத்தான ஒரு பயணமாகவும் கூட அவர்களுக்கு அந்த பயணம் அமைந்துவிடக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையும் கூட இந்த கதை பலவிதமாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. எனவே வாய்ப்புகள் வருகின்ற போது அதை நாங்கள் சரியாக பின்தொடர்வதற்கு தயார் நிலையில் எப்போதும் இருத்தல் என்பது அவசியம் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாகத்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை நாங்கள் புரிந்து கொள்ளுதலும் மிக அவசியமாகின்றது. சரியான வாய்ப்புகளை அடையாளம் கண்டு அவற்றை உடனடியாக பயன்படுத்திக் கொள்வது வாழ்க்கையில் பெரிய வெற்றியை எங்களுக்கு பெற்றுத்தரும். அதற்கான திறமைகளை வளர்த்துக் கொள்வதும் காலத்திற்கேற்ப முடிவுகளை எடுப்பதும் கூட வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வாய்ப்பை எப்போதும் எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கும். எனவே இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், எங்களது திறமைகளை நாங்கள் வளர்த்து கொண்டு எப்பொழுதும் தயாராகவே இருத்தல் அவசியம். எப்போது அந்த வாய்ப்பு வருமோ அதனை உடனடியாக பிடித்து கொண்டு நாங்கள் முன்னேறுவதற்கு தயார் நிலையில் இருத்தல் என்பது மிக மிக அவசியமாகின்றது. அதே நேரம் மதிப்பீடு என்பதும் அவசியமாகின்றது. கிடைத்திருக்கின்ற அந்த வாய்ப்பு வந்து சரியானதா, எங்களது இலக்குகளை அடைவதற்கு அது உதவுமா என்று சொல்லி நாங்கள் மிகச்சரியாக மதிப்பீடு செய்துதான் அதனை பயன்படுத்துவதற்கும் கூட நாங்கள் முயற்சிக்கலாம். அடுத்தது, தயக்கமில்லாமல் செயல்படுதல் என்பது. அதிக தாமதம் எப்போதும் வாய்ப்புகள் நழுவி செல்வதற்கான வாய்ப்பை தான் எங்களுக்கு வழங்கி விடுகின்றது. எனவே தாமதம் செய்யாமல் சரியான மதிப்பீட்டை சரியான நேரத்தில் செய்து நாங்கள் தாமதமில்லாமல் முடிவெடுப்பதற்கும் கற்றுக்கொள்ளுதல்
அவசியம் ஆகின்றது. எங்களுக்கு எது சரியானது என்று சொல்லி எங்களது இலக்குகளின் அடிப்படையில் நாங்கள் அந்த சரியான வாய்ப்புகளை தேர்வு செய்து அதனை பின்பற்றுவதன் மூலமாகத்தான் எங்களது அந்த இலக்குகளை எங்களால் அடைய முடியும் என்ற ஒரு அழகான செய்தி இந்த ஒரு சாதாரணமான கதையின் மூலமாக இங்கு பகிரப்பட்டிருக்கின்றது. 9:53 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: Ajax Nissan and Infiniti இல் சர்விங்ஸ் ஈவென்ட் 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
2: சன்ஃப்ளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 தேதி வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃப்ளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ. 4372632394 4162899993.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060 416-817-5060. You are in good hands with Allstate.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர். 416-821-0462 416-821-0462. Some condition apply.
5: பிரஷா லோ ப்ரொபஷனல் கோஆபரேஷன்.
6: வாகன விபத்துக்கோ, வழக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
5: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
6: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
5: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
6: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
7: MJS Gold House.
8: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
7: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
8: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square Mall, MJS. 416-299-1630.
7: MJS Gold House.
8: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
9: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
10: ஜனு தரிக்கட்டக்கு ஜனு தரிக்கட்டக்கு ஜனு தரிக்கட்டக்கு ஜனு தரிக்கட்டக்கு ஜனு

நிரம்பப்படுது காலை 10:05 ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-8241-212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைக்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com எமது இமெயில் முகவரி. யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ். எரிபொருள் விலை என்றிலும் பார்க்க நாளைக்கு 1% குறையலாம் என்று சொல்லித்தான் எதிர்பார்ப்புகள் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆகஸ்ட் 15 1% விலை குறைவு எதிர்பார்க்கப்படுகின்றது. 22 இப்போதைய ஒப்பநிலை 24°C உணர்கின்றோம். தெளிவாக வானவிருப்பதன் காரணமாக சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. இன்றைக்கு பிரதானமாக வெயில்தான் தொடர்ச்சியாகவே இருக்கும். 27 ஒப்பநிலை உயர்ந்து 32 நாங்கள் உணரப்போகின்றோம். கூடிய உணர்நிலையாக இரவில் 19-20°C இரவின் உடல்நிலையாகவும் இருக்கும். இன்று தொடர்ந்து சூரிய வெளிச்சம் தென்படப் போகின்றது. 8:23 சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்படுகின்றது என்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. வீக்கெண்டை பொறுத்தளவில் நாளைக்கு சனிக்கிழமை பகல் வேளை சூரிய வெளிச்சத்தை நாங்கள் அதிகம் காணலாம். 24 வெப்பநிலை 29 உணரப்போகின்றோம். ஞாயிற்றுக்கிழமை காலையிலும் கூட வெளிச்சம் இருக்கும். மதிய பொழுதில் 5 mm அளவில் மழை, மாலையில் மெல்லிய தூறலும் கூட இருக்கக்கூடிய சாத்தியம் எதிர்வு கூறப்படுகின்றது. 23 வெப்பநிலை 29 ஞாயிற்றுக்கிழமையில் உணர இருக்கின்றோம். திங்களை பொறுத்தளவில் பிரதானமாக வெயில் இருந்தாலும் மெல்லிய மழை துருளும் இடையில் வந்து போகலாம். 25 வெப்பநிலை 31 உணரப்படும். செவ்வாய்க்கிழமை வெயில் நிறைந்த ஒரு நாள். 25 வெப்பநிலை 30 உணரப்போன்றோம். அடுத்த புதன் சூரிய வெளிச்சம் காலையில் இருக்கும். மதிய மாலை பொழுதில் மழை சற்று அதிகமாகவே இருக்கலாம். 25 வெப்பநிலை 31 உணரப்போன்றோம். வியாழன் வந்து வெயிலோடு தான் இருக்கும். 23 வெப்பநிலையாகவும் 25 உணர்நிலையாகவும் இருக்கும் என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இன்று வெள்ளிக்கிழமை காலை வேளை வந்து பிரான்சின் உச்ச நீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பொன்றை வழங்கியிருக்கின்றது. 15 வயதுக்குட்பட்டவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்யக்கூடிய ஒரு மசோதா வந்து கருத்து சுதந்திரத்தை மீறுவதாக கூறித்தான் பிரான்சின் உச்ச நீதிமன்றம் இன்று வெள்ளிக்கிழமை அந்த ஒரு தடைக்கான தடையை இன்றைக்கு அறிவித்திருப்பதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த மாதிரியான ஒரு சோசியல் மீடியா பேனை கொண்டு வருவதற்கான முயற்சியில் இன்னும் ஒரு தடவை பிரெஞ்சு பிரசிடென்ட் இமானுவல் மேக்ரோன் இப்போது பின்னடைவை சந்திக்கின்றார் என்று சொல்லித்தான் இப்போதைய இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்புக்கான காரணத்தையும் கூட வழங்கியிருப்பதை பார்க்க முடிகின்றது. 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சில இணைய சேவைகளை அணுகுவதை தடை செய்வதன் மூலம் வயது வந்தவர்கள் வந்து ஒவ்வொருவரும் அதனை ஒவ்வொரு முறையும் அணுகுகின்ற போது அவர்கள் தங்களது வயதை நிரூபிக்க வேண்டியதாகவும் கூட இந்த சட்டத்தின் மூலமான அந்த ஒரு புதிய விதிகள் அங்கு கூறப்பட்டிருக்கின்றன என்று சொல்லியும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருப்பதோடு மட்டுமல்லாமல் இருந்தாலும் அந்த மாதிரியான ஆதாரம் வழங்கப்பட வேண்டிய நிபந்தனைகள் மற்றும் வரம்புகள் சரியாக குறிப்பிடப்படவில்லை. எனவே அதை செய்வதற்கு தவறியதன் மூலம் இந்த தேவைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதற்கு தேவையான சட்ட பாதுகாப்புகளை அரசாங்கம் தரவில்லை என்று சொல்லித்தான் அந்த காரணம் வந்து நீதிமன்றத்தினால் சொல்லப்பட்டு அந்த 15 வயதுக்குட்பட்டவர்களுக்கான அந்த சோசியல் மீடியா பேன் வந்து இப்போது தடுக்கப்படுகின்றது என்று சொல்லித்தான் உச்சநீதிமன்றம் இன்று வெள்ளிக்கிழமை காலை வழி ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பொன்றை வழங்கியிருப்பதாக இப்போதே இந்த செய்திகள் சற்று முன்னர் தான் வெளியிடப்பட்டிருக்கின்றன. கடந்த டிசம்பர் மாதம்தான் ஆஸ்திரேலியா வந்து மிக முக்கியமான ஒரு முன்னோடியான ஒரு சட்டம் ஒன்றை அமலுக்கு கொண்டு வந்திருந்தது. 16 வயதுக்குட்பட்டவர்கள் ஃபேஸ்புக், டிக்டாக், யூடியூப் மற்றும் வெவ்வேறு சோசியல் மீடியா தளங்களை பயன்படுத்துவதை அது தடை செய்து உலகிலேயே முதன்முறையாக அந்த மாதிரியான ஒரு நடைமுறையை கொண்டு வந்திருக்கின்ற நாடு என்று சொல்லி ஆஸ்திரேலியா வந்து தன்னை வரலாற்றில் பதிவு செய்திருக்கின்ற நிலையில் அதனை பின்பற்றி ஐரோப்பாவில் இந்த தடையை முதன் முதலாக பிரான்ஸ் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை தான் முன்னெடுத்திருந்தது. எனவே 15 வயதுக்குட்பட்டவர்கள் இந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்யக்கூடிய ஒரு சட்ட மூலத்தை அது கொண்டு வர இருந்த நிலையில் கொண்டு வந்திருந்த நிலையில் தான் இப்போது உச்சநீதிமன்றம் அந்த தடைக்கான ஒரு தடை உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே காரணங்கள் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இப்போது பிரான்ஸ் பிரசிடென்ட் இமானுவல் மேக்ரோன் பிரான்சின் பிரைம் மினிஸ்டர் செபஸ்டியன் லெக்கோனு அவருக்கான ஒரு முக்கியமான ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கின்றாராம். என்னென்று சொல்லி பார்த்தால் இந்த அரசியலமைப்பு அதில் இருக்கக்கூடிய அந்த
கவலைகளை கருத்தில் கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் வந்து அந்த ஒரு லெஜிஸ்லேஷனை, டிராஃப்ட் லெஜிஸ்லேஷனை வந்து மீள திருத்துங்கள் என்று சொல்லித்தான் அவர் இப்போது ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றாராம். எனவே அந்த தடையை மீண்டும் அமுல்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இப்போதைய இந்த உத்தரவு அவரால் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. 2027 ஆண்டின் ஸ்ப்ரிங் சீசனில் பிரான்ஸ் ஜனாதிபதி தேர்தலை நடத்த இருக்கின்றார். எனவே இந்த நிலையில் அதற்கு முன்பாக, அதாவது அந்த தேர்தல் வருவதற்கு முன்பாக இந்த சீர்திருத்தம் வந்து நடைமுறைக்கு வரவே வேண்டும் என்று சொல்லித்தான் இப்போதைய பிரசிடென்ட் இமானுவல் மேக்ரோன் வந்து உறுதியாக இருப்பதாகத்தான் இப்போது கூறப்பட்டிருக்கின்றது. மேக்ரோனால் மூன்றாவது முறையாக போட்டியிட முடியாது என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே சீர்திருத்தங்கள் அங்கே தேவைப்படுகின்ற நிலையிலும் இப்போதைய இந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்து முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுவதாகத்தான் இன்றைய செய்திகள் வெளியிடப்படுகின்றன. 10:11 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
2: Scarborough Convention Center, Brighton Convention Center, எப்பவுமே ஒரு படி மேல.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார்,

0: 9824776. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்று தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நிரோக் குமார். 6479826476 6479826476 நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
1: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
2: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அத்துடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ராஜா தர்மலிங்கம், 6478334998 6478334998.
3: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656
0: Ideal Dreams Entertainment and Maja Varangam Prabhudeva, the dance legend in Toronto, powered by Vijaya Jewelry. உங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபுதேவா கலந்து சிறப்பிக்கின்றார். August 22, 5:30 Great Canadian Casino Resort Toronto will டிக்கெட்டுகள் $60 தொடக்கம். VIP டிக்கெட்டுகளும் உண்டு. டிக்கெட்டுகளுக்கு ticketmaster.ca விஜயா ஜுவல்லரி டிக்கெட்டுகளை பெறலாம். விவரங்களுக்கு 905-805-7877.
4: நல்ல பாட்டு 4 விஷயம் FM 102.7 East FM.ca.

10:23 மிஸ்டர் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நாங்களும் இந்த சம்பவத்தை எங்களோடு பகிர்ந்திருந்தோம். ஜூலை மாதம் 10 ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஒரு விமானம் தொடர்பாக நிகழ்ந்திருந்தது. நொதர்ன் சிட்டி ஆஃப் கிரீக்கில் இருக்கக்கூடிய ஒரு நொதர்ன் சிட்டி, தெசாலோனிக்கி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிட்டியிலிருந்து கிளம்பியிருந்த ஒரு விமானம் ஒன்று, ராயனேர் அதற்கு சொந்தமான ஒரு விமானம் ஒன்று, அது புறப்பட்ட கொஞ்ச நேரத்தில் அதன் விண்டோ ஒன்றின் ஊடாக ஒரு பயணி ஒன்று பாதி அளவில் வெளியிலே இழுக்கப்பட்ட நிலையில் அந்த விமானத்தில் பயணித்த ஏனைய பயணிகளால் அவர் காப்பாற்றப்பட்ட சம்பவம் தொடர்பான தகவல்கள் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்தன. கிரீஸிலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே இந்த விமானம் அதன் உடைந்த ஒரு என்ஜினின் பாகங்கள் அந்த ஜன்னலை உடைத்ததன் காரணமாகத்தான் அதன் வழியே ஒரு பயணி ஒருவர் தலை வெளியில் உறிஞ்சப்பட்டு அவர் அந்த தோளும் கூட வெளியிலே தொங்கக்கூடிய வகையில், அரைவாசி உடம்பு உள்ளிருக்கக்கூடிய வகையிலும் கூட அவர் தொங்கிக் கொண்டிருந்த நிலையில் அந்த பயணிகள் அவரை மீண்டும் பாதுகாப்பாக உள்ளே இழுத்து காப்பாற்றி இருக்கிறார்கள். இது தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு நேற்று வியாழக்கிழமை US இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்து அவர்களது அந்த முதல்கட்ட ஆய்வின் முடிவுகளை இப்போது வெளியிட்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் போயிங் 737-800 அந்த விமானத்தின் வலது பக்க என்ஜின் உடைந்து அதிலிருந்த உடைந்த பாகங்கள் அந்த விமானத்தின் அந்த விண்டோவையும் சரி அல்லது அந்த விமானத்தின் அந்த உடல் பகுதிகளையும் கூட சேதமாக்கியிருக்கின்றது. ஏனைய ஒரு சில விமானத்தின் பாகங்களும் கூட சேதமடைந்திருக்கின்றன என்று சொல்லித்தான் இப்போது நேஷனல் டிரான்ஸ்போர்டேஷன் சேஃப்டி போர்டு வெளியிட்டிருக்கக்கூடிய ப்ரிலிமினரி ரிப்போர்ட்டில் தெரிவிக்கப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. கிரீஸ் கவர்மெண்ட் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனை US ஏஜென்சியிடம் அதுக்கு பிறகு இன்டர்நேஷனல் ஏவியேஷன் ரூல்ஸின் அடிப்படையில் கொடுத்திருந்ததை இங்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த நிலையில்தான் US நேஷனல் டிரான்ஸ்போர்டேஷன் சேஃப்டி போர்டு வந்து செய்திருக்கக்கூடிய முதல்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இப்போதே இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருப்பதையும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த ரைட் சைடு என்ஜினுக்குள்ளே ஒரு பறவையின் எச்சத்தை நாங்கள் பார்த்திருந்தோம். எனவே அந்த விமானம் வந்து புறப்பட்ட சிறிது நேரத்தில் பறவைகள் கூட்டம் மீது மோதி இருக்கலாம். எனவே ஆனால் அந்த மோதல் தான் இந்த என்ஜின் உடைந்து பாகங்கள் வந்து வெளிப்பரப்பதற்கு காரணமாக அமைந்ததா என்பதை எங்களால் சரியாக தீர்மானிக்க முடியவில்லை என்பதை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த சம்பவத்தில் 61 வயதான அந்த பேசஞ்சர் தான் வெளியிலே அந்த விண்டோவின் ஊடாக அழுக்கப்பட்ட நிலையில் அவரது நெக் அண்ட் ஷோல்டர் போன்ற பகுதிகளில் வந்து காயங்கள் ஏற்பட்டிருந்தன. அதே நேரம் இந்த உராய்வு ஏற்படுத்தக்கூடிய அந்த பேர்ன்ஸும் கூட அவரது உடலில் ஏற்பட்டமை தொடர்பாகவும் கூட தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த சம்பவங்கள் தொடர்பாக நடைபெற்ற விசாரணைகளில் அதில் இருந்திருக்கக்கூடியவர்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்திருக்கின்றார்கள். திடீரென்று விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் ஒரு பெரிய ஒரு தொடர்ச்சியான சத்தம் அதிர்வு ஒன்றையும் கூட எங்களால் உணர முடிந்தது. உடனடியாக அந்த விமானத்தின் உள்ளே ஒரு புகை மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படுவதையும் கூட நாங்கள் பார்த்தோம். அதுக்கு பிறகுதான் அந்த ஆக்சிஜன் மாஸ்க் வந்து கீழே விழுந்தன என்று சொல்லியும் கூட அந்த விமானத்தில் இருந்தவர்கள் இப்போது விசாரணையாளர்களிடம் கூட தெரிவித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் அப்போது ஒரு விமானத்தின் பணிப்பெண் சில பயணிகள் எழுந்து நின்று உதவிக்காக கூப்பிடுவதையும் கூட அவதானித்தேன் என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் அந்த நேரத்தில் தான் இந்த 11th ரோவில் இருந்திருக்கக்கூடிய அந்த விண்டோ அதில் உடைவுகள் ஏற்பட்டதன் காரணமாக அதற்கு அருகில் இருந்திருக்கக்கூடிய அந்த சீட்டிலிருந்து தான் அந்த பயணி வந்து வெளியிலே இழுக்கப்பட்டு அதுக்கு பிறகு ஏனைய பயணிகளால் அவர் உடனடியாக காப்பாற்றப்பட்டு காயமடைந்த நிலையில் அவரது அந்த 12th ரோவுக்கு நகர்த்தப்பட்டு அங்கு அந்த விமானத்தில் இருந்திருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் ஒருவரினால் உடனடியாக அவருக்கு சிகிச்சைகளும் கூட வழங்கப்பட்ட நிலையில் இப்போது அந்த உடைந்த ஜன்னலிலிருந்து ஏனைய பயணிகள் பாதிக்கப்படாமல் பாதுகாப்பதற்கு அந்த ஃப்ளைட் அட்டெண்டன்ஸிடம் இருந்து ஒரு மெட்டல் பாக்ஸ் ஒன்று பெறப்பட்டு ஏனைய பயணிகள் அந்த விண்டோவை அந்த மெட்டல் பாக்ஸை வைத்து மூடி அந்த விமானம் தரையிறங்கக்கூடிய அந்த நேரம் வரைக்கும்
பாதுகாப்பை ஏற்படுத்தி கொண்டார்கள் என்று சொல்லியும் கூட அந்த விடயங்கள் தொடர்பான தகவல்கள் இப்போது பகிரப்பட்டிருக்கின்றன. அந்த சம்பவம் என்ன நடந்தது என்று சொல்லி அந்த விவரங்கள் இப்போது வெளியிடப்பட்டிருப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரம் விமானத்திற்குள்ளிருந்த அந்த பயணிகள் வந்து சீரீஸ் ஆஃப் ஷார்ட் வீடியோஸை ரெக்கார்ட் பண்ணி அதுக்கு பிறகு வெளியிட்டிருந்தார்கள் என்பதையும் கூட இங்கு ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் இந்த போயிங் விமானம் வந்து சரியாக பராமரிக்கப்பட்டதா என்று சொல்லி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் கூட பதில்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. 2025 நவம்பர் மாதம் மற்றும் 2026 மே மாதம் போன்ற மாதங்களில் வந்து அந்த விமானத்தின் ஃபேன் பிளேட்ஸ், அந்த ரைட் என்ஜினில் இருக்கக்கூடிய அந்த ஃபேன் பிளேட்ஸ் எல்லாமே அல்ட்ராசோனிக் இன்ஸ்பெக்ஷனுக்கு உட்படுத்தப்பட்டு எந்த விதமான சேதமும் இல்லை என்று சொல்லி ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது என்பதை சொல்லியிருக்க. ஆனாலும் இந்த விமானங்கள் இதற்கு முன்பு கடந்த வருடத்தில் அந்த விமானம் பறக்கின்ற போது ஏற்பட்ட ஒரு சில சம்பவங்கள் தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. கடந்த வருடம் கிட்டத்தட்ட ஒரு 4 தடவை பறவைகளின் மீது அது மோதியமை தொடர்பாக அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 2 சம்பவங்களில் பறவைகளது எச்சங்கள் அந்த விமானத்தின் பிளேட்ஸில் அவதானிக்கப்பட்டன என்று சொல்லியும் கூட சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அப்படி தொடர் மோதல்கள் நிகழ்ந்ததன் காரணமாக அந்த விமானத்தின் அந்த ஒரு பிளேட் வந்து சேதமடைந்து இப்போதே இந்த மோதலின் போது அது உடைந்திருக்கலாம் என்று சொல்லியும் கூட ஆரம்ப கட்ட தகவல்கள் வெளியிடப்பட்டாலும் அது உறுதி செய்யப்படவில்லை. மேலதிகமான விசாரணைகள் தொடர்கின்றமை தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த மாதிரியான சம்பவங்கள் ஏனைய ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானங்களிலும் கூட ஏற்கனவே நிகழ்ந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் அமெரிக்காவின் ஃபெடரல் ஏவியேஷன் ஏஜென்சி வந்து முக்கியமான ஒரு மாற்றம் ஒன்றை அறிவித்திருந்தது. இந்த போயிங் 737 விமானங்கள் வந்து அவற்றின் அந்த ஒரு என்ஜின் பகுதியை இன்னும் அதிகமாக பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே இந்த மாதிரியான சம்பவங்கள் நிகழ்ந்ததன் அடிப்படையில் அந்த புதிய விதிகள் வந்து உள்ளடக்கப்பட்டிருந்தன என்பது தொடர்பாகவும் இப்போது சொல்லப்பட்டிருக்கின்றது. 2 முறை இந்த மாதிரி இந்த ஃபேன் பிளேட்ஸ் பழுதடைந்ததன் காரணமாக அதிலிருந்து துண்டுகள் சிதறி அந்த விமானத்தின் உடல் பாகங்கள் பாதிப்படைந்ததை தொடர்ந்து தான் அந்த என்ஜின் அதன் கவரிங்ஸை வந்து இன்னும் மேலதிகமாக வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விமான நிறுவனங்களுக்கு FAA வந்து கடந்த அன்று இது தொடர்பான 3 கைட்லைன்ஸை வெளியிட்டிருந்ததாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு ஆக்சிடென்டில் சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் அதில் பயணித்திருக்கின்ற ஒரு பயணி வந்து 2018 இதே மாதிரியான ஒரு சம்பவத்தில் தான் கொல்லப்பட்டார் என்பதும் கூட இங்கே நினைவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. அவர் அந்த விமானத்தின் அந்த ஒரு ஃபேன் பிளேட்ஸின் பாகங்கள் உடல் அந்த விமான உடலையும் அந்த விண்டோவையும் கூட பாதித்ததன் விளைவாக அவர் அந்த விண்டோவின் ஊடாக வழித்தள்ளப்பட்டு அவர் உயிரிழந்தார் என்று சொல்லியும் கூட அந்த சம்பவம் நினைவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நிலையில் அந்த போயிங் விமானங்களின் அந்த ஃபேன் பிளேட்ஸையும் அந்த என்ஜின்ஸையும் சரியாக மூடி பராமரிப்பதற்கேற்ற வகையில் மாற்றங்கள் செய்யப்படுவதற்கான காலக்கெடு வந்து 2028 ஜூலை மாதம் வரைக்கும் FAA-னால் வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அதற்கேற்ற வகையில் இந்த ரயானேர் அதற்கு சொந்தமான விமானத்தில் மாற்றங்கள் ஏதும் செய்யப்பட்டனவா அல்லது அது இன்னும் அந்த மாற்றங்கள் வந்து செய்யப்படவில்லையா என்பது தொடர்பான விசாரணைகளும் கூட முன்னெடுக்கப்படுவதாகவும் இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. 10:31 ஈஸ்ட் FM நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்கானிக் மிடில்ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
6: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithudan food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
7: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
7: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
7: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
7: 416-461-6401.
8: DTR Transport and TSN Express ஆதரவுடன் கனடா கந்தசுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2026. வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. August 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையும், August 15, 16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரையும் கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது. கார்த்திகேயன் விழா தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732, தனா 647-889-2710, கவுர் 647-233-6129.
9: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. SCHC Ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
10: காட்டுக்கரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

10:46 இசபமின் நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையில் முக்கியமான ஒரு ஆச்சரியமான தகவலை தான் நாங்களும் கூட பார்க்க இருக்கின்றோம். பீப்புள் ஆஃப் த ஃபாரஸ்ட் என்று சொல்லி ஒரு விலங்கினம் வந்து பார்க்கப்படுகின்றது. உயிரோட்டமான உணர்வுள்ள விலங்கினங்களாக இந்த காடுகளில் வாழக்கூடிய குரங்குகள், கிரேட் ஏப்ஸ் வந்து பார்க்கப்படுகின்றன. அதிலும் இந்த ஒராங்குடான்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு குரங்கினம் வந்து மனித நடத்தை மாதிரியான ஒரு வித்தியாசமான நடத்தையை காட்டுவது இப்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. சுமாத்ரன் அல்லது போர்னியன் ரெயின் ஃபாரஸ்ட் கனோப்பியில் அதிகம் காணப்படக்கூடிய இந்த ஒராங்குடான்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த குரங்குகளின் ஒரு தனித்துவமான நடத்தையை தான் இப்போது ஒரு புதிய ஸ்டடியிலே உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். அது என்ன என்று சொல்லி பார்த்தால், இந்த போர்னியன் ஒராங்குடான் மதர்ஸ் வந்து மனிதர்கள் அவர்கள் தங்களது குழந்தைகளுக்கு செய்யக்கூடியது மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு பிளேடேட் ஒன்றை ஏனைய தாய்மார்களோடு தங்களது குழந்தைகள் விளையாடுவதற்காக உருவாக்குகின்றார்கள் என்று சொல்லித்தான் அதில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. மனித பெற்றோர்களைப் போலவே இந்த போர்னியன் ஒராங்குடான் தாய்மார்களும் கூட தங்கள் குட்டிகளுக்காக விளையாடும் நேரங்களை ஏற்பாடு செய்வதாகத்தான் அந்த ஆய்வில் இப்போது கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இது வந்து ஒரு பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்பட்டிருக்கின்றது. ஆய்வாளர்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு 15 வருடங்களுக்கு மேலான காலப்பகுதியில் இயற்கையாக காடுகளில் வாழக்கூடிய 31க்கும் அதிகமான தாய்மார்கள் தங்களது அந்த குட்டிகளை வளர்க்கின்ற அந்த நேரத்தில் அவதானித்து பார்த்திருக்கின்றார்களாம். இந்த ஒராங்குடான்ஸ் என்று சொல்லி பார்த்தால் அவற்றில் வெவ்வேறு தனித்துவங்கள் இருக்கின்றன. ஒரு குட்டி ஒன்று பிறப்பதிலிருந்து அதனை வளர்த்து ஒரு தனித்துவமான ஒரு பெரிய ஒராங்குடானாக காட்டில் வந்து அது வலம் வருவது வரைக்கும் தாயின் பராமரிப்பு மட்டுமே அதற்கு இருக்குமாம். எனவே இந்த ஃபீமேல் ஒராங்குடான் மட்டும்தான் இந்த ஒரு குழந்தையோட ஒரு குட்டியோடு வந்து தொடர்ந்து பயணிக்கின்றது. இந்த நிலையில் அது தனித்து தனது குட்டியோடு பயணிக்கின்ற போது அதன் அந்த பயண தூரமும் கூட மிக மிக அதிகமானதாக காணப்படுமாம். எனவே அவற்றை தொடர்ந்து அவதானிக்கின்ற போது இந்த தாய் குட்டி ஜோடிகளை தொடர்ந்து போது அந்த தாய்மார்கள் வந்து வேண்டுமென்றே தங்களது பயண வழிகளை மாற்றிக்கொண்டு தங்களை போலவே தங்களது குட்டிகளை ஒத்த வயது குட்டிகளை கொண்டிருக்கக்கூடிய ஏனைய ஒராங்குடான் தாய்மார்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு அந்த குட்டிகளை கொண்டு வந்து அந்த குட்டிகள் இணைந்து விளையாடுவதற்கு அவை ஏற்பாடு செய்கின்றன என்று சொல்லித்தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மீட்டப்ஸ் மாதிரியான ஒரு நேரத்தை வந்து அவை வந்து தற்செயலாக செய்யவில்லை, அவை திட்டமிடப்படுகின்றன பெரும்பாலும் என்று சொல்லித்தான் அந்த ஆய்வில் ஒரு பெரிய ஒரு சுவாரஸ்யமான அந்த தகவல் வந்து இப்போது பகிரப்பட்டிருப்பதாகவும் அந்த விடயங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த மதர்ஸ் என்று சொல்லி பார்த்தால் அவை வந்து நீண்ட தூரம் பயணம் செய்கின்றன. தங்களது குட்டிகள் ஒன்றாக விளையாடுவதற்காக அவற்றுக்கு உணவளிக்கும் நேரத்தையும் கூட குறைத்து கொண்டதும் கூட அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த பிளே செஷன்ஸ் என்று சொல்லி பார்த்தால் குட்டி ஒராங்குடான்ஸ் சேர்ந்து விளையாடக்கூடிய வகையிலும் கூட அவற்றினால் உருவாக்கப்படுவதாகவும் கூட அந்த ஆச்சரியமான தகவல் பகிரப்பட்டிருக்கின்றது. இந்த மாதிரியான அந்த பிளே செஷன்ஸ் அவற்றுக்கு கண்டிப்பாக தேவைப்படுகின்றன என்பதை அந்த ஒராங்குடான்ஸும் உணர்கின்றன அல்லது தெரிந்து வைத்துக் கொள்கின்றன என்று சொல்லித்தான் அந்த ஆய்வை நிறைவு செய்திருக்கின்றார்கள். காரணம் என்று சொன்னால், இந்த மாதிரியான அந்த பிளே செஷன்ஸின் மூலமாகத்தான் அந்த குட்டிகளுக்கும் கூட அந்த சோஷியல் மற்றும் சர்வைவல் ஸ்கில்ஸ் வந்து வளர்கின்றது என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. எனவே உலகத்தின் மிகவும் தனித்து வாழக்கூடிய ஒரு பெரும் குரங்குகளில் ஒன்றாகத்தான் இந்த ஒராங்குடான்ஸ் இருக்கின்ற நிலையில் தனது சந்ததிகள் நண்பர்களை உருவாக்கி கொண்டு வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகளை அவை கவனமாக திட்டமிடுகின்றன என்பதுதான் இங்கு இந்த ஆய்வின் மூலமாக சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு செய்தியாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த விளையாட்டு நேரம் என்று சொல்லி பார்த்தால் அனிமல் கிங்டத்திலும் கூட அது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. அவற்றின் அந்த ஒரு சோஷியல் மற்றும் மோட்டோ ஸ்கில்ஸ் வளர்வதற்கான அல்லது அது பலமடைவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் கூட அந்த விளையாட்டு நேரம் வந்து அமைவதாக அந்த விலங்குகளும் கூட தெரிந்து வைத்துக் கொள்ளுகின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இந்த ஒராங்குடான்ஸ் வந்து இந்த சொலிட்டாரி ஸ்பீஷீஸாக இருக்கின்றது, அதாவது தனித்து வாழக்கூடிய ஒரு உயிரினமாக காணப்படுகின்றது. தாய் மட்டும்தானாம் அதன் குட்டிகளை ஒரு 6லிருந்து 7 வருடம் வரைக்கும் கூட வளர்த்து அதுக்கு பிறகுதான் அது தனித்துவமாக நடமாடக்கூடிய ஒரு நிலையை அடைந்ததுக்கு பிறகு
காடுகளில் அதனை தனித்து செல்வதற்கு அனுமதிக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். மனிதர்கள் தவிர வேறு எந்த பாலூட்டியிடமும் காணப்படாத மிக நீண்ட தாய்வழி பராமரிப்பு காலமாகத்தான் இந்த ஒரு 10 ஆண்டு காலம் அந்த ஒராங்குட்டான்ஸ் தாய்மார்கள் வந்து தங்களது குட்டிகளை பல விடயங்களை கற்பித்து பராமரிப்பதாகவும் கூட இன்னும் ஒரு வித்தியாசமான தகவலையும் கூட இங்கு பகிர்ந்திருக்கின்றார்கள். எனவே மனிதர்களை விட லாங்கஸ்ட் பீரியட் ஆஃப் மேட்டர்னல் கேர் அதனை கொடுக்கக்கூடிய ஒரு பாலூட்டி உயிரினம் தான் இந்த ஒராங் டான்ஸ் என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் பீப்புள் ஆஃப் த ஃபாரஸ்ட் என்று சொல்லி அவை அழைக்கப்படுவதாகவும் கூட இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் வரைக்கும் நீடிக்கக்கூடிய இந்த மத இன்ஃபென்ட் பாண்ட் என்று சொல்லி பார்த்தால் அது அந்த உயிரினங்களின் உயிர் வாழ்விற்கு மிக இன்றியமையாத ஒன்றாகத்தான் காணப்படுவதாகத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இந்த ஃபீமேல் ஒராங்குடான்ஸ் என்று சொல்லி பார்த்தால் அவை வந்து உலகத்தின் மிகச்சிறந்த அக்கறையுள்ள தாய்மார்களாகத்தான் காணப்படுகின்றன. தங்களது குட்டிகளை தங்களுக்கு அருகிலேயே அவை எப்போதும் வைத்துக் கொள்ளுவதோடு மட்டுமல்லாமல் எக்ஸலன்ட் டீச்சர்ஸாகவும் கூட அவை செயற்படுகின்றனவாம். தங்களது குட்டிகளின் வயது மற்றும் திறனுக்கு ஏற்ப உணவு தேடும் முறையை அவை கற்பித்துக் கொடுக்கின்றன. காலம் செல்ல செல்ல அந்த குட்டிகள் வந்து சுதந்திரமாக கொஞ்சம் நடமாட தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஊக்குவிப்பதற்காக அவற்றுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உணவை கொஞ்சம் குறைவாக்கிக் கொண்டே வருகின்றனவாம். அதே சமயம் இளம் ஒராங்குட்டான்ஸ் வந்து கண்டுபிடித்து சரிப்பதற்கு கடினமான சிக்கலான உணவுகளையும் கூட தொடர்ந்து அவை கொடுத்து அவற்றை பழக்கப்படுத்துகின்றன என்று சொல்லி அவற்றின் அந்த ஃபீடிங் ஸ்டைல் தொடர்பான பல்வேறு பட்ட தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதை தாண்டி இன்னும் ஒரு விடயம் என்று சொல்லி பார்த்தால் தனது தனிப்பட்ட வளர்ப்பு முறைகள் வந்து ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் தனித்துவமானதாக காணப்படுவதாக சொல்லியிருக்கிறார்கள். அதாவது தங்களது குணாதிசயங்களை தங்களது குட்டிகளுக்கும் கூட அந்த தாய் ஒராங்குட்டான்ஸ் வந்து கடத்துகின்றது என்பதுதான் இன்னும் ஒரு ஆச்சரியமான தகவலாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இப்போது தந்தை என்ன செய்வார், மேல் ஒராங்குட்டான் என்ன செய்யும் அவர் ஒரு நல்ல தகப்பனாக இல்லை என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. அந்த குட்டியின் பராமரிப்பு முழுவதையும் தாயிடம்தானாம் அது விட்டு விடுகின்றது. தனது அந்த குட்டியோடு அதற்கு எந்த தொடர்புமே அது வைத்துக் கொள்ள விரும்புவதில்லை என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள். எப்போதும் பெரும்பாலும் தனித்துதானாம் அது அந்த காட்டில் நடமாடுவதற்கு விரும்புகின்றது என்பதையும் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதன் அந்த ஒரு லாங் கோல்ஸ், அதாவது சத்தமான அந்த ஒரு அழைப்பு என்று சொல்லி பார்த்தால் அது வந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் கூட அந்த ஃபாரஸ்ட் கனோப்பியின் ஊடாக பயணிக்கக்கூடிய ஒரு மிக அதிகமான ஒரு சத்தமாக பெரிய சத்தமாகத்தானாம் அமைகின்றதாம். அந்த கோலின் அடிப்படையில் அது வந்து ஒரு கம்யூனிகேஷனாகவும் கூட அமைகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த கால் வந்து அதன் அந்த ஒரு அடையாளத்தையும் அந்த மேல் ஒராங்குட்டானின் அந்த சோஷியல் ஸ்டேட்டஸையும் அது எந்த திசையில் பயணிக்கின்றது என்பதையும் அறிவிக்கக்கூடிய ஒரு சிக்னலாகத்தானாம் அமைகின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதை தாண்டி இந்த மேல் ஒராங்குட்டான்ஸ் வந்து ஃபார்வர்ட் பிளானர்ஸ் என்று சொல்லித்தானாம் பார்க்கப்படுகின்றது. எப்படி என்று சொல்லி பார்த்தால் ஒரு தொலைநோக்கு திட்டமிடுபவர்களாக அவர் அந்த மேல் வந்து அவதானிக்கப்படுகின்றதாம். தங்களது டிராவல் பிளான்ஸ் தொடர்பாக 1 நாளுக்கு முன்னரே அது அறிவிக்குமாம். எனவே இந்த நிலையில் இந்த திசையில் நான் பயணிக்கப் போகின்றேன், என்னை தவிர்ப்பதா அல்லது என்னோடு வந்து இணைந்து கொள்வதா என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஏனைய ஒராங்குட்டான்ஸுக்கு ஒரு செய்தியையும் கூட அந்த மேல் ஒராங்குட்டான்ஸ் பகிர்ந்து கொள்ளுகின்றது என்று சொல்லி அவை தொடர்பான ஆச்சரியம் தரத்தக்க தகவல்கள் பகிரப்படுகின்றன. 10:55 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

நேரம் காலை 11 மணி. இஸ்டெஃபமின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இஸ்டெஃபம் தொடர்புகளுக்கு 416-8-4-1-2-1-2 என்ற தொலைபேசியில் கதை கலைக்கலாம். istfm102.7@gmail.com என்ற இமெயில் முகவரியின் ஊடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். யூடியூப்பில் istfm102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் istfm தமிழ். எரிபொருள் விலை என்றிலும் பார்க்க நாளைக்கு 1% குறையப் போகின்றமை தொடர்பாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற அழகான ஒரு வெள்ளிக்கிழமையை நாங்கள் அனுபவிக்கின்றோம். இன்றைக்கு இப்போதைய வெப்பநிலை அனுசரி பார்த்தால் 23-27 உணரப்படுகின்றது. பிரதானமாக வெயில் நிறைந்திருக்கின்றது. வெப்பநிலை உயர்வு என்று சொல்லி பார்த்தால் இன்று வந்து 26 இருக்க 31 உணர இருக்கின்றோம். கூடிய உணர்நிலையாக இரவு பொழுதில் 19-20 டிகிரி செல்சியஸ் உணரப்படும். தொடர்ந்து சூரிய வெளிச்சத்துக்கான சாத்தியங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. 8:23 இரவு வேளை சூரிய அஸ்தமனம் என்ற எதிர்வுக்கு கூறப்பட்டிருக்கின்றது. வார இறுதியை பார்த்தால் சனிக்கிழமை பிரதானமாக வெயில், 24 வெப்பநிலையாகவும் 29 உணர்நிலையாகவும் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் வெயில் இருக்கும், அதன் பின்பு மழை இருக்கலாம். மதிய வேளை 5 மில்லிமீட்டர் அளவில் மழைக்கான வாய்ப்புகள் சொல்லப்படுகின்றன. மாலை பொழுதிலும் வெளியே தூறல் இருக்கும். 23 வெப்பநிலை 29 உணரக்கூடியதாக சொல்லப்படுகின்றது. அடுத்த திங்கள் வந்து பிரதானமாக வெயில் இருந்தாலும் இடையில் மெல்லிய மழை தூருளுக்கான வாய்ப்புகளும் இருப்பதாக கூறப்படுகின்றது. 25 ஒப்பநிலை 31 உணர இருக்கின்றோம். வியாழக்கிழமை அல்ல, செவ்வாய்க்கிழமை 25-30 உணரப்படும். பிரதானமாக வெயில் இருக்கும். அடுத்த புதன் சூரிய வெளிச்சம் காலையில் இருக்கலாம், அதன் பின்பு மழை கொஞ்சம் இருக்கலாம். 25 ஒப்பநிலை 31 நாங்கள் உணரக்கூடிய சாத்தியங்கள் தெரிவிக்கப்பட்டிருப்பதையும் இந்த பொழுதில் தொடர்ந்து வருகின்ற நாட்களின் நிலைமை தொடர்பாக பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி இப்போது என்ன சொல்லுகின்றது என்று சொல்லி பார்த்தால், ஈரானின் அந்த போரின் மத்தியில் ஆயில் ப்ரைஸ், கேஸ் ப்ரைஸஸ் உயர்வின் காரணமாக பல நுகர்வோரும் ஏனைய வணிக நிறுவனங்களும் தங்களது நுகர்வை குறைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருப்பதன் விளைவாக உலகத்தில் இந்த க்ரூட் ஆயிலுக்கான தேவை வந்து குறையும் என்றுதான் இப்போது இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி தெரிவித்திருப்பதாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. நேற்று முன்தினம் புதன்கிழமை வந்து இப்போது இருக்கக்கூடிய நிலைமைகள் தொடர்பான லேட்டஸ்ட் ஆயில் மார்க்கெட் ரிப்போர்ட்டை இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி வெளியிட்டிருந்தது. அதில் இந்த தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. இந்த ஹோமஸ் நீரிணை தொடர்ந்து மூடப்பட்டிருப்பதன் காரணமாக அது சர்வதேச விநியோக சங்கிலிகளை சீர்குலைத்து பொருட்கள் ஏனைய இடங்களுக்கு கிடைப்பதை வந்து குறைக்கின்றது. இதன் காரணமாக 2026 ஆண்டின் 2nd பாதி, அதைத்தான் நாங்கள் இப்போது ஆரம்பித்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2026 எண்ணெய் தேவை குறைத்து நாங்கள் ஒரு கணிப்பு இடை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. எனவே கடந்த மாத அறிக்கையோடு ஒப்பிட்டு பார்க்கையில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 55,000 பிபாய் பரல்ஸுக்கான தேவை வந்து குறைகின்றது என்பது தொடர்பாகத்தான் இப்போதைய இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது ஒரு நாளில் 1,000 பரல்ஸ் அதன் தேவை குறையக்கூடியதாகவும் கூட இருக்கின்றது என்று சொல்லித்தான் இப்போதைய இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. உயர்ந்த எரிபொருள் விலைகள் எண்ணெய் பயன்பாட்டின் மீது மேலும் அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றன. எனவே அந்த பயன்பாட்டை குறைக்க வேண்டிய தேவையும் கூட பல நிறுவனங்களுக்கும் தனிநபர்களுக்கும் கூட ஏற்படுகின்றது என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. உலகத்தில் அந்த ப்ரைஸ் ஆஃப் க்ரூட் ஆயில் என்று சொல்லி பார்த்தால் அது வந்து எப்படி தீர்மானிக்கப்படுகின்றது என்று சொல்லி பார்க்கின்ற போது டிமாண்ட் அண்ட் சப்ளை இந்த இரண்டின் அடிப்படையில் தான் அந்த கச்சா எண்ணெயின் விலை வந்து தீர்மானிக்கப்படுகின்றது. எதிர்பார்ப்பு மற்றும் தேவை அல்லது அது கிடைக்கக்கூடிய அந்த ஒரு விநியோகம் இவற்றின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகின்றது. எனவே இந்த நிலையில் தான் இப்போது அதன் அந்த சப்ளை செயின் வந்து பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதன் விளைவாக அந்த எண்ணெய் வளங்கள் குறைந்திருக்கின்ற நிலையில் விலைகள் வந்து உயர்ந்திருக்கின்றன. எனவே அது அதிகளவில் கிடைக்காமல் போகின்ற போது பயன்பாடு குறைக்கப்பட்டு அதன் தேவையும் கூட எதிர்காலத்தில் குறையக்கூடிய வாய்ப்பை நாங்கள் இப்போது சந்திக்கின்றோம் என்பது தொடர்பான தகவல்களைத்தான் இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி பகிர்ந்திருப்பதாகவும் இந்த விவரங்களை கூற முடிகின்றது. 11:04 இஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மௌலிசன் பிரேமதாசனின் வீனிக்ஸ் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவளி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவ சண்முகநாதன், லக்ஷ்மி சுவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவளி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
2: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா July 31 வெள்ளி முதல் August 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. July 31 வெள்ளி கொடியேற்றம், August 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, August 11 செவ்வாய் மாலை மஞ்சள் திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, August 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், August 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் வைரவர் மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர் 416-535-6560.
0: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம் ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை

0: 4417. மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 4162937755.
1: என்ன யோசினை?
2: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
1: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
3: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
4: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 4167570034 அல்லது 4169943861.
5: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 East FM.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 11:18 இருக்கின்றது. மக்கள் இந்த ஜெண்டர் ரிவீல் பார்ட்டியை செய்கின்ற போது செய்யக்கூடிய தவறான சில விடயங்கள் தொடர்பாக மீண்டும் இப்போதும் ஒரு கட்டுரை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. அண்மை ஆண்டுகள் என்று சொல்லி பார்த்தால் இயற்கை மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான நலன்களை முழுமையாகவே புறக்கணித்து பெரிய கொண்டாட்டங்களாக செய்யப்படக்கூடிய இந்த ஜெண்டர் ரிவீல் நிகழ்வுகள் தொடர்பாகத்தான் இந்த விசனம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது பல தடவைகள் பல்வேறுபட்ட சம்பவங்களால் மீண்டும் மக்களது ஒரு அலட்சியம் தொடர்பான ஒரு விடயம்தான் இங்கு பகிரப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பாலின அறிவிப்பு விழாக்கள், அதாவது ஒரு பிறக்க போன்ற அந்த குழந்தை வந்து ஆணா பெண்ணா என்று சொல்லி தெரிந்து கொள்வதில் எல்லோருக்கும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். எனவே அதை அறிவி பதுக்காக வித்தியாசமான நடவடிக்கைகளை வந்து அந்த பாடி இசையக்கூடியவர்கள் செய்கின்ற போதுதான் அது சுற்றுச்சூழலுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்து விடுகின்றது. இதில் பெரும்பாலும் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், பிறக்க போகின்ற குழந்தை ஆணாக இருந்தால் நீல நிறம் அல்லது பெண்ணாக இருந்தால் பிங்க் கலரிலே சாயம் பூசப்பட்டிருக்கின்ற வளப்பு புறாக்களை அந்த பாடியில் விடுவிக்கக்கூடிய அந்த நடவடிக்கை வந்து பெரும் கோபத்தை தூண்டுகின்றது என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. எனவே வனவிலங்கு நிபுணர்கள் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லித்தான் பொதுமக்களுக்கு ஒரு நினைவூட்டலை இப்போது மீண்டும் செய்திருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. இந்த மாதம் ஆகஸ்ட் 6 ஒன்டாரியோவின் நான்டிகோக் என்று சொல்லப்படுகின்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஹோபிஸ்டி விலங்குகள் சரணாலயம் அதன் ஃபேஸ்புக் பேஜில் ஒரு தகவல் ஒன்றை பகிர்ந்திருந்தது. ஒரு புறா ஒன்றை நாங்கள் அந்த பிங்கலிலே டையிடப்பட்ட நிலையில் கண்டுபிடித்தோம். அது வந்து ஒரு ஜெண்டர் வீல் பார்ட்டியில் இருந்து விடுவிக்கப்பட்டதாக இருக்கலாம் என்று சொல்லித்தான் அவர்கள் அந்த புறா தொடர்பான விவரங்களை வெளியிட்டதோடு மட்டுமல்லாமல் உயிருள்ள விலங்குகளை பயன்படுத்தி ஒரு பாலினம் ஒன்றை அது தொடர்பான தகவலை வெளிப்படுத்தும் ஒரு நிகழ்வை நடத்திவிட்டு இந்த மாதிரி பாட்டியை கொண்டாடியவர்கள் எப்படி தங்களை பற்றி தாங்களே பெருமை கொள்ளுகின்றார்கள் அல்லது அது தொடர்பான மகிழ்ச்சியை அவர்கள் எப்படி பெற்றுக்கொள்ளுகின்றார்கள் என்று சொல்லி புரியவில்லை என்று சொல்லியும் கூட அந்த விலங்குகள் சரணாலயம் ஒரு கோபத்தையும் கூட வெளியிட்டிருந்ததை இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பாவப்பட்ட அந்த புறாக்களுக்கு இளஞ்சிவப்பு அல்லது நீலசாயம் பூசி அதுக்கு பிறகு அதனை விடுவிக்கின்றார்கள். துரதிருஷ்டவசமாக அவை வந்து வீடுகளிலோ எங்காவது ஒரு உள்வீட்டு சூழலிலோ வளர்க்கப்பட்டிருக்கக்கூடிய பறவைகளாக இருப்பதன் காரணமாக முதல் தடவையாக சுதந்திரமாக அது வெளியிலே விடப்படுகின்ற போது அந்த பறப்புக்கு பிறகு அதுக்கு என்ன செய்வது என்று சொல்லியே தெரியாமல் இருக்கின்றது. சுற்றுச்சூழலில் எப்படி சர்வை பண்ணுவது, தனக்கான உணவை எப்படி தேடிக்கொள்வது, மற்ற உயிரினங்கள் தன்னை தாக்காமல் எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்று சொல்லி அதுக்கு தெரிவதில்லை. என்றால் அது இயற்கையான சூழலில் இதுவரைக்கும் வளர்ந்ததில்லை. எனவே அவை பெரும்பாலும் உயிரிழக்கின்றன என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே அந்த வெள்ளை புறாக்களின் அந்த வெள்ளை நிறம் வந்து அதற்கு ஏனைய அதை வேட்டையாடக்கூடிய விலங்குகளுக்கு எளிதாக அதனை காட்டி கொடுத்து விடும். எனவே அது ஒரு எளிதான இலக்காக மாறிவிடக்கூடியதாகத்தான் அதன் இயற்கை நிறம் இருக்கும். அதே நிறம் அதற்கு இயற்கைக்கு மாறாக அந்த சாயம் பூசுகின்ற போதும் மேலும் அதை சுற்றுச்சூழலிலிருந்து தனித்து காட்டக்கூடியதாகவும் கூட அந்த நிறம் அமைந்து பெரும் ஆபத்தை அதற்கு ஏற்படுத்தி விடுகின்றது என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லுகின்றார்கள். அந்த பறவைகள் வந்து வீட்டு சூழலில் வளர்க்கப்பட்டிருப்பதன் காரணமாக அறிமுகமில்லாத புதிய சூழல்களில் அவை விடப்படுகின்ற போது அவை எளிதில் மிக அதிகமாக பாதிக்கப்படுகின்றன என்பதும் தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த சமரில் பேசப்படக்கூடிய முதலாவது இந்த மாதிரியான நிகழ்வு இது அல்ல என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். அரிசோனாவில் கடந்த ஜூன் மாதத்தில் ஒரு ஃபேமிலி ஆஃப் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ், அதாவது சோஷியல் மீடியாவில் அதிகம் இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி ஒரு ஜெண்டர் ரிவீல் செரிமனி ஒன்றை செய்து அது தொடர்பான வீடியோஸ் புகைப்படங்களில் அவற்றையும் வெளியிட்டிருந்தார்களாம். புறாக்களுக்கு வந்து ப்ளூ கலரில் டை அடித்து அதுக்கு பிறகு அவர்கள் அதில் அதை வந்து அவற்றை விடுவித்திருந்தார்கள். அந்த புறாக்கள் வந்து அந்த பகுதியில் சென்றிருக்கக்கூடிய படகோட்டிகளால் அதுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டு அனிமல் ரெஸ்கியூ சென்டருக்கு அவை கொண்டு வரப்பட்டிருந்தன. அங்கு வந்திருக்கக்கூடிய அந்த பறவையாளர்கள் பல தடவைகள் அந்த டையை வந்து அந்த புறாக்களின் சிறகுகளிலிருந்து கழுவதற்கு முயற்சித்தார்கள் என்று சொன்னாலும் அது வெற்றியளிக்கவில்லை என்பதையும் கூட இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதன் பின்பு
அந்த புறாக்கள் வந்து அந்த பிசினஸ் ஓனரிடம் கொடுக்கப்படுதாம். இந்த புறாக்களை வளர்த்து இந்த மாதிரியான தேவைகளுக்கு விற்கப்படக்கூடிய அந்த பிசினஸ் ஓனரிடம் அவை கொடுக்கப்பட்டு அவை இப்போது அங்கு பாதுகாக்கப்படுகின்றன என்பதையும் சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் அந்த பிசினஸ் ஓனர் என்ன சொன்னார் சொன்னாலும், இனிமேல் இந்த மாதிரியான இந்த டை அடித்து வெளியிடக்கூடிய நிகழ்வுகளுக்கு அந்த புறாக்களை நான் வழங்கப் போவதில்லை என்று சொல்லியும் கூட அவர் இப்போது சொல்லியிருக்கின்றார். அந்த சம்பவம் வந்து மிக அதிக அளவிலே ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு சம்பவமாக பகிரப்பட்டது. அதுக்கு பிறகு அந்த ஃபேமிலி வந்து சோஷியல் மீடியாவில் மன்னிப்பையும் கூட கோரியிருந்தார்கள். அந்த அந்த நிகழ்வு தொடர்பான புகைப்படங்கள் எல்லாமே ஏனையவர்களையும் கூட தவறாக வழிவகாட்டக்கூடும் என்பதன் காரணமாக அகற்றப்பட்டிருந்ததையும் கூட இங்கு நினைவுபடுத்தி இருந்தார்கள். எனவே இந்த மாதிரி நீங்கள் செய்ய வேண்டாம், அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தையும் கூட நீங்கள் வைத்திருக்க வேண்டாம் என்பது தொடர்பாகத்தான் இப்போதைய இந்த வேண்டுகோள் விடுக்கப்படுகின்றன. இந்த நிறத்தை தாண்டி இன்னும் பல பாதிப்புகளும் கூட இந்த பறவைகளுக்கு ஏற்படுகின்றனவாம். அவற்றின் அந்த சிறகுகளின் வடிவங்களும் கூட பாதிக்கப்படுகின்றனவாம். ஒன்றோடொன்று ஒட்டி அவை பறக்க முடியாத நிலைமைக்கும் கூட அவை செல்லுகின்றன. அதே நேரம் இந்த பறவைகள் வந்து தங்களது அந்த சிறப்பான நிறங்கள் இறகுகளின் வடிவங்கள் மூலம் மற்ற பறவைகளை தொடர்பு கொள்கின்றன. எனவே அந்த தொடர்பாடல் அங்கு பாதிக்கப்படுகின்றது. இதை தாண்டி அந்த பறவைகளின் உடல் முழுவதுமே இந்த ஏர்சாக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய காற்று பைகள் இருக்கின்றனவாம். எனவே பூசப்படக்கூடிய அந்த சாயத்தினால் அந்த ஏர்சாக்ஸ் வந்து மூடப்படுகின்ற போது அது அதற்கு பாதிப்பை தருகின்றது என்று சொல்லியும் கூட அந்த விளக்கங்கள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த நிலையில் இந்த மாதிரியான சம்பவங்களில் கனேடியன் லோ என்ன மாதிரி இதற்கு வந்து தண்டனை வழங்குகின்றது என்று சொல்லி பார்த்தால், இந்த ஜெண்டர் ரிவீல்ஸ் பார்ட்டியிலே இந்த பறவைகளை இப்படி விடுவிப்பதற்கான தண்டனைகள் ஏதாவது இருக்கின்றதா என்று சொல்லி, அல்லது அதற்கு அபராதம் விதிக்கப்படுமா என்று சொல்லி சரியாக இன்னமும் கூட சொல்ல முடியவில்லை என்று சொன்னாலும், இங்கும் கூட விலங்குகளை அல்லது பறவைகளை பாதுகாக்கக்கூடிய பல சட்டங்கள் இருக்கின்றன. ஆன்டாரியோவின் ப்ரொவின்ஷியல் அனிமல் வெல்ஃபேர் சர்வீசஸ் ஆக்ட் 2019 அதன் அடிப்படையிலே பார்த்தால், இயற்கையான சூழலில் வாழக்கூடிய ஒரு விலங்கை பாதிப்பது அல்லது அதை துன்பத்தில் ஆழ்த்துவது என்பது தண்டனைக்குரிய ஒரு குற்றமாகத்தனம் அதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த மாதிரி செய்யக்கூடியவர்களுக்கு தண்டனையோ அல்லது அபராதமோ விதிக்கப்படலாம். பறவைகளை இப்படி விடுவிப்பது அந்த வரம்பு எட்டுமா என்று சொல்லி பெரும்பாலும் அந்த சூழ்நிலைகளை பொறுத்துத்தான் அமைகின்றது என்பதையும் கூட இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். கனடாவின் நேஷனல் பார்க்ஸ் ஆக்டின் அடிப்படையிலே பார்த்தால், சில காட்டு பறவைகளுக்கு இடையூறு விளைவிக்கின்ற போது அல்லது தேசிய பூங்காக்களில் வனவிலங்குகளுக்கு இடையூறு விளைவிக்கின்ற போது பூங்கா விதிமுறைகளை நீங்கள் மீறுகின்ற போது இந்த மாதிரியான செயல்களுக்கு ஒரு $25,000 வரை கூட அபராதம் விதிக்கப்படலாம் என்பது தொடர்பாகவும் கூட இங்கு இந்த தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. இந்த மாதிரி பேர்ட் ரிலீசஸை தாண்டி சுற்றுச்சூழலின் நலனை புறக்கணிக்கக்கூடிய பல்வேறுபட்ட சம்பவங்கள் இங்கு நிகழ்கின்றன என்பதை தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். January 31 கூட பார்க்ஸ் கனடா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஒன்றை ஒரு சம்பவம் தொடர்பாக முடுக்கிவிட்டிருந்தது. அல்பர்டாவில் இருக்கக்கூடிய லேக் லூயிஸ் அதன் கரையோரமாக அதிக அளவிலே அந்த பிங்க் டையை பார்க்க முடிந்ததை படங்களையும் கூட அது தொடர்பாக வெளியிட்டிருந்தார்கள். எனவே அந்த சம்பவம் தொடர்பாகவும் பார்க்ஸ் கனடா வந்து விசாரணைகளை முன்னெடுத்திருந்தது. அதே நேரம் அந்த பார்க் ஆஃபீஷியல்ஸ் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், இந்த சம்பவத்துக்கு பொறுப்பான தரப்பினருக்கு $25,000 வரை அபராதம் விதிக்கப்படலாம் என்று சொல்லியும் கூட அந்த பூங்காவின் அதிகாரிகள் தெரிவித்திருந்ததையும் இங்கு நினைவுபடுத்தி இருக்கின்றார்கள். 2020 செப்டம்பர் மாதத்தில் இதே மாதிரி நடத்தப்பட்டிருந்த ஒரு ஜெண்டர் ரிவீல் செரிமணி வந்து ஒருவர் உயிரிழப்பதற்கும் கூட வாய்ப்பை உருவாக்கியிருந்ததாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பெர்னாண்டினோ கவுண்டியில் தானாம் ஒரு விதமான ஒரு கெமிக்கல் ஒன்று அந்த பார்ட்டியின் போது பயன்படுத்தப்பட்டதன் காரணமாக அந்த பகுதி வந்து தீப்பிடிக்க தொடங்கியதாகவும் சொல்லியிருந்தார்கள். புகையை உருவாக்கக்கூடிய ஒரு வெடிமருந்து மாதிரியான ஒரு பைரோடெக்னிக் டிவைஸ் ஒன்றைத்தானாம் அவர்கள் பயன்படுத்தியிருந்தார்கள். எனவே அதன் காரணமாக உருவாகியிருந்த தீ வந்து கிட்டத்தட்ட 9,000 hectares பரப்பளவில் முழுமையாகவே அந்த பரப்பளவை வந்து எரித்திருந்தது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிலையில் அந்த எல் டோராடோ ஃபயர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தீயை கட்டுப்படுத்த முயற்சித்த ஒரு ஃபயர் ஃபைட்டர் உயிரிழந்தார். அதுக்கு பிறகு அது தொடர்பான வழக்கொன்று போடப்பட்டு 2024 தீர்ப்பும் கூட வழங்கப்பட்டிருந்தது. அந்த ஜெண்டரவியல் பார்ட்டியை செய்திருக்கக்கூடிய தம்பதிகளில் ஆணுக்கு வந்து 365 அதாவது ஒரு வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அதே நேரம்
200 அவர்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி சர்வீஸை அவர் செய்ய வேண்டியதாகவும் கூட அவருக்கு அந்த தண்டனை வழங்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் 2 ஆண்டுகள் கடுங்குற்ற நன்னடத்தை அது தொடர்பான ஒரு தீர்ப்பும் கூட அவருக்கு வழங்கப்பட்டதாம். பெண்ணுக்கு என்று சொல்லி பார்த்தால் அவருக்கு வந்து 1 ஆண்டுக்கு சுருக்கமான நன்னடத்தை மற்றும் 400 மணி நேர சமூக சேவை தண்டனையாக அவருக்கு விதிக்கப்பட்டது. அதே நேரம் அந்த கப்பல் வந்து 1,789,972 அதனால் அந்த தீப்பரவல் சம்பவத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்க வேண்டிய ஒரு அபராதமும் கூட அவர்களுக்கு விதிக்கப்பட்டதை இங்கு நினைவுபடுத்தியிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் எங்களது கொண்டாட்டங்களை செய்கின்ற போது எங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வும் கூட அவசியம் என்பது தொடர்பாக இங்கு பேசப்படுகின்றது. 11:29 நிமிடமாக இருக்கின்றது.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்
2: ரிதம் 7 என்டர்டெயின்மென்ட் அல்டோனா குரூப் வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, தி கானா கிங், லைவ் இன் டொரண்டோ.
3: மீனாட்சி மீனாட்சி
2: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா, ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா, தி கானா கிங், லைவ் இன் டொரண்டோ. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com செல்லுங்கள். ஹாட்லைன் 6476005297.
4: லாக்மே ஹோம் சிங், கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 4167882426. ப்ராப்பர்ட்டி வலியையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Terrio license builder with Terrio warranty. Lakme Home Sync 416-788-2426.
5: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமூர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமூர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமூர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
2: Markham and Matt Nicholson, the Chop Shop Barbers. ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். தி சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மேக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444, 416-335-6444.
6: Commercial and Construction Financing Specialist, Anthony T. Ponraja.
7: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business vaithirupor matrum business aarambipporukana business loan and business line of credit.
8: 10% down udan commercial mortgage.
6: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
9: Commerce Ventures, 416-457-0651.
8: 416-457-0651. Some conditions may apply.
10: ஸ்காமரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080, 416-446-4080.
11: 7 நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 ஈஸ்ட் எஃப்எம்,
12: ஈஸ்ட் எஃப்எம்

0: 11:41 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயத்தில் 14 இன்று வெள்ளிக்கிழமை ஆடிப்பூர பெருவிழாவை முன்னிட்டு காலை 7 முதல் மதியம் 1 வரையும் நவதுர்க்கை அம்மனுக்கு 108 திரவிய அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெறுமாறு அழைக்கின்றனர். 15 சனிக்கிழமை யூத்ஸ் ஆனுவல் இவெண்ட் நடைபெற உள்ளது. காலை 8 முதல் 10 வரை இளைஞர்களின் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும். மேலதிக தொடர்புகளுக்கு 9058839109.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: உங்கள் அபிமான டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8 ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவழியில் விதம் விதமான உணவுகள், வகை வகையான விற்பனை நிலையங்கள், சிறுவர்கள் குதூகலிக்க இலவச பவுன்சி கேசல், இவற்றுடன் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடல்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அத்துடன் விசேடமான 360 ஸ்டேஜில் வாகிசனின் எங்கடப்படிகள் அனுமதி மற்றும் முற்றிலும் இலவசம். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவழியில் கொண்டாட தயாராகுங்கள். டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
3: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100-க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty-உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift madam summer prices kaathirukkirana ahmed thamsi 437-860-7002
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மாக்கமன் ஃபின் சந்திப்பு கண்மையில் 2225 மாக்கம் ரோட் ஸ்வீட் 408 ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்.
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் 2 கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2 கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2500 மேல் கொள்ளுபணம் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
7: 416-900-4599.
8: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services 416-473-8472. Wagons Legal Services.
9: The station with the
10: best
9: music.
11: It's East FM.
12: It's East FM.
13: Feel the power.
14: Feel the bass.
15: 102.7 FM.

தேவாவின் இசையில் தங்க கொலுசு திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்திருக்கும் நேரம் 11:51 நேற்று இன்று நாளை நிறைவு பகுதியை நாங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றோம். சூரிய ஒளிச்சமிக்க அழகான ஒரு வெள்ளிக்கிழமையை தொடர்ந்து இன்று அனுபவிக்கலாம். இப்போதைய வெப்பநிலை உயர்வு 24 இருக்கின்றது, 28 உணர்கின்றோம். இன்னும் வெப்பநிலை உயர்ந்து 26 இருக்கும் கூடிய வெப்பநிலை, 31°C கூடிய உணர்லையாக பிற்பகலில் உணரப்படும். இரவில் 19-20 உணர்லையாக இருக்கும். 8:23 சூரிய அஸ்தமனம் என்ற எதிர்வு கூறப்படுகின்றது. அதுவரைக்குமே வெளிச்சம் நிறைந்த பகல் பொழுதை இன்று நாங்கள் தொடர்ந்து அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. எரிபொருள் விலை 1% நாளைக்கு August 15 குறைவடைந்திருக்கும் இன்றைய விலையிலும் பார்க்க என்பது தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்து கொண்டு இதுவரை நேரமும் இன்றைய காலை பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியையும் கூறிக்கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மதுமிதா. வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து வருகின்ற வார இறுதி நாட்களும் மிக மகிழ்ச்சியாக அமையட்டும் என்றும் வாழ்த்துக்களோடும் விடைபெறுகின்றேன். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: நாலு விஷயம்
1: DTR Transport and TSN Express ஆதரவுடன் கனடா கந்தசுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2026 வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. August 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை, August 15, 16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரை கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது. கார்த்திகேயன் விழா தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732, தனா 6478-892710, கவுர் 6472336129.
2: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நேகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில், 416-332-2989. Some conditions may apply.
3: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காம்ப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
1: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388, 416-649-6388.
4: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட September 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ, மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். Anirudh XV Tour in Toronto, exclusive radio partner East FM 102.7.
5: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 416-438-3350. சேயோன் டாக்ஸ் .ca.

0: இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் இன் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை. வாட்ஸ்அப் டொரண்டோ.
1: நன்றி மதுமிதா. நேரம் 12 மணி, 1 நிமிடம், 12 மணி தொடக்க 3 மணி வரை வாட்ஸ்அப் ட்ரானோடு இணைந்திருக்க போறீங்க. இன்னைக்கு ஆகஸ்ட் 14ஆம் தேதி சிஎன் டவர் பச்சை நிறத்தில் ஒளிர இருக்க ட்ரானோ ஹியூமேன் சொசைட்டியில பிளட்ஜ் ஃபார் பாஸ் கேம்பெயினுக்காக எங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் 416-824-1212, ஈஸ்ட் எஃப்எம் இன் மின்னஞ்சல் முகவரி ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. இன்னைக்கு உங்களுக்காக ட்ரான்ஸோல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்க இருக்கு அப்படின்ற தகவலை உங்களுக்காக கொண்டு வரதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ட்ரான்ஸோவின் தற்போதைய வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ், நிலை 29 உணரப்பட்டு வருகிறது. நிகழ்ச்சி ஆரம்பித்த வெப்பத்துக்காக ஒழிக்கின்றது புத்தம்போதிய பாடல் சிக்மா திரைப்படத்திலிருந்து.

விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் திரைப்படத்தில் இருந்து அழுத்தது பாடல் இது. ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் ட்ரோனோ. நள்ளிரவு வரைக்கும் டான்ஃபோர்த் அவென்யூ ஃப்ரம் வார்டன் அவென்யூ டு பெஞ்ச் அவென்யூவும், டான்ஃபோர்த் அவென்யூல வந்து டான்ஃபோர்த் ரோட் டு லாண்ட்ரி அவென்யூ வந்து ஃபார் வீல்ஸ் ஆன் டான்ஃபோர்த்துக்காக மூடப்பட இருக்கு. ஆகவே நீங்க டிராவல் பண்றவங்க இதையும் உங்க கன்சிடரேஷன்ல வச்சுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 12:10 ஒழிக்கின்றது ஓம் சாப்டர் 1 திரைப்படத்திலிருந்து சாய பயங்கர் இசையல்.

0: பாட்டு நாலு விஷயம் எஃப்எம் 102.7 eastfm.ca.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்க தான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவின்
5: நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபுதேவா கலந்து சிறப்பிக்கின்றார். டிக்கெட்டுகளை பெறலாம். விவரங்களுக்கு 905-805-7877.
6: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
7: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
8: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
7: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
9: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
10: கனடா ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் வருடாந்த உற்சவம் 2026 August 13 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி August 21 வெள்ளி பூங்காவனம், August 25 செவ்வாய் சப்பரம், August 26 புதன் தேர், August 27 வியாழன் தீர்த்தம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். அன்னதான கந்தன் ஆலயத்தில் தினமும் அன்னதானம் வழங்கப்படும். 416-731-8453.
11: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் East FM 102.7.

ஷான் ரோல்டன் இசையில் அளித்தது 29 திரைப்படத்தில் இருந்த பாடல். இது ஈஸ்ட் எஃப்எம்இன் வாட்ஸ்அப் ட்ரானோ. ட்ரான்டோவில் ட்ரானோ ராப்டர்ஸ்க்கு ருக்கியாக ஆலன் கிரேவ்ஸ் வந்து வந்திருக்காரு. அண்ட் ராப்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவரை இந்த 19th ஓவரால் பிக்காக 2026 NBA டிராஃப்டில் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து சாண்டா கிளாரா யூனிவர்சிட்டியில் ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக திகழ்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அது மட்டும் இல்லை, இவர் வந்து சேர்ந்த மறுகணமே வந்து ட்ரானோ மேலே இவர் வைத்திருக்கிற அன்பும் பாசமும் தெரிந்தது. ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய ருக்கீஸ் வந்து ட்ரானோக்கு வந்து சேரும் பொழுது அவங்களோட மைண்ட் செட்டே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றத மக்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2026 சீசன் நம்ம ட்ரானோ ராப்டர்ஸுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்தது தான் பார்க்கணும். நான் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் அனைத்து வகை பர்னிச்சர்களையும் உங்கள் விருப்பத்துக்கேற்ப வடிவமைத்து தருகிறார்கள். செலசி ஃபர்னிச்சர்ஸ், 3350 ஃபார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஃபார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044, 4167311, 4444. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம். அழைக்கின்றது சிறை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ஆண்டாரியோவின் காட்டுத்தீக்களால் உருவாகிய புகைப்பரவல் காரணமாக கனடாவையும் அமெரிக்காவையும் சேர்ந்த கிட்டத்தட்ட 19 மில்லியன் மக்கள் கடந்த மாத நடுப்பகுதியில் அதியுச்ச மோசமான காற்றினை சுவாசிக்க நேர்ந்ததாக சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதாரத்துக்கான ஐக்கிய நாடுகள் பல்கலைக்கழக நிறுவனத்தின் அறிக்கை தெரிவித்துள்ளது. மேலும் 31.6 மில்லியன் மக்கள் தரம் குறைந்த காற்றினை சுவாசிக்கும் நிலை ஏற்பட்டதாகவும் அது மதிப்பிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கரூரில் தமிழக வெற்றி கழகத்தின் பிரச்சாரத்தில் உயிரிழந்த 41 பேரின் குடும்ப அங்கத்தவர்களுக்கு முதலமைச்சர் விஜயால் அரசு வேலைகள் வழங்கப்பட்டதை ரத்து செய்த உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. கரூர் சம்பவத்தில் பலியானோரின் குடும்பங்களுக்கு அரசு பணி வழங்குவதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தொடரப்பட்ட வழக்கிலேயே இந்த பணி நியமன ஆணையை ரத்து செய்ய தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்குவது வழக்கு தொடுத்தவர்களுக்கு என்ன பிரச்சனை என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு வேலை வழங்கக்கூடாது என கூறுவதற்கு நீங்கள் யார் எனவும் தமிழ்நாடு அரசின் கொள்கை முடிவுகளில் எப்படி நீதிமன்றம் தலையிட முடியும் என்றும் உயர்நீதிமன்றத்திடமும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வினவியுள்ளனர். இலங்கையில் தமிழ் இனத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகள் அனைத்துக்கும் சான்றாக செம்மணி மனித புதைக்குழிகள் உள்ளதாக ஜனநாயக போராளிகள் கட்சி தெரிவித்துள்ளது. இந்த படுகொலைகளுக்கு நீதி கோரியும் ஐக்கிய நாடுகள் சபை இறுக்கமான தீர்மானங்களை கொண்டுவர வலியுறுத்தியும் நாயக செயலணியின் ஏற்பாட்டில் செம்மணியில் ஆரம்பித்துள்ள தொடர் போராட்டத்துக்கு அது ஆதரவையும் வெளியிட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும்
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: எல்லாத்தையும் பார்த்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசென்ஸும் இருக்கு.
3: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
2: 416-788-2426.
4: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
5: ஐபி கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
6: ஸ்காபரோவில்
7: அகரம் சில்க்,
6: 10,000 சதுரடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
7: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
6: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
7: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
6: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
7: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
8: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் FM 102.7.

கோட் திரைப்படத்தில் இருந்து அழுத்தது பாடல் 12:43. இது ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் ட்ரோனோ டிடிசி. இந்த நேரத்தில் ஒரு புதிய ப்ரோக்ராம் ரோல் அவுட் பண்ண போறாங்க. அதுவும் செப்டம்பர் 1 இந்த ப்ரோக்ராம் வரப்போகுது. அது என்னன்னா, நீங்க வந்து ஃப்ரீ ரைட்ஸ 47 பெய்ட் ட்ரிப்ஸ் நீங்க பண்ணதுக்கு அப்புறம், ஒரு கேலண்டர் மந்த்ல நீங்க 47 மேற்பட்ட ட்ரிப்ஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஃப்ரீ ரைட்ஸ் வரப்போகுது. இது வந்து நியூ மந்த்லி ஃபேர் கேப்பிங் ப்ரோக்ராம்ல ஒரு அங்கமாக வரப்போகுது. இதை வந்து லாஸ்ட் டிசம்பரே அன்வேல் பண்ணிட்டாங்க. எப்போ ரோல் அவுட் பண்ணும் அப்படின்ற பொழுது செப்டம்பர் 1 எதிர்பார்க்கலாம். ஃபேர் கேப்பிங் is another step towards making transit more affordable for Torontonians அப்படின்றது மேயர் ஒலிவியா சோ கூட சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ ரைட்ஸ் வந்து 47 டேப், அதாவது நீங்க மோர் யூ ரைட் த லெஸ் யூ பே அப்படின்றது தான் வரப்போகுது. அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு நீங்கள் டிடிசியை பயன்படுத்துவாங்க, அந்த ஒர்க்குக்காக இருக்கலாம், இல்லாட்டி வெளியில் போகிறதுக்கு பயன்படுத்துறவங்களாக இருக்கலாம். நீங்கள் 47 ட்ரிப்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃப்ரீ ட்ரிப்ஸுக்கான வாய்ப்பு தான் இந்த ப்ரோக்ராம் தரப்போகுது. அண்ட் இந்த ஃபேர் கேப்பிங்னால டிடிசி த யூத் அடால்ட் அண்ட் சீனியர் டிடிசி மந்த்லி பாஸ் அலாங் வித் யூத் அண்ட் சீனியர் 12-month பாஸஸ் வந்து August 31 டிஸ்கன்டினியூ ஆக போகுது அப்படின்ற தகவலும் வெளியாகியிருக்கு. டிரான்சிட் ஏஜென்சி வந்து அடால்ட்ஸ் யார் யாரெல்லாம் இந்த டிடிசி 12-month பாஸ் அண்ட் போஸ்ட் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் TTC pass, secondary monthly pass வந்து நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணலாம். லோவஸ்ட் ஃபேர் அண்ட் பெஸ்ட் வேல்யூ இனி வர காலங்களும் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. டிரான்சிட் அட்வொகசி குரூப் டிடிசி ரைடர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு மேஜர் வின் ஃபார் டிரான்சிட் ரைடர்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் குறிப்பாக வந்து நிறைய பேர் இந்த பிரெஸ்டோ கார்டாக இருக்கட்டும் டிடிசி பயன்படுத்துறதுக்கே செலவு பண்ணுறாங்க. இதுலேயும் கொஞ்சம் சேவ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய உறுதுணையாக டிடிசி ஏதாவது வழி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்ன பட்சத்தில் இப்போ இந்த பிளான் வருது. நிறைய பேர் யார் அதிகமாக டிடிசியை பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெனிஃபிஷியலான ஒரு ப்ரோக்ராமாக இருக்கும். 12:05 ஒழிக்கின்றது இட்லி கடை திரைப்பட பாடல்.

0: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
1: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
1: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
1: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்
1: 416-461-6401.
2: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV Kalayam 0% Retail Finance Cheyyungal Anith Trim 2026 Nissan Kicks 0% Finance Rate 2025 Nissan Leaf Electric Vahanangalai 0% Lease Matum Finance Retail Peralam 2025 Infiniti QX50 Kal 0% Finance and Lease Retail Kathirukkindrana Completely Redesigned 2026 Nissan Sentra Kalayam Vandu Parungal Anith Vahana Kolvanavugalukkum 4 Oil Changes Ilavasam Tamilil Pesa முகமது லெபி 437-477-7960 437-477-7960.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899
4: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பெருமாள் பிரம்மோத்சவம் ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை மஞ்சம், ஆகஸ்ட் 31 திங்கள் உரியடி உற்சவம், செப்டம்பர் 2 புதன் சப்பரம், செப்டம்பர் 3 வியாழன் தேர் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளி தீர்த்த திருவிழா, செப்டம்பர் 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். 905-883-9109.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நிறுவனம் கேஷ் பாயிண்ட் மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்போரோ.
1: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.

0: இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொரண்டோ.
1: 1 மணி ஆறு இந்த நேரத்தில் நீங்க கேட்டுட்டு இருக்குது ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொரண்டோ. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ், உடல்நிலை 30 உள்ளது. எங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. மேலதிக விவரங்கள் விளம்பரங்களுக்கு அழைக்கலாம் 4168241212. ஈஸ்ட் எஃப்எம் மின்னஞ்சல் முகவரி ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. வாட்ஸ்அப் டொரண்டோவில் நிறைய விஷயங்களை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். டிடிசி குறிப்பாக ஒரு முக்கியமான அறிவிப்பை வச்சிருக்காங்க. அதே மாதிரி சிட்டி ஆஃப் டொரண்டோ இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாங்க. எங்களுக்கு எமர்ஜென்சினா நீங்க 2 கால் பண்ணலாம், 1311 1911. அநேகமாக இந்த 911 வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெடஸ்ட்ரியன் அடிபட்டிருந்தாலோ, சீரியஸான கிரைம் நடந்தாலோ நீங்க 911 அடிக்கலாம். அதே மாதிரி நீங்க போற பக்கத்துல ஒரு இன்ஜர்டான ரக்கூனோ இல்லாட்டி ஒரு மிருகத்துல சடலம் இருந்தாலோ அதுக்கு நீங்க 911 கால் பண்ணக்கூடாது, மாறாக 311 கால் பண்ணணும். இந்த கேம்பெயினை தொடர்ந்தும் சிட்டி ஆஃப் டொரண்டோ வந்து பண்ணிட்டே இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த 311 கால் பண்றதா 911 கால் பண்றதா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு டவுட் இருக்கு. மாறி மாறி அடிக்கிறதுனால சில சீரியஸான விஷயங்களுக்கு கூட வந்து அவங்க தப்பா கால் பண்றதுனாலையும், அதே மாதிரி சில நான் சீரியஸ் இஷ்யூஸுக்காக அவங்க தவறுதலா கால் பண்றதாலையும் பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த 911 + 311 டிஃபரன்ஸை சிட்டி ஆஃப் டொரண்டோ மறுபடியும் உங்களுக்கு அறிவுரை தருகிறது. அளிக்கின்றது அப்பு திரைப்பட பாடல்.

1:06 நீங்களுக்கு எடுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்இன் வாட்ஸ்அப் ட்ரோனோ. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி ஆஃப் ட்ரோனோ வந்து நிறைய விஷயங்களை மக்களுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. குறிப்பாக இந்த வீக்கெண்ட் நிறைய இவெண்ட்ஸ் வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் என்பிஏ சீசன் ஆரம்பிக்கிற அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நியூ பிளேயர்ஸ் நம்ம ட்ரோனோவுக்கு பிளே பண்ண இருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக ஒரு கான்ட்ரவர்சி நடந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா இந்த கவாய் லெனட். ஸோ கிளிப்பர்ஸ் மேலே இருக்கிற இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் காரணமாக கவாய் லெனட் வந்து ஏற்கனவே ட்ரோனோவுக்கு ட்ரேட் பண்ணப்பட்டிருந்தார். ஆனா அந்த ட்ரேடிங் வந்து இப்ப மிட்வேல ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு. தொடர்ந்து அவர் எங்களோட பயணிப்பாரா இல்லையா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. அதே நேரம் இந்த 2026 ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சீசன் ட்ரோனோ ராப்டர்ஸுக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு காரணம் என்னன்னா கைல் லவ்ரி, தி ஓஜி ட்ரோனோ பிளேயர், அவர் வந்து நம்ம ட்ரோனோ ராப்டர்ஸோட தான் ரிட்டையர் ஆக போறாரு. ஸோ இது மேலும் மேலுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கும் அதே மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு சீசன் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் அபிமான ஆல்பியன், வுட்சைட், சென்ட்ரல் பார்க்வே, கப்ரீஸ், அப்போலோ மற்றும் யாக் சினிமாவில் தளபதி விஜய் நடிப்பில் எச் வினோத் இயக்கத்தில் ஆனிரு திசையில் ஜனநாயகன் மற்றும் டிசி ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன், வுட்சைட், சென்ட்ரல் பார்க்வே, கப்ரீஸ், அப்போலோ மற்றும் யாக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு நீங்கள் செல்லலாம். ஒலிக்கின்றது பாடல் மருமகன் திரைப்படத்தில் இருந்து.

0: அன்பு நேயர்களே, இன்று ஒரு மட்டற்ற மகிழ்ச்சிக்குரிய நாள். மீண்டும் உங்களை வானலையிலே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. நான் நடா ராஜ்குமார். என்னோடு இன்று கலியகத்திலே நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு இசை இமயம் இணைந்திருக்கிறார். நாளை நடைபெறப் போகின்ற தேவா லைவ் இன் டொரண்டோ நிகழ்ச்சிக்காக இங்கே வந்திருக்கின்ற இசை இமயம் தேனிசை தென்றல் எங்கள் அன்புக்குரிய தேவா அவர்கள் இங்கே எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். இது ஒரு மிக முக்கியமான தருணம். எங்களை பொறுத்தவரையிலே 2016 ஆகஸ்ட் மாதம் 14 இதே நாள் எங்கள் அன்புக்குரிய உங்கள் அன்புக்குரிய எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் திருக்கரத்தால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஒலிபரப்பு, அவரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒலிபரப்பு நிலையம் இன்றைக்கு 10th வெற்றிகரமான ஆண்டை கடந்து 11th ஆண்டில் காலெடுத்து வைக்கின்ற இன்று 2026 ஆகஸ்ட் 14 எங்கள் தேனிசை தென்றல் தேவா அவர்கள் தங்கள் திருக்கால்களை இங்கே தடம் பதித்து எங்களை ஆசீர்வாதம் செய்திருக்கின்றார், எங்களை வாழ்த்தியிருக்கின்றார். அவருக்கு நாங்கள் முதலில் நன்றி தெரிவிக்கின்றோம். அத்தோடு அவரை இங்கே அழைத்து வந்த ரிதம் 7 எங்கள் அன்பு நண்பர்களுக்கும் மற்றும் உங்களால் வளர்ந்திருக்கின்றோம் அன்பு நேயர் பெருமக்களே, உங்கள் பாதங்களை வணங்கி உங்கள் அன்பை வணங்கி எங்கள் விளம்பரதார பெருமக்கள் மற்றும் எங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து இந்த இடத்தில் அவரோடு இணைந்து கொள்கிறோம். வணக்கம் தேவா சார்.
1: சார் வணக்கம். வணக்கம். ஒரு அற்புதமான தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்களே.
0: அதாவது இங்கே வந்து இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிற பாக்கியம் வந்து இங்கே வந்து 1980 அப்படி தான் இங்கே தமிழர்கள் வர ஆரம்பித்தார்.
1: ஆமாம்,
0: வந்தபோது வந்து ஒரு 83 வந்து இலங்கையில் இனக்கலவரம், எங்கள் மக்கள் மிகுந்த துன்பத்துக்குள்ளானார்கள். நாங்கள் எல்லாம் இழந்து சொத்து இழந்து

0: சுகம் இழந்து எங்கள் சொந்தங்களை இழந்து இந்த நாட்டுக்கு அகதியாக வந்தோம். பெரும்பாலானவர்கள் இங்கே வந்தபோது வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் தான் மேக்சிமம் பார்க்கலாம் அந்த டைமில்.
1: அவ்வளவுதான்
0: தமிழர்கள், 100 குறைவானவர்கள் தான் இருந்தார்கள். பொதுவாக நிறைய பேர் வந்து மொன்ட்ரியலில் இருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் நான் இங்கே வந்தேன். வந்து இந்த ஒலிபரப்பு துறை மீது எனக்கு இருந்த காதலால் இங்கே ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது ஒலிபரப்பிலே ஒலிபரப்பாளனாக நான் உருமாறினேன். அதாவது கனடாவிலே முதலாவது வானொலி ஒலிபரப்பிலே ஒரு ஒலிபரப்பாளனாக முதன் முதலில் அந்த வாய்ப்பை வந்து இயற்கை இறைவன் அம்மா என கொடுத்த
1: அம்பாள் அளித்தாள்
0: உங்களுக்கு கொடுத்த மாதிரி.
1: ஆமா,
0: அந்த கதை எனக்கு ஞாபகம் வருது. நீங்க வந்து மேல்மருவத்தூர்ல வந்து வெளியில நீங்க காத்திருக்கிற போது அந்த அம்மா வந்து உன்னுடைய இசை உலகம் முழுக்க ஒலிக்கும் என்று சொன்ன மாதிரி அந்த
1: வாய்க்கவே முடியாது.
0: அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: அதாவது நம்ம வாழ்க்கையில தட்டு தடுமாறி தான் எல்லாரும் வரும். யாரும் ஸ்ட்ரைட்டா வந்ததில்ல. எல்லாரும் கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு அவமானப்பட்டு.
0: ஆமா, அது உண்மை.
1: அசிங்கப்பட்டு எல்லாம் அதெல்லாம் பட்டுதான் ஒரு இடத்துக்கு வர. இந்த கேப், இந்த டைமிங்கில் அம்பாள் இறைவன் ஆண்டவர் நமக்கு எல்லா அனுபவத்தையும் கொடுத்து இன்ப துன்பங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் கொடுத்து தான் எல்லாரையும் எல்லாத்தையுமே நம்மளை தெரிய வச்சுட்டு நம்மளை விஐபி ஆக்குறாரு.
0: அது எப்படின்னா, அதாவது ஒரு தங்கத்தை வந்து தங்கமாக இருக்கும்போது உருக்கி தட்டி ஆபரணமாக்குற மாதிரி தங்கம்
1: அது பொறுத்துக்குது இல்லையா? அந்த தங்கம்
0: பொறுத்துக்குது.
1: அதனால தான் தங்கம் ஆகுது. அது கல்லு சொல்லுவாங்க, ஒரு ஒரு கருங்கல் எடுத்து அதை அடி அடி நான் அடிச்சு அதை தாங்கிக்கிற கல்லு தான் சாமி சிலை ஆகுது. அதை தாங்கிக்காத கல்லு
0: படியாகுது.
1: இதுதான் வித்தியாசம். அதில் எந்த கஷ்டமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம தாங்கிக்கணும். தாங்கிக்க அவமானத்தை தாங்கு. ஏன்னா நீ பல அவமானங்களை எல்லாம் கஷ்டங்களை எல்லாம் தாங்கினால்தான் நீ ஒரு விஐபியாக வரும்போது பேட்டியில நீங்க சொல்றதுக்கு ஒரு கதை இருக்கும். இல்லைன்னா கதையே இல்லைன்னா எப்படி வரும்?
0: சுவாரஸ்யம் இருக்கும்.
1: ஆமா, சுவாரஸ்யம். தேவா அப்படியே ஹார்மோனியத்தை தூக்கிட்டு ஓடினாரமே ரஜினி சார் அன்னைக்கு என்னுடைய முதல் கான்செப்ட் அன்னைக்கு அது சொன்னார். அதை இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார்னு நான் படிச்சேன்னு. அப்படி நம்ம பல சோதனைகளை அனுபவிச்சாதான் இது போல இன்டர்வியூல அதெல்லாம் சொல்லலாம். ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி சாதாரணமா வரல. அவ்வளோ எங்க இருந்து எங்க வந்து
0: அவ்வளவு
1: இசை அமைப்பாளர்களுக்கும் ஒரு ஆடியன்ஸ் இசை ரசிகர்களுக்கும் பாலமா இருக்கிறீங்க நீங்க. பாலமா இருந்து இந்த ஒர்க் செஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த
0: மிகப்பெரிய
1: அதுல எனக்கு இன்னொரு பாக்கியம்னா ஒரு எஸ்பிபி பாலசுப்ரமணியம் சார் திறந்து வைத்த இந்த
0: அவருடைய அது வந்து அவரது 50வது இசை ஆண்டை கொண்டாடுகிற அதே நேரத்தில்
1: இதை
0: திறந்து வைக்கிறார்.
1: அது பாருங்க, 10 கடந்து
0: நீங்க இன்னைக்கு வந்து எங்களை ஆசீர்வாதம்.
1: நான் நேத்து வர வேண்டியது பாருங்க. இந்த நல்ல நாள் அம்பாள் இங்க வந்து இன்னைக்கு வர சொல்லிட்டு
0: அம்பாளுடைய ஆடிப்பூரம்
1: வேற. நான் காலையில கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு தான் வந்தேன். அப்படி ஒரு அற்புதமான நல்ல நாள்ல இன்னைக்கு இங்க இது முன்னாடி பேசுவேன்னு நான் இதுக்கு முன்னாடி நினைக்கல இல்லையா?
0: மிகப்பெரிய எதிர்காலம்.
1: ஏதோ ஒரு வந்து அனுப்பிச்சு இதை நான் பேசிக்கிட்டு இருக்கேன்.
0: இறையர்களுக்கு
1: நான் எதுக்கு வந்தேன்னா ஒரு ப்ரோக்ராம்காக வந்தேன், ஒரு கான்செர்ட். இப்ப நான் வேர்ல்டு பொருளெல்லாம் சுத்திட்டு இருக்கேன். ஏதோ இறைவனுடைய அருளால் என்னுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து தான் ஆரம்பிச்சு வச்சார். என்னுடைய முதல் கான்செர்ட் சென்னையில நேரு ஸ்டேடியத்தில். அவர் வந்து நான் பட்ட கஷ்டம் அவமானம் எல்லாத்தையும் சொல்லிட்டார், எல்லார்கிட்டயும் சொல்லிட்டார். அவர் சொன்னது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அவரை நான் ஒரு தீர்க்க தரிசின்னு சொல்லுவேன். இன்னும் மேல அவர் சித்தர் சொல்லுவேன். அவரை சித்தர் தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் சொன்னது தான் நடக்குது எனக்கு. அண்ணாமலை பீரியட்ல இருந்து அதான் நடக்குது. நான் ஏதாவது இருந்தா அவரை போய் கேட்பேன். அவரு ரொம்ப பிராங்கா சொல்லுவார். அதுக்கப்புறம் அமெரிக்கா போகிறது முன்னாடி கூட அவர்கிட்ட பிளஸ்ஸிங் போய் சொல்லிட்டு தான் போனேன். இப்போ அவர் சொன்ன நேரம் அவர் தான் தீர்க்க தரிசின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? எனக்கு நல்ல ப்ரோக்ராம். நான் சில பேரை பார்த்து தவிச்சேன். என்ன எல்லாரும் மியூசிக் பண்ணுறாங்க, எல்லாரும் ஸ்டேஜில் கான்சர்ட் பண்ணுறாங்களே, நம்ம ஒரு 500 படம் 450 படம் பண்ணியிருக்கிறோமே, நமக்கு அந்த ஒரு வாய்ப்பு வரலையே, என்ன ஐயா என்ன பெருமானே நான் என்ன தவறு செய்ய.
0: எல்லா கலைஞருக்கும் வரக்கூடிய
1: ஆதங்கம், அது பேர் ஆதங்கம், ஏக்கம். நானும் மற்ற இசையமைப்பாளர்கள் மாதிரி ஒரு 50 வயலன்ஸ் எல்லாம் போட்டு, செல்லோ பேஸு சாக்ஸோபோன் அது இதெல்லாம் போட்டு என்னைக்குதான் ஒரு ப்ரோக்ராம் நான் செய்ய போறேன்னு ஒரு 5 வருஷமா ஏங்கிருக்கேன்.
0: அது அமைஞ்சிருக்கு இன்னைக்கு,
1: அது அது ஏங்கிருக்கேன், அது கிடைக்கல. ஆனால் ஒரு நாள் அது கிடைச்சிது, அதை நான் பயன்படுத்திட்டு இருக்கேன், நல்ல மாதிரி பயன்படுத்துறேன். யாரையுமே ஒரு டிஸ்டர்ப் பண்றதோ, எனக்கு தொழில் கொடுக்குறாங்களே, ஒர்க்கு கொடுக்குறாங்களே, எனக்கும் என் ஆர்கெஸ்ட்ராவுக்கும் அவங்களுக்கு நான் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டேன்.
0: உங்களை வச்சுக்கிட்டு சொல்லலாம், அதாவது வந்து நிறைய பேர் வந்து ஒரு வாழ்க்கையில ரொம்ப உயரத்துக்கு போனதுக்கு அப்புறமா மற்றவங்களை மதிக்காம ரொம்ப அகங்காரமா அப்படியெல்லாம் நடக்கிறத நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் வாழ்க்கையில் பார்க்குறோம். நான் அப்படி நடக்க விரும்புறதில்லை, ரொம்ப சிம்பிளாக எளிமையாக இருக்கு. அதை விட எளிமையாக நீங்கள் இருக்கீங்க. அதாவது எந்த விதமான ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நீங்கள் மக்களை பார்க்கறது, அவங்களை அனுபவிக்கிறது.
1: ஆமாம், அதாவது நம்ம 50வது வருஷம் நான் பிறந்த வருஷத்துலலாம் காலனா அரையனா உங்களுக்கு தெரியும்,
0: November 20th.
1: அப்போ அந்த காலத்துலலாம் அந்த இது இருக்கும், காப்பரில் ஒரு காயின்ஸ் இருக்கும். ஆனால் அந்த காப்பர் வந்து இப்போ செல்லாது இல்லையா, அதை மாற்ற முடியாது கடையில் போயிட்டு. செல்லாத காசிலையும் செப்பு உண்டு மகனே, செல்லாத காசிலையும் செப்பு உண்டு மகனே. செப்பு அது காப்பர்னு அதை நினைக்கூடாது, அது காப்பர்னு நினை, அது காப்பர்னு நினைச்சிடாத, அது காப்பரானே. நம்ம அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தாகணும், அது ரூபா மாறல, இவந்தோ நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் அந்த காப்பருக்காக. அது நான் சொல்லல, மகான் மருவத்தூர் மகான் சொன்ன, மேல்மருவத்தூர் மகான் சொன்ன வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் இப்படி தான் இருக்கும், எல்லாரையும் மதிக்கணும், கண்ணை சுருக்கி பாய்க்கிடக்கூடாது. இப்பெல்லாம் எப்படின்னா ஒரு படம் ரெண்டு படம் நான் அவங்களுக்கு புத்தி மதிக்க சொல்றேன், ஒரு அட்வைஸ் பண்றேன், நீங்க என்ன பண்றீங்க, ஷார்ப்பா தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அண்ணே நல்லா இருக்கீங்களாண்ணே, எப்படிண்ணா தேவண்ணா இருக்கீங்கன்னா பேசுறீங்க, ஒரு படம் ரெண்டு படம் பாடிட்ட பிறகு அண்ணே தேவண்ணா நல்லா இருக்கீங்களா, இப்ப எப்படி இருக்கீங்க, உடனே பேஸ் ஆயிடுறாங்க வாய்ஸ் எல்லாம். ஏன் பேஸ் ஆகுறீங்க, ஏன் பேஸ், ரொம்ப நீ பேஸ்ல போயிடுவேன், வாய்ஸ் பேஸ் ஆக்காது. அப்ப எப்போதும் பேசுற மாதிரி பேசு. சில பேர் அண்ணா அண்ணன்னு பாசமா கூப்பிட்டு இருப்பாங்க நம்மள, தேவண்ணா நல்லா இருக்கீங்களா, அவர் ஒன்று ரெண்டு படம் மூணு படம் பாடிட்டார்னா மியூசிக் பண்ணிட்டார்னா சார் நல்லா இருக்கீங்களா சாருங்க,
0: அண்ணா சார் ஆயிடுது,
1: அண்ணா சார் ஆயிடுது, வேணாம் நீ அண்ணான்னு கூப்பிடு, அன்போட கூப்பிடு, திடீர்னு சாரா ஆக்கியான மூணாவது மனுஷன், அது வேண்டாம். லைஃப்ல வந்து எப்பவுமே
0: இயல்பா இருக்கு,
1: இயல்பா இருக்கு, இயல்பா இருந்தா நீ யாருக்காக நடிக்கிற இந்த உலகத்துல, நான் கேக்குறேன் நீ யாருக்கு நடிக்கிற, நடிக்காத, நம்ம வேலை உண்டு, யாரையும் ஏமாத்தக்கூடாது, வேற ஒருத்தன் சாப்பாட்டுல மண்ணை போடக்கூடாது, செய்யறான் ஒருத்தன் தர்மம் செய்யறாங்க ஒருத்தன் அதை தடுக்காது, நீ தர்மம் செய்யலனா பரவாயில்ல ஆனா கொடுக்கறத கெடுக்காது, அந்த முறைப்படி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்.
0: அதனாலதான் இன்னைக்கு வந்து உங்களுடைய சிறப்பு உயர்ந்துகிட்டே இருக்கு, உலகம் முழுக்க உங்களுடைய பாடல்களை இன்னைக்கு இளைய தலைமுறை கூட,
1: அது ரொம்ப அது வந்து உலக அதிசயத்துல ஒண்ணு,
0: இளைய தலைமுறை கொண்டா
1: அதுதான் உலக அதிசயத்துல, இது ஒரு அதிசயம். எப்படின்னா என்னுடைய சினிமா வந்து 2002-03 ஒரு 2000 முடிஞ்சு போச்சு சார். அப்புறம் நான் வந்து அதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்துட்டாங்க, கலக்குறாங்க எல்லாம், அனிருத் எல்லாரும் கலக்குறாங்க, அது வேற விஷயம். ஆனால் ஒரு 36 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி இப்ப
0: இருக்கிற
1: பாடுறாங்க, இப்ப ஸ்டேஜ்ல அனௌன்ஸ் பண்ணா கை தட்டுறாங்க, கூடவே பாடிட்டு வராங்க பிள்ளைகள், அதுதான் ஆச்சரியம். நான் 36 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு பண்ணேன், பிரபுதேவா நடிச்சார், மீனா பிரபுதேவா, கரு கரு கருப்பாயி அப்படின்னு ஒரு பாட்டு, கரு கரு கருப்பாயி தான் நினைக்கிறேன். அப்புறம் அது விஜய் அவர்கள் நடிச்ச லியோ படத்துல வந்துருச்சு, அனுராதா ஸ்ரீராமும் உன்னி மேனனும் பாடின பாட்டு, 1993 பாடின பாட்டு இப்ப இருக்கிற படத்துல அதை போட்டுட்டாங்க. அந்த பாட்டை போட்ட பிறகு எங்க ஸ்டேஜ்ல எல்லாம் அந்த பாட்டை கேக்குறாங்க சின்ன பசங்க எல்லாம். இது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஓ, லியோ படத்துல வந்துருச்சு. அதே மாதிரி பஞ்சு மிட்டாய் கேக்குறாங்க, இந்த பாட்டு எங்கடா வந்தது, இவங்களுக்கு எப்படி தெரியும்னு பார்த்தா அது வாழைன்னு ஒரு படத்துல வந்துருச்சு, வாழை. அப்புறம் எங்களுக்கு அந்த பாட்டு வேணும். இங்க இருந்து அவரு புக் பண்றவங்க கேட்கும் போது, சார் மலை மலை இருக்கா, கருகரு கருப்பாய் இருக்கா. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, எங்க ஸ்டேஜில் பாடுற பாட்டு எல்லாம் மரியாதைக்குரிய டைரக்டர்களும் தயாரிப்பார்களும் அவங்க படத்தில் இப்போ போட்டுறாங்க எல்லாத்தையும். அதனால அன்னைக்கு ஒருத்தர், நான் ஒரு மாலுக்கு போனேன் அங்கே சென்னையில், ஒருத்தர் ஒரு சின்ன பையனாயிட்டு வந்துடுறார். தேவா சார், டேய், அந்த கருகரு கருப்பாய் விஜய் பாடினார்ல,
0: அது இவர்,
1: அவர் தான், இவர் தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு. அந்த பையன் ஆச்சரியமா பார்க்கலாம் என்ன. இப்போ நான் வந்து அந்த பசங்க காலத்தில்
0: வாழ்ந்துட்டு
1: இருக்கேன். அது எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள்.
0: மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி சிங்கப்பூர்ல நடந்தது, சிங்கப்பூர் ஜனாதிபதி.
1: ஆமா
0: ஆமா,
1: நாதன் ஐயா அவரு. நான் இந்த பாட்டை யார் மியூசிக் பண்ணது, யார் எழுதுனதுன்னு கேட்டு எங்களை கூப்பிட்டு வரவேச்சார். அப்போ வைரமுத்து சார் அமெரிக்காவில் இருந்தார் நினைக்கிறேன், நான் மட்டும் போயிருந்தேன். பாட்டு பாடின கிருஷ்ணராஜ் சார் வந்தாங்க, ஸ்ரீகாந்த் எல்லாம் போயிருந்தோம். அப்படி ஒரு கவனிப்பு, அப்படி ஒரு கவனிப்பு. அங்கே போன உடனே இது ஒன்றும் பெருசு இல்லை, அவருக்கு அந்த பாட்டு பிடிக்கும். அது வரைக்கும் அது ஓகே, அவருக்கு பாட்டு பிடிச்சி போச்சுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். கடைசி
0: அதை விட
1: நான் என்னை அடக்கம் செய்யும் பொழுது இந்த பாட்டை போட்டு அடக்கம் செய்யணும் உயிர் எது வச்சார, அது அது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு நாட்டு ஜனாதிபதி அவர்கள் இந்த பாட்டை போட்டு என்னுடைய உடலை வந்து அடக்கம் பண்ணுங்கன்றது சாதாரண விஷயம் இல்லை. அது போலவா எனக்கு சிலது நல்ல பகவானுடைய அருளால் எல்லாமே அப்படி தான் நடக்கும். இப்போ மதுரை சித்திரை திருவிழான்று கல்லழகர் ஆற்றுல இறங்குவாங்க, மீனாட்சி கல்யாணத்துக்கு. அது 36 வருஷத்துக்கு முன்னாடி, வாராரு வாராரு அழகர் வாராரு, சப்பரம் ஏறி வாராரு, சங்கடம் தீக்க போறாரு வாராருன்னு ஒரு பாட்டு. 36 வருஷமா அந்த மதுரை, அந்த பட்டி தொட்டி எந்த இடமா இருந்தாலும், இந்த சந்து இந்த தெரு அங்க எல்லாமே அதே ஒரே பாட்டு தான். அது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒரு மதுரை கல்லழகரே, இசையமைத்த பாட்டு போட்டுட்டு அவர் வராருன்றது, அது நாம் செய்த பாக்கியம், அப்பா அம்மா செஞ்ச பாக்கியம், என் தாய் தந்தை செஞ்ச பாக்கியம் தான்.
0: உங்களுடைய இசையில வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம், சூப்பர் ஸ்டார்ஸ், அந்த மாதிரி பெரிய பெரிய உங்க பிஜிஎம் வந்து ஸ்டில்.
1: ஆமா, அது இன்னும் தானே, இப்ப நாளைக்கு கேட்க போறீங்க. நானு நாளைக்கு பாஷா படத்துக்கு மியூசிக் பண்ணீங்களே, எப்படி ரீரிக்கார்டிங்கன்னு ஒரு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். அதுதான் உங்களை எங்கேயோ தூக்கி, அதை நாங்க நாளைக்கு ரஜினி சார் படத்தை போட்டு, பாஷா படத்தை போட்டு முதல்ல மியூசிக்கே இல்லாம அந்த படத்தை போட்டு காட்டுவோம்.
0: வெரி குட்,
1: மக்களுக்கு, ஆடியன்ஸுக்கு. அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன், இப்போ நீங்க அந்த படத்துக்கு நான் மியூசிக் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதை பார்த்தீங்க, மியூசிக் இல்ல படத்துல. இப்ப பாருங்க, நாங்க எல்லாரும் சேர்ந்து எப்படி அதுக்கு மியூசிக் பண்ணமோ இப்ப பண்ணி காட்டுறோம்.
0: வெரி குட்.
1: இப்ப பாருங்க, அந்த மியூசிக் பாஷா பாஷா பாஷா, ஜனங்க அப்படியே அப்படியே அப்படியே தியேட்டர்ல நாங்க மியூசிக் பண்ணோம்ல, அது அப்படியே காட்டுவோம்.
0: வெரி குட், வெரி குட்.
1: அது போல நிறைய புது புது விஷயங்கள்லாம் இருக்கு. பாடுறது
0: என்ன,
1: மனோ வந்திருக்காங்க, அனுராதா ஸ்ரீராம், அப்புறம் நம்ம அஜய் கிருஷ்ணா, ஸ்ரீகாந்த் தேவா என் சன்னு, பிரியா ஜெர்சன், ஸ்ருதி, நம்ம என்னுடைய சபேஷ் முரளி
0: கண்டக்டிங். உங்க கானா பாடல்கள் ஸ்பெஷலா இருக்கு தானே?
1: அதான் ஸ்பெஷல்,
0: அதான் ஸ்பெஷல்.
1: அதாவது நான் கானா மட்டும் பண்ணல, எனக்கு ஒரு ஸ்பெஷல் அது.
0: இல்ல இல்ல, நீங்க எல்லா பாட்டும் பண்ணிருக்கீங்க,
1: மெலோடி பண்ணிருக்கேன், அது பண்ணிருக்கேன், இது பண்ணிருக்கேன், எல்லாம் நாளைக்கு இருக்கும். ஆனா கானா ஸ்பெஷல்,
0: கானா கிங்னு தானே உங்க
1: அது எப்படின்னா அந்த அதுக்காக நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் வராங்க. என்னையும் போன் பண்ணி கேட்டாங்க, சார் விதவிதமா இருக்கா, கவலைப்படாத இருக்கா, சலோமியா இருக்கா, ஒயிட் லகான் கோழி இருக்கா, கோழி இல்லப்பா, சேவல் கீவல் மீன் சுண்டக்கஞ்சி கருவாடு
0: எல்லாம் இருக்கு,
1: எல்லாம் இருக்கு, காணாங்கத்த மீன் இருக்கு, வாங்க நானும் அனுராதா பாடுவோம் கானா எல்லாமே. நான் என்ன சொல்றேன், ஒரு சந்தர்ப்பம் ஒரு நாலு அவர் போயிட்டு போயிட்டு
0: இசையில
1: பாடுவாங்க, எல்லாரும் பாடுவாங்க, தன்னையே மறந்து டான்ஸ் ஆடி அந்த நாலு மணி நேரம் அவங்க சந்தோஷப்படுறாங்களே, அந்த சந்தோஷத்தை கொடுக்குறோமே, இது தெய்வம் கொடுத்த வரம். அதுதான் நான் சொல்வேன், உங்களையெல்லாம் சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் கனடா வரேன். எங்க வரேன், அதாவது 8100
0: அவென்யூ,
1: அதான் ஸ்டீல்ஸ் அவென்யூ மார்க்கம், அங்க வரேன் நாளைக்கு ஒரு 6 மணிக்கெல்லாம் ஸ்டேஜுக்கு வந்துருங்க. ஏன்னா உங்களையெல்லாம் சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் அங்க வரேன்,
0: அங்க வரீங்க.
1: ஆனால் நாங்க சந்தோஷப்படணும்னா
0: நீங்க
1: உங்களை பார்க்கும் போது எங்களுக்கு ரொம்ப குஷியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஆஹா, இவ்வளோ மக்கள் நமக்காக வந்திருக்காங்களே, இன்னும் வைபு தெரிக்க விடுவோம், நல்லா வைப் பண்ணுவோம் அப்படின்னு நானே சின்ன பையனாயிடுறேன்.
0: இல்லை, நீங்க இந்த இந்த வயசு சொல்லக்கூடாது,
1: வயசு
0: இல்லை. ஆனா இவ்வளவு ஒரு ஒரு ஒரு இளமையான ஒரு ஒரு இது, அது
1: இசைக்கிங் நம்ம இளமையா தான் இருக்கிறோம் தான் நினைச்சுக்கிட்டே இருக்கணும்.
0: ஆமா,
1: முதுகெல்லாம் அப்படியே பிடிக்குது, என்ன ஆச்சு எனக்கு,
0: அப்படி இல்ல
1: வயசாயிடும், அங்க ஒரு பூஸ்ட் ஒரு ஆள் ஏன்பா நீ வயசு வயசு, நீ என்னப்பா சின்ன வயசு இல்லப்பா, நீங்க உங்க தம்பிங்களே, நீங்க தான கடைசி தம்பி, ஏன் அப்ப வயசை பத்தி அந்த மாதிரி பூஸ்ட் குடுக்கறாங்கல்ல, அது மாதிரி நம்ம நம்ம மக்களுக்கு நாளைக்கு வரவங்களுக்கு எல்லாம் ஒரு பூஸ்ட் கொடுப்போம். ஆடுங்கப்பா, நல்லா ஜாலியா
0: ஆடுங்க, எல்லாரும் வாங்க,
1: ஜாலியா இருங்க அப்படின்னு சொல்லி நல்ல, அதாவது ரிதம் 7 என்டர்டெயின்மெண்ட்டும் அல்டோனா குரூப் இணைந்து தான் இதை நடத்துகிறாங்க. நிறைய பேர் இதுக்காக எவ்வளோ பேர் நாளைக்கு ஒரு நாளுக்காக எவ்வளோ பேர் இரவும்
0: மாசமாக வந்து இதுக்காக
1: உழைச்சி உழைச்சி உழைச்சி அதை அவங்களெல்லாம் நேரடியாக பார்க்கும்போது இன்னொரு விஷயம், மக்களே என் அன்பு நெஞ்சங்களே, இன்னொரு விஷயம் சொல்கிறேன், உங்களையெல்லாம் நேரில் பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஏன்னா அதை சொல்லிடுறேன், என்னுடைய மெலடி பாட்டுக்கு தலையாட்டுறீங்க, ரசிக்கிறீங்க, அதே மாதிரி ஒரு ஒரு குத்து பாட்டுக்கு நல்லா டான்ஸ் ஆடி தெரிக்க விடுறீங்க, என்னுடைய கானா பாட்டுக்கெல்லாம் அப்படியே வைபு பண்ணுறீங்க, வேற லெவலுக்கு போயிடுறீங்க. இவ்வளோ வருஷம் என்னை இப்படியெல்லாம் காப்பாற்றி, என்னை இப்படியெல்லாம் தூக்கி விட்ட என் நெஞ்சங்களை நான் நேரில் பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்ல வேண்டாமா?
0: ரொம்ப பெரிய,
1: அதுக்கு தான் நான் வரேன், உங்களை பார்த்து நேரடியாக உங்களை நேராக பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ வருஷம், 36 வருஷமா என்னுடைய இசை பயணத்தில் நீங்களும் ஒருத்தர் தான் முக்கியமான, அதான் சொல்லுவேன், நீங்கள்லாம் கை தட்டதான் தயாரிப்பாளர்களும் டைரக்டர்களும் என் வீட்டு கதவை தட்டி கொண்டிருக்கிறார்கள், அதுதான் உண்மை. நீங்க கை தட்டணும், உங்க கைத்தட்டு தான் என் வாழ்க்கை, உங்க கைத்தட்டு தான் என் சாப்பாடு, உங்க கைத்தட்டு தான் என் மூச்சு. அதுக்காக உங்களை எல்லாம் நேரடியாக பார்த்து ஒரு நன்றி சொல்லணும்னு வந்தேன்.
0: நீர் பெருமக்களே,
1: இந்த அற்புதமான ஈஸ்ட் அப்பம் நம்ம ஐயா ராஜ்குமார் அவர்கள் இந்த அற்புதமான ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு. இதை வந்து எனக்கு இந்த ப்ரோக்ராமை புக் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் சொல்லியே ஆகணும். அதே மாதிரி இந்த இங்கே வர்றதுக்கு காரணமான விஜய் அவரும் சங்கர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் வந்து தெரிவிச்சே ஆகணும். ஏன்னா என்னுடைய குரலை இந்த மக்களுக்கு போய் கொண்டு சேர்க்குறீங்கல்ல, உங்களுக்கு கோடான கோடினா நன்மைகள், வாழ்த்துக்கள்
0: ஐயா உங்களுடைய.
1: தேங்க்ஸ், தேங்க்ஸ்,
0: ரொம்ப நன்றி. நாங்கள் தான் நன்றி சொல்கிறோம், ஏன்னா எங்களை வந்து உங்களுடைய ஆயிரக்கணக்கான பாடல்கள் மூலமாக, அந்த இறைவனுக்கு நிகரான இசை மூலமாக எங்களை தாளாட்டுகிறீர்கள், சந்தோஷப்படுத்துகிறீர்கள். நாங்கள் கொஞ்சம் சோர்ந்திருக்கிற போது எங்களை உற்சாகப்படுத்துகிறீர்கள், வாழ்க்கையோடு சேர்ந்து வர்றீங்க. சொல்ல போனால், வெளிப்படையாக சொல்ல போனால், நீங்கள் தான் எங்களுக்கு சோறு போடுறீங்க, உங்க பாட்டு
1: போனது
0: ரொம்ப நன்றி சொல்றோம்.
1: படி அளக்கிற இறைவனுக்கு நன்றி எல்லாருக்கும்.
0: ஒரு எப்படி சொல்றது, கடவுளுக்கு நிகரான நீங்க எல்லாம் வந்து இந்த கலையகத்துல கால் வைக்கிறது நான் பண்ண பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் ஐயா.
1: ஓம் சக்தி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், நல்லா இருக்கேன் சார்.
0: எல்லாரும் வந்து அவருக்கு நன்றி சொல்கிறதுக்காக வாங்க, இந்த நிகழ்ச்சியை வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆக்குங்க. அவங்கள மாதிரி எங்களுக்காக பாடுகிற, எங்களுக்காக இசைக்கிற இந்த கலைஞர்கள் நீண்ட காலம், நூறாண்டு காலம் வாழ வேண்டும் என்று சொல்லி உங்கள் அன்புக்கு நன்றி சொல்லி இந்த இடத்துல விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
2: அது சரி,
1: உங்களுக்கு ஆடி கார்
2: என்னது?
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
4: 416-900-4599. நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421 416-626-8421.
5: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
6: விட்பி ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 August 6 திகதி வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன் August 7 திகதி வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம். August 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், August 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், August 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், Unit 2B, விட்பி. கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. 416-226-9101.
7: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto. தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். August 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட், மார்க்கம் மெடோவில். தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
8: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
9: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
8: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
10: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704 8074 416-704-8074.
11: The station with the best music.
12: It's East FM.
13: I love.

சனிக்கிழமை ஆகஸ்ட் 15 தேதி ஃப்ரம் 10 PM until சண்டே ஆகஸ்ட் 16 6 PM ஈஸ்ட் பவுண்ட் டிராபிக் ஆன் எட்வர்ட் ஸ்ட்ரீட் வந்து ரெடியூஸ் ஆகி இருக்கும் ஒன் லைனுக்கு. அது வந்து குறிப்பாக யூனிவர்சிட்டி அவென்யூ டு யாங் ஸ்ட்ரீட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பவுண்ட் டிராபிக் ஆன் எட்வர்ட் ஸ்ட்ரீட் வந்து ரெடியூஸ் ஆகி இருக்கும் ஒன் லைனுக்கு. அது செஸ்னாட் ஸ்ட்ரீட் டு யூனிவர்சிட்டி அவென்யூ. சண்டே ஆகஸ்ட் 16 ஃப்ரம் 2 PM அண்டில் 6 PM யாங் ஸ்ட்ரீட் வந்து ஃபுல்லி க்ளோஸ்டாக இருக்கும் ஃப்ரம் டண்டா ஸ்ட்ரீட் வெஸ்ட் டு ஜெராட் ஸ்ட்ரீட். அதே மாதிரி ஜெராட் ஸ்ட்ரீட் வந்து ஃபுல்லி க்ளோஸ்டாக இருக்கும் ஃப்ரம் யாங் ஸ்ட்ரீட் டு பே ஸ்ட்ரீட். பே ஸ்ட்ரீட் வந்து முழுக்க மூடி இருக்கும் ஜெராட் ஸ்ட்ரீட் டு குவீன் ஸ்ட்ரீட் வெஸ்ட். அதே மாதிரி டண்டா ஸ்ட்ரீட் வெஸ்ட் வந்து முழுமையாக மூடி இருக்கும் பே ஸ்ட்ரீட் டு யூனிவர்சிட்டி அவென்யூ. இறுதியாக செஸ்னா ஸ்ட்ரீட் வந்து முழுமையாக மூடி இருக்கும் டண்டா ஸ்ட்ரீட் வெஸ்ட் டு எட்வர்ட் ஸ்ட்ரீட். ஸோ டவுன் டவுன் போகிறவங்க இதையும் கருத்தில் கொண்டு உங்கள் பயணங்களை மேற்கொள்ளுங்கள்.

0: 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: Ajax Mitsubishi-யின் biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 km gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான special gift மற்றும் summer prices காத்திருக்கின்றன. அகமத் தம்சீன், 437-860-7002.
3: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0412-04. சம் கண்டிஷன் அப்ளை.
5: DTR Transport and TSN Express ஆதரவுடன் கனடா கந்தசுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2026. வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள், இன்னும் பல. ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை, ஆகஸ்ட் 15-16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரை கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது. கார்த்திகேயன் விழா தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732, தனா 647-889-2710, கவுர் 647-233-6129.
6: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் டுபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 416-335-4653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.

0: இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொரண்டோ.
1: நேரம் 2 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொரண்டோ. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ், உடல்நிலை 30 உள்ளது. இன்று மாலை 24 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்க போவதாக இதில் குறிப்பிட்டுள்ளது. எங்களோட பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. மேலதிக விவரங்களுக்கு அல்லது விளம்பரங்களுக்கு அழைக்கலாம் 416-8241-2122. மின்னஞ்சல் மூலம் மேலதிக விவரங்களை தெரிந்து கொள்ளவும், மின்னஞ்சல் மூலம் நீங்கள் இணைந்து கொள்ளவும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. உங்களுக்காக வாட்ஸ்அப் ட்ரானோல நிறைய விஷயங்களை தந்து சொல்லிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் 2027 அண்ட் 2028 ஆண்டுக்கான ஆல் ஸ்டார் கேம்ஸ் வந்து சிக்காகோல நடக்க இருக்கு. பட் ட்ரானோ ப்ளூ ஜேஸ் 2029 இந்த MLB ஆல் ஸ்டார் கேம் வந்து ஹோஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இது நடக்கிறதுனால ட்ரானோக்கு வந்து இக்கனாமிக் வைஸாக வந்து நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. எப்படி ஒரு பெரிய கான்செர்ட் நடக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குமோ, அதே மாதிரி இந்த எக்கானமி பூஸ்டையும் இந்த 2029 நடக்க இருக்கிற ஆல் ஸ்டார் கேமில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். செலிசி ஃபர்னிச்சர்ஸின் மாபெரும் பேக் டு ஸ்கூல் சேல், ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி மேட்ரஸஸ் ஃப்ரம் $98, ப்ரீமியம் அல்ட்ரா கம்ஃபர்டபுள் mattresses from $500, Canadian made bedroom furnitures from $150, elegant pooja units from $150, sofa, bedroom set, dining set, mattress, pooja unit, kitchen cabinet and அனைத்து வகை ஃபர்னிச்சர்களையும் உங்கள் விருப்பத்திற்கேற்ப வடிவமைத்து வழங்குகிறார்கள் செலிசி ஃபர்னிச்சர். 3350 Pharmacy Avenue, Unit 3, Pharmacy and Mechanical சந்திப்பில், 416-731-7044. ஒழிக்கின்றது பாடல் தவசி திரைப்படத்திலிருந்து.

0: போனோமே, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, போனோம். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 817-5060. You are in good hands with Allstate.
2: உங்கள் அபிமான டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவெளியில் விதம் விதமான உணவுகள், வகை வகையான விற்பனை நிலையங்கள், சிறுவர்கள் குதூகலிக்க இலவச பவுன்சி கேசல், இவற்றுடன் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடல்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள், அத்துடன் விசேடமான 360 ஸ்டேஜில் வாகிசனின் எங்கடப்படிகள், அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழியில் கொண்டாட தயாராகுங்கள். டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
3: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416

0: ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் ஜே கே ஆர் சலோன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899, 6472935899.
1: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 416-795-0707.
2: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம் ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர். இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
3: ஐடியல் ட்ரீம்ஸ் என்டர்டெயின்மென்ட் அண்ட் மாஜா வழங்கும் பிரபு தேவா தி டான்ஸ் லெஜண்ட் இன் டொரண்டோ, பவர்ட் பை விஜயா ஜுவல்லரி. எங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபு தேவா கலந்து சிறப்பிக்கின்றார். டிக்கெட்டுகளை பெறலாம். விவரங்களுக்கு 905-805-7877.
4: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மாக்கம் ரோட், யூனிட் 5, மாக்கம், 905-667-7200.
5: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
6: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
5: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
6: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
2: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. July 25 முதல் August 25 வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மெட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்காப்ரோ. 4372632394 416-289-9993.
7: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schcontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
8: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.

நேரம் 2:23. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்இன் வாட்ஸ்அப் ட்ரானோ. கன்சர்வேட்டிவ் எம்பிஸ் வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அடுத்து வர இருக்கிற தேர்தலில் கன்சர்வேட்டிவ் அரசானது லிபரலை வீழ்த்துமா இல்லையா, அதுவும் குறிப்பாக மாகாணிட அரசை வீழ்த்துமா இல்லையா, அதுக்கான கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்றது தான் அவங்களுக்கான ஒரு கவலையும் குழப்பமாகவே இருக்குது. ரீசண்டாக நடந்த ஒரு கணக்கெடுப்பின் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய கனேடியர்கள் சொல்லியிருக்கிற ஒரு விடயம், ஆதரித்திருந்த ஒரு விடயம், இனி வர்ற யாராலையும் கண்டிப்பாக மாகாணிட கவர்மெண்ட்டை கவிழ்க்கவோ அவங்களுக்கு எதிராக இருந்து ஜெயிக்குவதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்றது 33% கனேடியர்கள் சொல்லியிருக்காங்க. இதையடுத்து இப்பொழுது வந்து இனி வர தேர்தல்களையும் சரி, இவருடைய லீடர்ஷிப் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் அதே மாதிரி ஒரு குழப்பமும் அவங்க மத்தியில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. எவரெஸ்ட் ஃபர்னிச்சர்ஸ் வழங்கும் டொராண்டோவின் லார்ஜஸ்ட் ஃபர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல், அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியுள்ளதால் ஹோல்சேல் விலையில் உங்கள் வீடுகளுக்கான ஃபர்னிச்சர்ஸை பெற்றுக்கொள்ளும் மாபெரும் சந்தர்ப்பம். சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கும் இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். மந்த்லி பேமெண்ட் பிளான் மற்றும் டெலிவரி சர்வீஸும் உள்ளன. 80 ஃபின்ச் டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வழங்கும் டொராண்டோவின் லார்ஜஸ்ட் ஃபர்னிச்சர் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல். 2:25.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM.
1: தமிழ் செய்திகள்.
2: அமெரிக்க டிரம்ப் நிர்வாகம் அச்சுறுத்தியுள்ள புதிய வரி விதிப்புகளில் மத்தியிலும் கனேடிய பொருளாதாரம் மீண்டெழும் நம்பிக்கையினை மத்திய நிதியமைச்சர் வெளியிட்டுள்ளார். அமெரிக்க வர்த்தக விவகாரங்களுக்கான அமைச்சர் மற்றும் தலைமை வர்த்தக பேச்சுவார்த்தையாளர் ஆகியோர் அமெரிக்க தரப்புகளுடன் தொடர்ந்து பேச்சுகளை மேற்கொண்டு வரும் நிலையில் கனேடிய மக்களுக்கான போராடும் இக்குழுவுக்கு ஆதரவளிப்பதாக அவர் கூறியுள்ளார். சமகாலத்தில் கனடாவால் கட்டுப்படுத்தக்கூடிய விடயங்களில் கவனம் செலுத்துவது அவசியம் என்றும் நிதியமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் திமுக முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியனை தோற்கடித்த சைதாப்பேட்டை மக்களுக்கு நல்ல சாவே வராதென திமுக அமைச்சு செயலாளர் எஸ் ஆர் பாரதி தெரிவித்துள்ளமை சர்ச்சையாகியுள்ளது. முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கொண்டு வந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களும் அவர்களின் உறவினர்களும் வாக்களித்ததால்தான் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றதாக அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் வாக்காளர்கள் தமது தலையில் தாமே மண்ணை வாரி கொட்டியுள்ளதாக சாடியுள்ள திமுக அமைச்சு செயலாளர் எஸ் ஆர் பாரதி, இனி தமிழ்நாடு மக்களுக்காக எதுவும் செய்ய வேண்டாம் எனவும் கட்சிக்காரர்களுக்கு மட்டுமே செய்யுமாறும் திமுகவினரிடம் தெரிவித்துள்ளார். இலங்கையில் முல்லைத்தீவு வெளிப்புணத்தில் செஞ்சோலை வளாகத்தின் மீது விமானப்படையினர் நடத்திய குண்டுவீச்சில் கொல்லப்பட்ட மாணவிகளின் நினைவாக அவ்விடத்தில் நினைவு தூபி அமைக்கப்படும் என வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். செஞ்சோலை படுகொலைகளின் 20வது ஆண்டு நினைவு நிகழ்வில் பங்கேற்ற அவர் இந்த வரலாறுகள் எதிர்கால சந்ததியினருக்கு கடத்தப்பட வேண்டும் என கூறியுள்ளார்.
3: Real estate market update வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
4: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து, நீங்க ஒரு லேண்ட்லோர்டா இருந்தா இல்ல டெனண்டா இருந்தா என்ன மாதிரி உங்களை குவாலிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு லேண்ட்லோர்ட பொறுத்த வரைக்கும் ஒரு வீடுன்றது ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க பார்த்து தான் வாங்கியிருக்காங்க, கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்காங்க. நீங்க ஒரு டெனண்டா அங்க போறீங்களனாக்கா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து நீங்க அவங்க வீட்டை உங்க வீட்டை மாதிரி பத்திரமா பாத்துப்பீங்க அப்படின்ட்டு தான். அண்ட் நீங்க அவங்க வீட்டை ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க கொடுத்த கண்டிஷனோட பெட்டரா இல்லாட்டி அட்லீஸ்ட் சேம் கண்டிஷன்ல நீங்க ரிட்டர்ன் பண்ணுவீங்கன்னு தான் பாக்குறது. நீங்க டெனண்டா இருந்தீங்களாக்கா நீங்க லேண்ட்லோர்டுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர், அதுல யாராவது கம்பெனி போன் நம்பர் அண்ட் நேம் இருக்கணும் உங்க எம்ப்ளாய்மெண்ட்டை வெரிஃபை பண்றதுக்காக, லாஸ்ட் 2-3 பே ஸ்டப்ஸ், உங்க ஃபுல் கிரெடிட் ரிப்போர்ட், ஏதாவது ரீசனுக்காக உங்க கிரெடிட்டை நீங்க ஸ்பாயில் பண்ணீங்க ஜாப் லாஸ்னால இல்ல மேரேஜ் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசனுக்காக உங்க கிரெடிட் ஸ்பாயில் பண்ணி எடுத்தனாக்கா நீங்க அதை லேண்ட்லார்டுக்கு கிளியரா சொல்லலாம், உண்மையா சொல்லலாம். அண்ட் அதை ஒர்க் அவுட் பண்றதுக்கு வேற வேற விதம் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மந்த் ரெண்ட் தவிர நீங்க இன்னும் கூட மந்த்ஸ் ரெண்ட் கொடுத்து நீங்க ஒரு வீடை எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு வழிகள் இருக்கு. நீங்க அப்படி உண்மையா சொன்னீங்களா ரீசன்ஸ் அண்ட் ரெண்டல் அப்ளிகேஷன், அதுல ஒரு 2-3 நல்ல ரெஃபரன்சஸ் உங்களை பத்தி கால் பண்ணி அவங்க வெரிஃபை பண்றதுக்காக ரெஃபரன்சஸ் தேவை. நீங்க வந்து இதுல இருந்து ஏதாவது ஒன்று மிஸ்ஸிங்னாக்கா நீங்க ஒரு கேரண்டர் இல்ல கோசைனரை கூட்டிட்டு வந்துட்டு ஒரு வீடை ரெண்டலுக்காக பார்க்கலாம். நீங்க குவாலிஃபை பண்ணணும் டெனண்டா இல்லாட்டி லேண்ட்லார்டானாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம். என் நம்பர் 416-888-9492. தேங்க்யூ.
3: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.

0: நாலு விஷயம்
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
0: 416-508-9552
2: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandeshwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidiyal. Ingu mattume Dr. Pavithra Nandeshwarar serviye valangugirar. 416-299-1020.
3: ஹை ஃபைவ் பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபைவ் பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபைவ் பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
4: Rhythm 7 Entertainment, Altona Group, Valangum. Tennisai Tendril Deva, the Ghana King, live in Toronto.
5: Meenachi, Meenachi.
4: Tennisai Tendril Deva Vudan, Srikanth Deva, Manu, Anuradha Sriram, Vel Murugan, Priya Jerson, Ajay Krishna, Shruti Shekhar. August 15th, Thigadhi, Sunny Kilamai Malai, 5 Manikki, 8100 Steel Avenue East, Markham Meadowville. Tennisai Tendril Deva, the Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
6: ஸ்காமரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4000, 416-446-4000.
0: என்றும் இசையுடன்
7: உங்களுடன் 102.7.

டிசி திரைப்படத்திலிருந்து எடுத்தது பாடல் அனிருத். இசையில் இந்த நேரத்தில் செப்டம்பர் மாதம் நெருங்கி வருதுன்றதுனால ஃபால் சீசனுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்ருக்கோம். சம்மர் வந்ததும் தெரியாதோ போனதும் தெரியாதோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு செப்டம்பர் முதலாம் தேதியிலேருந்து நாலாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கூலான டெம்பரேச்சரை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். 5-8 மறுபடியும் வார்ம் டெம்பரேச்சர் வரப்போகுது. 17-23 வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த வெதர் வந்து பரம்பி கிடக்க போகுது. சனி ஸ்கையாக இருக்கலாம், டெம்பரேச்சர் கூலாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெய்னி சீசன் அண்ட் சில்லி கண்டிஷன் வந்து செப்டம்பர் 24th to 30th போக போகுது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 15 degrees Celsius 1 degree Celsius வரைக்கும் நீங்கள் நெக்ஸ்ட் மந்தில் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த மழையை வந்து 115 millimeter வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஹையர் லெவல் ஆஃப் பெஸ்பிடேஷனும் நீங்கள் எதிர்பார்க்க மாதிரி இருக்கும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ செப்டம்பர் இன்னும் கொஞ்சம் மாதத்தில் வரப்போகுது, கொஞ்சம் நாட்களில் வரப்போகுது. அந்த தகவலோடு நானும் விடைபெற்று செல்லும் நேரமும் வந்தாச்சு. இன்றைய நிகழ்ச்சியை எல்லாரும் என்ஜாய் பண்ணிப்பீங்க நம்புற. மீண்டும் மற்றொரு பொழுதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெறுவது ருஷிதா. தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு கலைகத்தில் லாவண்யா. நன்றி, வணக்கம், நேர்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்,
2: 416-461-6401.
3: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷி ஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 647-325-0498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
1: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத்தர். Anthony T. Punraja, Commerce Ventures, 416-457-0651.
5: Kairali, Taste of Kerala வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக Monday to Friday காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை Buffet with Unlimited தோசை, 20-க்கும் மேற்பட்ட வகைகள், $16.99 மட்டுமே. For kids, $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி, டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்கார்ப்ரோ, 416-288-0994, கைரளி taste.com.
6: DTR Transport and TSN Express ஆதரவுடன் கனடா கந்தசுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2026. வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள், இன்னும் பல. ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை, ஆகஸ்ட் 15, 16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரை கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது கார்த்திகேயன் விழா. தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732, தனா 647-88 9 2710, Gaur 647-233-6129.

0: இளம் உலகம் வானம் வரலாறு காடு கடல் இசை திரை
1: சபா இப்பவே கண்ண கட்டது
2: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா
0: சுவையான பாடல்களும் சுவாரஸ்யமான தகவல்களும் கலந்து வரும் காற்றலை புழுதாய்
3: ஹலோ யாருங்க
4: ஹலோ
5: ஹலோ
3: நாங்க எப்பம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா
0: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் இன் திசையெங்கும் கிழக்கு
6: நன்றி ரோஷிதா நேரம் 3:01 நேர்கள் இப்பொழுது முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் இன் காற்றலையில் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம் வெளியில் 27 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது 31 டிகிரி செல்சியஸ் நாளைய தினம் சனிக்கிழமை 24 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது 29 டிகிரி செல்சியஸாக இருக்கும் இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 1 சதத்தினால் குறைவடைய இருக்கின்றது தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு லாவண்யா இனிமையான வணக்கம் நேர்களே

0: வானலையில் தமிழ் வாசம் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty-உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேஷமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift madam summer prices காத்திருக்கின்றன. Ahmed Tamzin 437-860-7002.
2: Subhra Mortgage Financial Solutions. Residential, commercial ekana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit nei. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் loan processing nei உடனுக்குடன் email ஊடாக update செய்யப்படும். Subhra Mortgage Financial Solution. Nason 1585 Markham Road, Unit 406. 416-90
3: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா July 31 வெள்ளி முதல் August 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. July 31 வெள்ளி கொடியேற்றம், August 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, August 11 செவ்வாய் மாலை மஞ்சள் திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, August 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், August 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் வைரவர் மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். 4

0: சலூன்ஸ், அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். The Chop Shop Barbers, 2901 Markham Road, Markham and Macnicol, Markham Convention Centre Plaza, 416-335-6444, 416-335-6444.
1: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
2: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் FM 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: அமெரிக்க டிரம்ப் நிர்வாகம் அச்சுறுத்தியுள்ள புதிய வரி விதிப்புகளின் மத்தியிலும் கெனடிய பொருளாதாரம் மீண்டெழும் நம்பிக்கையினை மத்திய நிதியமைச்சர் வெளியிட்டுள்ளார். அமெரிக்க வர்த்தக விவகாரங்களுக்கான அமைச்சர் மற்றும் தலைமை வர்த்தக பேச்சுவார்த்தையாளர் ஆகியோர் அமெரிக்க தரப்புகளுடன் தொடர்ந்து பேச்சுக்களை மேற்கொண்டு வரும் நிலையில் கெனடிய மக்களுக்காக போராடும் இக்குழுவுக்கு ஆதரவளிப்பதாக அவர் கூறியுள்ளார். சமகாலத்தில் கனடாவால் கட்டுப்படுத்தக்கூடிய விடயங்களில் கவனம் செலுத்துவது அவசியம் என்றும் நிதியமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் திமுக முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியனை தோற்கடித்த சைதாப்பேட்டை மக்களுக்கு நல்ல சாவே வராதென திமுக அமைப்புச் செயலாளர் எஸ் ஆர் பாரதி தெரிவித்துள்ளமை சர்ச்சையாகியுள்ளது. முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கொண்டு வந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களும் அவர்களின் உறவினர்களும் வாக்களித்ததால்தான் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றதாக அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் வாக்காளர்கள் தமது தலையில் தாமே மண்ணை வாரி கொட்டியுள்ளதாக சாடியுள்ள திமுக அமைப்புச் செயலாளர் எஸ் ஆர் பாரதி, இனி தமிழ்நாடு மக்களுக்காக எதுவும் செய்ய வேண்டாம் எனவும் கட்சிக்காரர்களுக்கு மட்டுமே செய்யுமாறும் திமுகவினரிடம் தெரிவித்துள்ளார். இலங்கையில் முல்லைத்தீவு வள்ளிபுனத்தில் செஞ்சோலை வளாகத்தின் மீது விமானப்படையினர் நடத்திய குண்டுவீச்சில் கொல்லப்பட்ட மாணவிகளின் நினைவாக அவ்விடத்தில் நினைவு தூவி அமைக்கப்படும் என வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். செஞ்சோலை படுகொலைகளின் 20வது ஆண்டு நினைவு நிகழ்வில் பங்கேற்ற அவர் இந்த வரலாறுகள் எதிர்கால சந்ததியினருக்கு கடத்தப்பட வேண்டும் என கூறியுள்ளார்.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் log on to eastfm.ca.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.
1: மௌலிசன் பிரேமதாசனின் வீனிக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு. அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவர் சண்முகநாதன், லட்சுமி சுவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவலி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472-9-3589-9 6472-9-3589.
3: Ajax Nissan and Infinity Savings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித்து ட்ரிம் 2026 Nissan Kicks 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
4: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
5: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்து ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் 416-731-7044.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
7: The station with the
8: best
7: music.
8: It's East FM. It's East FM.
9: Feel the power. Feel the bass. 102.7 FM.

0: மூக்கு மொழகா மூக்குத்தி கடுகா கணிந்த காய்த்தாட்டம் நீதானா.
1: 3:48 கேட்டுக்கொண்டிருப்பது இஸ்டெஃபமின் திசை எங்கும் கிழக்கு.

0: மூன்று மணி 53 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசை எங்கும் கிழக்கு நிகழ்ச்சியில் தொடர்வது டேஸ்ட் ஆஃப் தமிழ் பற்றிய தகவல்கள்.
1: மிக பிரம்மாண்டமான முறையில் இந்த ஆண்டு இடம்பெற இருக்குது. இன்றிலிருந்து ஆரம்பித்து இன்று நாளை நாளை மறுதின 3 நாட்கள் உங்களுக்கான நிகழ்வை தர காத்திருக்கார்கள். இந்த பொழுதில் மேடை அமைப்பாக கூட வேண்டும், அதாவது 360, அதாவது மிக பிரம்மாண்டமான ஒரு மேடை அமைக்கப்பட்டு இந்த மேடையிலே பல நிகழ்ச்சிகள் வழங்க காத்திருக்கிறது டேஸ்ட் ஆஃப் தமிழ் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வளர்ந்து போலவே மோனிங் பஞ்சாயத்து நீங்க வருகின்ற பொழுது ஏராளம் வர்த்தக சாவடிகள், அதன் தாழி உணவு சாவடிகள் என்று சொல்லி அனைத்தோடும் ஒரு கோடை கால பொழுதை நீங்கள் கொண்டாடி மகள உங்களுக்காக 3 நாட்கள் காத்திருக்கிறது என்பதை நாம் மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ளலாம். இன்றிலிருந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இந்த நிகழ்வு இடம்பெறப் போகிறது.
2: 3 நாட்களும் முற்று முழுதாக இலவசமான நிகழ்வு, அனுமதி மற்றும் வாகன தரிப்பிடங்களும் இலவசமாக இருக்க போகிறது. நீங்க இலகுவாக பேருந்து கொள்ள கூட வந்து இறங்கிய இந்த நிகழ்ச்சியில் கண்டுகளிக்க முடியும். இன்று தொடக்கம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இடம்பெறப் போகிறது. 8வது ஆண்டாக இந்த நிகழ்வு இடம்பெறப் போகிறது. டேஸ்ட் ஆஃப் தமிழ் குறிப்பாக வந்து சத்யபிரகாஷ் தெரிந்திய பாடகர்கள் சத்யபிரகாஷ் பிரிய அவர்களோடு எங்களுடைய தாயகத்து எங்கடப்படிகள் வாகி சென்றுள்ளவினரும் இதில் பெர்ஃபார்ம் பண்ண இருக்கின்றார்கள். ஏராளமான வளமை போன்ற வர்த்தக சாவடிகள் உணவு சாவடிகள் நிறைந்திருக்கின்றன. அதே வழியில் சிறுவர்களுக்கான பவுன்சர் காசிலும் கூட நீங்கள் இலவசமாக சிறுவர்கள் இல்லையின்றி மகிழ்ச்சியாக நீங்கள் இதை கண்டுகளித்துக் கொள்ள முடியும், பெர்ஃபார்ம் பண்ணிக்கொள்ள முடியும். அதே போன்று ஒரு நுழைவாயிலும் பிரம்மாண்டமாக வித்தியாசமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்டேஜை சொல்ல போனால் முன்னப்போதும் கண்டிராத வகையிலே ஒரு 360 ஸ்டேஜில் வாகிசன் குரூப் நாளை பெர்ஃபார்ம் பண்ண இருக்கின்றார்கள் என்பதும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி.
1: ஆகவே டேஸ்ட் ஆஃப் தமிழ் 8வது ஆண்டில் மிக பிரம்மாண்டமான முறையில இங்கே தயாராகி கொண்டிருக்கிறது. நீங்க வருகின்ற போது நாங்கள் சொன்னபடி இந்த ஆண்டு மேடு என்பது ஒரு வித்தியாசமான முறையிலே 360 அமைக்கப்பட்டிருக்கிறது. அனைவருமே மிக இலகுவாக நீங்கள் நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கக்கூடிய வகையிலே முதல் முறையாக இந்த மேடு இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். ஆகவே இந்த நிகழ்ச்சிகளை மிக இலகுவாக நீங்கள் ஆர்வத்தோடும் மகிழ்ச்சியோடும் கண்டு மகிழக்கூடிய வகையிலே அனைத்தும் வசதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றும் நாங்கள் சொன்னது போலவே வாகிசன் குழுவினர் கூட எங்கடப்படியில் நிகழ்ச்சிகளை வழங்க காத்திருக்கின்றார்கள். நீங்கள் வருகின்ற பொழுது அனைத்து நிகழ்ச்சியுமே முற்று முழுதாக இலவசமாக கண்டுகளிக்கக்கூடிய வாய்ப்பை டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026 வழங்குகிறது என்பதை சொல்லிக்கொண்டு அடுத்த தகவலோடு சந்திக்கின்றோம்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: ரிதம் 7 என்டர்டெயின்மென்ட் அல்டோனா குரூப் வழங்கும் தேனிசை தென்றல் தேவா தி கானா கிங் லைவ் இன் டொரண்டோ
3: மீனாட்சி மீனாட்சி
2: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா மனு அனுராதா ஸ்ரீராம் வேல்முருகன் பிரியா ஜெர்சன் அஜய் கிருஷ்ணா ஸ்ருதி சேகர் ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா தி கானா கிங் லைவ் இன் டொரண்டோ டிக்கெட்டுகள் $50 முதல் டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள் ஹாட்லைன் 6476005297
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்
5: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 கெட் அப்ரூவல் வித் இன் 24 hours ஃபண்டட் வித் இன் 72 hours
4: மோர்கேஜ் ரீஃபைனான்சிங் ரினியூவல் கிரெடிட் இம்ப்ரூவ்மெண்ட் லோன் என அனைத்திற்கும் ஓர் பெயர்
5: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் 416-298-2777 மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca
6: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate. Ithuden food handler certificate. Smart Surf Matum PTC license. Ivatuden City Matum alcohol approval. Ivai Matumalla. Canadian citizenship and PR per valikattudal. Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions. 647-522-1775. 647-522-1775. KM Business .ca
7: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
8: அது சரி
7: உங்களுக்கு ஆடி கார்
8: என்னது
7: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு
9: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள் $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின் கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
10: 416-900-4599
11: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன் அழையுங்கள் 416-473-8472 ஸ்பீடிங் ரெட் லைட் கேர்லெஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா பயப்பட வேண்டாம் உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன் வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ் 416-473-8472 வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்
12: புதிய டிசைன் ஆடைகள்
13: ஃபேஷன் ஜுவல்லரிஸ் விதவிதமான தெரிவுகளில்
12: அகரம் சில்க் மார்னிங் சைட் அண்ட் 401
13: வால்மார்ட் பிளாசாவில் 787 மில்டன் அவென்யூ யூனிட் சி ஸ்காபரோ
12: அகரம் பட்டுக்களின் சிகரம்

0: இளம் உலகம் வானம் வரலாறு காடு கடல் இசை திரை
1: சபா இப்பவே கண்ண கட்டுது
2: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா
0: சுவையான பாடல்களும் சுவாரஸ்யமான தகவல்களும் கலந்து வரும் காற்றலை புழுதாய்
3: ஹலோ யாருங்க
4: ஹலோ
5: ஹலோ
3: நாங்க எப்பம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா
0: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு திசையெங்கும் கிழக்கு
6: நேரம் 4:04. வெளியில் 26 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது 30 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் சனிக்கிழமை 24 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது 29 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 1 சதத்தினால் குறைவடைய இருக்கின்றது.

0: 102.7 கேட்டாலே
1: உங்கள் அபிமான டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவழியில் விதம் விதமான உணவுகள், வகை வகையான விற்பனை நிலையங்கள், சிறுவர்கள் குதூகலிக்க இலவச பவுன்சி கேசல், இவற்றுடன் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடல்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள், அத்துடன் விசேடமான 360 ஸ்டேஜில் வாகிசனின் எங்கடப்படிகள், அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவழியில் கொண்டாட தயாராகுங்கள். டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
2: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1,000 trade-in bonus பெறுங்கள்.

0: 860-7002.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
4: உங்கள் அனைத்து விதமான மோர்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோர்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோர்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோர்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோர்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
1: கனடா ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் வருடாந்த உற்சவம் 2026 August 13 வியாழக்கிழமை கொடியேற்ற தொடர்ந்து ஆரம்பமாகி August 21 வெள்ளி பூங்காவனம், August 25 செவ்வாய் சப்பரம், August 26 புதன் தேர், August 27 வியாழன் தீர்த்தம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். அன்னதான கந்தன் ஆலயத்தில் தினமும் அன்னதானம் வழங்கப்படும். 4167318453.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 Cash Point.
7: Your favorite music on your favorite station. 102.7 East

0: 4:22 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசை எங்கும் கிழக்கு. நிகழ்ச்சியில் தொடர்வது டேஸ்ட் ஆஃப் தமிழ் பற்றிய தகவல்கள்.
1: மாலிபேர் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற மூட்டவழியிலே டேஸ்ட் ஆஃப் தமிழ் 8வது ஆண்டில் இந்த ஆண்டு மிக பிரமாண்டமான முறையில் இங்கே தயாராகிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் சொன்னது போலவே இந்த ஆண்டு மேடை என்பது ஒரு 360 அமைக்கப்பட்டிருக்கிறது. அனைவருமே இலவாக நிகழ்ச்சிகளை கண்டு கழிக்க கூடிய வகையிலே இந்த வேறு மேடு வந்து இங்கே பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. டேஸ்ட் ஆஃப் தமிழ் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதையும் தாண்டி இங்கே நாங்கள் சொன்னது போலவே ஏராளமான வர்த்தக சாவடிகள், உணவு சாவடிகள் தயாராகி கொண்டிருக்கின்றன. இந்த கோடை காலத்தை குதூகலமாக கொண்டாட நீங்கள் நேரடியாக வரலாம். இன்று நாளை நாளை மறுதின 3 உங்களுக்காக வழங்க காத்திருக்கிறது டேஸ்ட் ஆஃப் தமிழ். அதேபோல தாயத்திலிருந்து வருகிற எங்களோட பொடியில் பாகிஸ்தனுடைய பல பாடல்கள் கூட இன்றைய நாள் இந்த வாரங்களில் கூட நீங்கள் பண்டுகளிக்கக்கூடிய வாய்ப்பை டேஸ்ட் ஆஃப் தமிழ் தருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.
2: அதே போன்று சிறுவர்களுக்கான பவுன்சி காசிலும் இலவசமாக குழந்தைகள் விளையாடக்கூடியதாக தயாராகி இருக்கின்றன. ஏராளமான உணவுச் சாவடிகளும் ஏற்கனவே தயாராகிவிட்டன. வணிக நிறுவனங்களும் தயாராக இருக்கின்றன. ஆகவே நீங்களும் வரலாம். மாலை வழியிலே வந்து ஏராளமான இசை நிகழ்ச்சிகள் இடம்பெற காத்திருக்கின்றன. குறிப்பாக தென்னிந்திய பாடகர்கள் சத்யபிரகாஷ், பிரியங்கா பங்கு பெற்றுகின்ற நிகழ்வுகள். அதே போன்று எங்கடப்படிகள் வாகிசன் குழுவினர், அதுவும் நாங்கள் சொன்ன மாதிரி இந்த எப்போதும் இல்லாதவாறு ஒரு புதுவிதமாக 360 ஸ்டேஜில் இவர்கள் பெர்ஃபார்ம் பண்ண இருக்கின்றார்கள் என்பது முக்கியமான ஒரு விடயம். அனுமதி பார்க்கிங் போன்றவையும் இலவசம் என்பதும் ஒரு முக்கிய விடயமாக இருக்கின்றது. இந்த 3 இன்று தொடக்கம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நீங்கள் இந்த கோடை காலத்தை குதூகலமாக குடும்பத்தோடு கொண்டாடுவதற்கு டேஸ்ட் ஆஃப் தமிழ் பிரம்மாண்டமாக தயாராகின்றது.
1: இந்த ஆண்டில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் 8வது ஆண்டில் காலடி பதிக்கிறது. ஒரு வித்தியாசமான முறையில் இந்த ஆண்டு நிகழ்ச்சிகளை வழங்க காத்திருக்காங்க. நாங்கள் சொன்னது போலவே பிரம்மாண்டமான ஒரு மேடை இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன. அனைவருமே மிக இலகுவாக நீங்கள் நிகழ்ச்சிகளை நேரடியாக கண்டுகளிக்கக்கூடிய வகையில் இந்த மேடை அரங்கம் இங்கே செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே நீங்கள் பெறுகின்ற பொழுது உங்களுடைய இந்த பொழுதை நீங்கள் இந்த வார இறுதி நாட்களை மிக சந்தோஷமாக கொண்டாடி மகளே டேஸ்ட் ஆஃப் தமிழ் உங்களை வரவேற்கின்றது. மார்னிங் சைடன் பிஞ்ச் சந்திப்பில் முட்டவழி காபுல முட்டவழி அரங்கத்திலே நாங்கள் சொன்னது போலவே பல கலைஞர்கள் வழங்குகின்ற பல நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கும். அதே போல ஏராளமான வர்த்தக சாவடிகள், உணவு சாவடிகளோடு டேஸ்ட் ஆஃப் தமிழ் உங்களுக்காக காத்திருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு அடுத்த தவறோடு சந்திக்கின்றோம்.
0: 4:24 எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர் ஹவுஸ் கிளியரன்ஸில் அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியுள்ளதால் ஹோல்சேலில் விலையில் உங்கள் வீடுகளுக்கான பர்னிச்சரை பெற்றுக்கொள்ளும் மாபெரும் சந்தர்ப்பம் இது. சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள் ஸ்டேர்ஸ், அலமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே கிடைக்கும் இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். மந்த்லி பேமெண்ட் மற்றும் டெலிவரி சேவைகளும் உள்ளன. 80 Finchdene Square, Finch & Finchdene சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர் ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல்.

0: ஒன்டாரியோவில் காட்டுத்தீக்களால் உருவாகிய புகைப்பரவல் காரணமாக கனடாவையும் அமெரிக்காவையும் சேர்ந்த கிட்டத்தட்ட 19 மில்லியன் மக்கள் கடந்த மாத நடுப்பகுதியில் அதியுச்ச மோசமான காற்றினை சுவாசிக்க நேர்ந்ததாக சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதாரத்துக்கான ஐக்கிய நாடுகள் பல்கலைக்கழக நிறுவனத்தின் அறிக்கை தெரிவித்துள்ளது. மேலும் 31.6 மில்லியன் மக்கள் தரம் குறைந்த காற்றினை சுவாசிக்கும் நிலை ஏற்பட்டதாகவும் அது மதிப்பிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சாரத்தில் உயிரிழந்த 41 பேரின் குடும்ப அங்கத்தவர்களுக்கு முதலமைச்சர் விஜயால் அரசு வேலைகள் வழங்கப்பட்டதை ரத்து செய்த உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. கரூர் சம்பவத்தில் பலியானோரின் குடும்பங்களுக்கு அரசு பணி வழங்குவதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தொடரப்பட்ட வழக்கிலேயே இந்த பணி நியமன ஆணையை ரத்து செய்ய தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்குவதில் வழக்கு தொடுத்தவர்களுக்கு என்ன பிரச்சினை என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு வேலை வழங்கக்கூடாது என கூறுவதற்கு நீங்கள் யார் எனவும், தமிழ்நாடு அரசின் கொள்கை முடிவுகளில் எப்படி நீதிமன்றம் தலையிட முடியும் என்றும் உயர்நீதிமன்றத்திடமும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வினவியுள்ளனர். இலங்கையில் தமிழினத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகள் அனைத்துக்கும் சான்றாக செம்மணி மனித புதைகுழிகள் உள்ளதாக ஜனநாயக போராளிகள் கட்சி தெரிவித்துள்ளது. இந்த படுகொலைகளுக்கு நீதி கூறியும் ஐக்கிய நாடுகள் சபை இறுக்கமான தீர்மானங்களை கொண்டுவர வலியுறுத்தியும் தாயக செயலணியின் ஏற்பாட்டில் செம்மணியில் ஆரம்பித்துள்ள தொடர் போராட்டத்துக்கு அது ஆதரவையும் வெளியிட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: நல்ல பாட்டு நாலு விஷயம்
3: FM 102.7 ஈஸ்ட் FM.ca.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM. எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன், கிளீன் பண்றேன், நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
1: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
0: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
1: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
0: 416-788-2426.
2: பாட்டுக்கு
3: நாரதன்,
2: வீணைக்கு
3: வாணி,
2: அழகுக்கு
3: முருகன்,
2: சொல்லுக்கு
3: அகத்தியன்,
2: வில்லுக்கு
3: வினோத்குமார்.
2: எனது வினோத்குமாரா?
3: ஆம், வில்ஸ், அதாவது உயிரெழுத வேண்டுமா? சட்டத்தரணி வினோத்குமாரை அணுகுங்கள். லா ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார், ஸ்பிளெண்டிட் சைனா மால், கேனடி மெட்ரோ, ஸ்டீல் சந்திப்பில். அழையுங்கள். 6477665189.
4: விட்பி ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 ஆகஸ்ட் 6 வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன், ஆகஸ்ட் 7 வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம், ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், ஆகஸ்ட் 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம், 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2B, விட்பி. கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. 416-226-9101.
5: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
6: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
7: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
6: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
8: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building இன் உள்ளே, 416-291-3232.
9: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
10: Ideal Dreams Entertainment and Maja Varangam Prabhu Deva, the dance legend in Toronto, powered by Vijaya Jewelry. உங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபு தேவா கலந்து சிறப்பிக்கின்றார். ஆகஸ்ட் 22 மாலை 5:30 கிரேட் கனடியன் கேசினோ ரிசோர்ட் டொரண்டோவில் டிக்கெட்டுகள் $60 தொடக்கம். VIP டிக்கெட்டுகளும் உண்டு. டிக்கெட்டுகளுக்கு ticketmaster.ca விஜயா ஜுவல்லரியில் டிக்கெட்டுகளை பெறலாம். விவரங்களுக்கு 905-805-7877.
11: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM.

0: 4:48 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசை எங்கும் கிழக்கு. நிகழ்ச்சியில் தொடர்வது டேஸ்ட் ஆஃப் தமிழ் வழங்குகின்ற தகவல்கள்.
1: மோனிகா அண்ட் ஃபிஞ்ச் அந்திப்பிலே முட்டவழி அரங்கத்தில் முட்டவழி அரங்கத்தில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் 8வது ஆண்டில் இன்று இந்த வாரம் மிக பிரம்மாண்டமாக இடம்பெறுகிறது. இப்பொழுது மேடை அரங்கம் என்பது இந்த எங்குமே இதுவரை காணாத ஒரு மேடை அரங்கத்தை தந்திருக்கார்கள். 360 வடிவிலே நீங்கள் நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கக்கூடிய வகையில் இந்த மேடை அரங்கம் ஒரு பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான கலைஞர், குறிப்பாக சத்யபிரகாஷ், பிரியங்கா உட்பட பல தென்னிந்திய கலைஞர்களோடு எங்கள் ஊர் கலைஞர்கள் இணைந்து வழங்குகின்ற பல பாட இசை நிகழ்ச்சி காத்திருக்கிறது. அதை தாண்டி எங்கட பொடியில் வாகிசன் குழுவினர் வழங்குகின்ற நிகழ்ச்சி கூட காத்திருக்கிறது. ஆகவே இந்த வார இறுதி நாட்களை ஒரு சந்தோஷமாக நீங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாட வரலாம். டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026 8வது ஆண்டில் நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. அதுபோல ஏராளமான வர்த்தக சாவடிகள், உணவு சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் கூட நீங்க வருகின்ற பொழுதும் ஏராளமான உணவுகளையும் ஏராளமான வர்த்தக ஆடைகளையும் வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு தருகிறார்கள் என்பதை குறிப்பிடத்தக்கது. ஒரு நல்ல ஒரு இதமான ஒரு காலநிலையிலே நீங்கள் இந்த வார இறுதி நாட்களை கோடை காலத்தில் கொண்டாட டேஸ்ட் ஆஃப் தமிழ் என்பதை நாங்கள் முன்னிலைப்படுத்துகின்றோம்.
2: இந்த கோடை காலத்தை நாங்கள் வழியனுப்பி வைப்பதற்கு இன்னும் ஒரு சில வாரங்கள் தான் இருக்கு இந்த விடுமுறையை. ஆகவே இந்த காலகட்டத்திலேயே வந்து நாங்களும் ஒரு சிறப்பாக குடும்பத்தோடு ஒரு இலவச நிகழ்வில் கொண்டாடி மகிழ்வதற்கு டேஸ்ட் ஆஃப் தமிழ் பேருக்கேற்ற வகையிலே வந்து ஏராளமான டேஸ்டியான உணவுகளை உங்களுக்கு தரக்கூடிய பூத்ஸ் எல்லாம் இங்கே இருக்கின்றன. ஆடை ஆபரணங்களை சிறந்த விலைகளில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாறு, அதே வழியில் சிறுவர்களுக்கு இந்த ஆண்டும் கூட இலவசமாக அவர்கள் இல்லையின்றி ஒரு மகிழ்ச்சியோடு விளையாடக்கூடிய வாறு பவுன்ஸ் காசில் இருக்கின்றது. இப்படி ஏராளமான விடயங்களோடு டேஸ்ட் ஆஃப் தமிழ் இன்று களைகட்டி இருக்கின்றது. 3 நாட்கள் இன்று தொடக்கம். சனி ஞாயிறு இந்த வார இறுதியை வந்து நீங்கள் சிறப்பாக கொண்டாடுவதற்காக தங்களுடைய 8வது ஆண்டு கொண்டாட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். மாலை வழிகளில் கலை நிகழ்ச்சி இசை நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்க இருக்கின்றன. குறிப்பாக வந்து தென்னிந்திய பாடகர்கள் சத்யபிரகாஷ், பிரியங்காவோடு எங்களுடைய கலைஞர்களும், அதாவது உள்நாட்டு கலைஞர்கள், அதே போன்று தாயகத்து வாகீசன் குழுவினர் எங்கட படிகள் கலந்து கொள்கின்ற நிகழ்வு. அது மாத்திரமல்ல, எப்போதும் கண்டிராத வகையிலே ஒரு 360 ஸ்டேஜ் அமைப்பிலே வாகீசன் குழுவினர் வந்து பெர்ஃபார்ம் பண்ண இருக்கின்றார்கள் என்பது முக்கியமான விடயம்.
1: முற்றவழி அரங்கத்திலே டேஸ்ட் ஆஃப் தமிழ் 8வது ஆண்டில் மிக பிரம்மாண்டமாக இங்கே ஏற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றிலிருந்து மாலை விளைந்து நிகழ்ச்சிகள் ஆரம்பித்து தொடர்ந்தும் சனியார் 2 நாட்களும் உங்களுக்கான பல நிகழ்ச்சிகளை தர காத்திருக்கின்றார்கள். நாங்கள் சொன்னது போலவே இந்த ஆண்டு என்பது ஒரு பிரம்மாண்டமான மேடை இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன. அனைவருமே எந்த பக்கத்திலிருந்து நீங்கள் நிகழ்ச்சிகளை மிக தெளிவாக அருகில் இருந்து பார்ப்பது போல் அந்த மேடை அரங்கம் இங்கே செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே நீங்கள் நேரடியாக வருகின்ற பொழுது நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கலாம் என்பதை சொல்லிக்கொண்டு அடுத்த தகவலோடு சந்திக்கின்றோம்.
0: 4:51 செலசி பர்னிச்சரின் மாபெரும் பேக் டு ஸ்கூல் சேல். ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி மேட்ரஸஸ் ஃப்ரம் $98, பிரீமியம் அல்ட்ரா கம்ஃபர்டபுள் மேட்ரஸஸ் ஃப்ரம் $500, கனேடியன் மேட் பெட்ரூம் ஃபர்னிச்சர்ஸ் ஃப்ரம் $150, எலிகன் பூஜா யூனிட்ஸ் ஃப்ரம் $150, சோஃபா, பெட்ரூம் செட், டைனிங் செட், மேட்ரஸஸ், பூஜா யூனிட், கிச்சன் கேபினட் என அனைத்து வகை ஃபர்னிச்சர்களையும் உங்கள் விருப்பத்திற்கேற்ப வடிவமைத்து வழங்குகின்றார்கள். செலசி ஃபர்னிச்சர், 3350 ஃபார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஃபார்மசி அண்ட் மெக்னிக்கல் அமைந்திருக்கின்றார்கள். 4167317044.

0: அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய ஈஸ்ட் எஃப்எம்மின் திசை எங்கும் கிழக்கு மீண்டும் திங்கட்கிழமை மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை தகவல்களை கேட்டு மகிழலாம்.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472-93-5899, 6472-93-5899.
0: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அதுடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ஷான் சர்வானந்தன் 416-720-1184.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office 416-666-7770.
5: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto.
6: மீனாட்சி மீனாட்சி
5: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா த கானா கிங் லைவ் இன் டொரண்டோ. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
7: அரசாங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22-கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA Square Mall, Unit 105, 416-834-226. 6

0: நேரம் 5:05 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள். 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-4-4-0-4-0 வெளியில் 27 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது, 32 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் சனிக்கிழமை 24 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது, 29 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 1 சதத்தினால் குறைவடைய இருக்கின்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு லாவண்யா, இனிமையான வணக்கம் நேர்களே. காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் முதலாவது நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் இமானுவல், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சோமா இருக்கேன். நீங்கள்?
0: நாங்களே நல்ல சோமா இருக்கிறோம். வேலையெல்லாம் முடிஞ்சுதா? வீக்கெண்டுக்கு ரெடியா?
1: என்ன பாட்டு கேட்க போறோம்? மூங்கில் காடுகளை.
0: எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம்.
1: எல்லாரும்
0: நன்றி இமானுவல், வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: 5:12 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 7:00 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-0000 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சந்துரு, எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம். என்ன செய்து கொண்டிருக்கீங்க சந்துரு?
1: நன்றி
0: சந்திரு. தலை இல்லையன்னு சொல்லட்டாம நீங்க கை காட்டு. சந்திரு வர்றேன்னு போயிட்டார்.
1: நன்றி
0: சந்திரு, பாடல் கேட்கலாம். வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். இருவருக்கும்

0: பாட்டுக்கரு பண்பலை
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றத விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128
4: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் சிஆர்வி எல்எக்ஸ் டூ வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அதுடன் 2027 ஹெச்ஆர்வி எல்எக்ஸ் களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ராஜா தர்மலிங்கம், 6478334998 6478334998.
6: DTR Transport and TSN Express ஆதரவுடன் கனடா கந்தசுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2026. வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள், இன்னும் பல. August 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையும், August 15, 16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரையும்,

0: கனடா கந்த சுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெறவுள்ளது. கார்த்திகேயன் விழா தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732, தனா 647-889-2710, கவுர் 647-233-6129.
1: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ, ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
2: 5:21 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி 116-5544-0400. இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர், வணக்கம். எப்படி இருக்கீங்க உடுப்பிட்டியூர் ராஜா?
3: மிகவும் சிறப்பு, நல்ல காலநிலை. உங்கள் ஊடகத்திலிருந்து ஆட்டம் பாட்டம் பாடல் எல்லாம் சொல்லி போட்டுக்கீங்கன்னா உதய உஷாரா இருக்கம் எல்லாம் கண்டு கழிப்பதற்காக நான் நலம்.
2: நல்லது நல்லது, நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். நன்றி. சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
3: எனக்கு இந்த பாட்டு பிடிக்கும், கொஞ்சம் விறுவிறுப்பான பாட்டு. மே மாதத்தில் நானும் மேஜரான இந்த பாடல்.
2: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி, உங்களுக்கு வணக்கம்.

0: 5:27 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள். இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
1: திருமதி செல்வா செல்வி. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நலமாக இருக்கிறேன்டா.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: இந்த பூமி தாயை வர்ணிக்கும் அந்த பாடல் தான் என்னை மிகவும் கவர்ந்தது. அமுதமலை பொழியும் முழு நிலவில் அந்த பாடலை விரும்பி கேட்கிறேன். நீங்கள் எல்லோரும் கேளுங்க. இந்த வானிலையிலே அது தவளை வேணும் அடிக்கடி.
0: சரி, நாங்கள் கேட்கலாம். நன்றி உங்களுக்கு. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.

0: தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-5656-416-908-5656.
2: East FM Tamil Seedigal.
3: அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகம் அச்சுறுத்தியுள்ள புதிய வரி விதிப்புகளின் மத்தியிலும் கெனடிய பொருளாதாரம் மீண்டெழும் நம்பிக்கையினை மத்திய நிதியமைச்சர் வெளியிட்டுள்ளார். அமெரிக்க வர்த்தக விவகாரங்களுக்கான அமைச்சர் மற்றும் தலைமை வர்த்தக பேச்சுவார்த்தையாளர் ஆகியோர் அமெரிக்க தரப்புகளுடன் தொடர்ந்து பேச்சுக்களை மேற்கொண்டு வரும் நிலையில் கெனடிய மக்களுக்காக போராடும் இக்குழுவுக்கு ஆதரவளிப்பதாக அவர் கூறியுள்ளார். சமகாலத்தில் கனடாவால் கட்டுப்படுத்தக்கூடிய விடயங்களில் கவனம் செலுத்துவது அவசியம் என்றும் நிதியமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் திமுக முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியனை தோற்கடித்த சைதாப்பேட்டை மக்களுக்கு நல்ல சாவே வராதென திமுக அமைப்புச் செயலாளர் எஸ் ஆர் பாரதி தெரிவித்துள்ளமை சர்ச்சையாகியுள்ளது. முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கொண்டு வந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களும் அவர்களின் உறவினர்களும் வாக்களித்ததால்தான் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றதாக அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் வாக்காளர்கள் தமது தலையில் தாமே மண்ணை வாரி கொட்டியுள்ளதாக சாடியுள்ள திமுக அமைப்புச் செயலாளர் எஸ் ஆர் பாரதி, இனி தமிழ்நாடு மக்களுக்காக எதுவும் செய்ய வேண்டாம் எனவும் கட்சிக்காரர்களுக்கு மட்டுமே செய்யுமாறும் திமுகவினரிடம் தெரிவித்துள்ளார். இலங்கையில் முல்லைத்தீவு வள்ளிபுனத்தில் செஞ்சோலை வளாகத்தின் மீது விமானப்படையினர் நடத்திய குண்டுவீச்சில் கொல்லப்பட்ட மாணவிகளின் நினைவாக அவ்விடத்தில் நினைவு தூபி அமைக்கப்படும் என வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். செஞ்சோலை படுகொலைகளின் 20வது ஆண்டு நினைவு நிகழ்வில் பங்கேற்ற அவர் இந்த வரலாறுகள் எதிர்கால சந்ததியினருக்கு கடத்தப்பட வேண்டும் என கூறியுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கோபி டபுள் டபுள் கோபி டபுள் டபுள்
1: ஐந்து மணி 34 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் திசிலானியா. வணக்கம்.
1: வணக்கம் ருக்மணி, எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கிறேன். நீங்க இருவரும் அப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். நன்றி. சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு?
2: ஆடி ராஜா போவே தேவலோகத்தேரே.
1: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி உங்களுக்கு. வணக்கம்.
2: நன்றி உங்கள் இருவருக்கும். வணக்கம்.
1: வணக்கம்.

0: கேட்டு நாலு விஷயம். FM 102.7 EastFM.ca
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710 6472682710
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும் விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
3: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100-க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 4378607002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% finance பெறுவதோடு 10-year powertrain warranty-உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் கிஃப்ட் மற்றும் சம்மர் பிரைசஸ் காத்திருக்கின்றன. அகமத் தம்சீன், 4378607002.
4: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 4167264417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 4167264417.
5: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் EastFM 102.7.
6: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, ஏன்னா இது EastFM.

0: உன்னலே
1: 5:47 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள். இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் லாவணியா. தேவகுமார் என்னமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கும் தேவகுமார். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கும்.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: நான் காம்பள படத்துல இருந்து என்ன மட்ராஸ் டு சென்னை, மட்ராஸ் டு மதுரை அந்த பாட்டு.
1: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி, உங்களுக்கு வணக்கம்.
2: நன்றி, நன்றி, வாழ்த்து.
1: 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-44-00 416-55-44-00 நிகழ்ச்சியில் தொடர்வது டேஸ்ட் ஆஃப் தமிழ் வழங்குகின்ற தகவல்கள்.
3: முற்றவழி அரங்கத்திலே மைதானத்திலே இப்பொழுது டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026 நிகழ்வு 8வது ஆண்டாக இப்பொழுது இடம்பெற காத்திருக்கிறது. நாங்கள் சொன்னது போலவே இந்த ஆண்டு என்பது ஒரு வித்தியாசமான முறையிலே இங்கே அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. 360 வடிவிலே இந்த மேடை அரங்கம் இங்கே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது வாகிசங்குழு எங்கட பொடியல் நிகழ்ச்சியை நீங்கள் மிக இலகுவாக உங்களுக்கு அருகில் என்று அவர் பூமம் பண்ணக்கூடிய வகையில இந்த அரங்கம் என்பது இப்பொழுது இங்கே அமைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் நேரடியாக காணக்கூடிய இருக்கிறது. இதன் தாண்டி ஏராளமான வர்த்தக சாவடிகள், உணவு சாவடி அமைக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது இங்கே ஏராளமான மக்கள் வருகை தந்து கொண்டிருப்பதை நேரடியாக காணக்கூடியதாக இருக்கிறது. ஆக இன்று நாளை மறுதினம் 3 இந்த கோடை காலத்தை குதூகலமாக கொண்டாட உங்களுக்கான டேஸ்ட் ஆஃப் தமிழ் காத்திருக்கிறது. ஆகவே நீங்கள் மார்னிங் சைரன் பிஞ்ச் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவழியில் வருகின்ற பொழுது ஏராளமான கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கிறது. இன்றைய நாளிலும் நாங்கள் மெகா டியூனர்ஸின் இசையிலே பல பாடல்களை வழங்க தென்னிந்தியாவில் வருகின்றிருக்கும் சத்யபிரகாஷ் மற்றும் பிரியங்கா உட்பட பல எமது கலைஞர்கள் இணைந்து பல பாடல்களை வழங்க காத்துக்கா என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்ளலாம். ஆகவே இந்த ஆண்டில் குறிப்பாக இந்த கோடை காலத்தை நீங்கள் குதூகலமாக கொண்டாட டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026
4: பெயருக்கேற்ற வகையிலே ஏராளமான சுவையான உணவுகள், பானங்கள் போன்றவற்றை தரக்கூடிய உணவு சாவடிகள் இருக்கின்றன. வர்த்தக சாவடிகள் ஏராளமாக இருக்கின்றன. அதையும் தாண்டி சிறுவர்களுக்கு மிகவும் பிடித்த பவுன்சி காசல், அதை கூட இலவசமாக அவர்கள் விளையாடக்கூடிய வகையிலே தயாராகி இருக்கின்றது. 8வது ஆண்டாக இந்த ஆண்டும் டேஸ்ட் ஆஃப் தமிழ் இன்று ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை வரை இடம்பெற போகிறது. அனுமதி, பார்க்கிங் போன்றவை முற்றிலும் இலவசமாக இருக்க போகின்றன. இன்னும் சில நேரத்திலே வந்து சிறு நேரத்திலே சத்யபிரகாஷ் மற்றும் பிரியங்கா ஆகியோர் பங்கு பெற்றுகின்ற, அதோடு எங்களுடைய கலைஞர்களும் இணைந்து வழங்குகின்ற இசை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கின்றது. அதே போன்று முன்னப்போதும் இல்லாத வகையிலே 360 ஸ்டேஜிலே எங்களுடைய பாகிசன் குழுவினர் பெர்ஃபார்ம் பண்ணுகின்ற நிகழ்வு நாளை நாளும் இடம்பெற காத்திருக்கிறது. இப்படி ஏராளமான தயார்படுத்தல்களோடு டேஸ்ட் ஆஃப் தமிழ் இந்த ஆண்டும் தயாராகி கொண்டிருக்கின்றது.
3: 2026 8வது ஆண்டு டேஸ்ட் ஆஃப் தமிழ் மார்னிங் சாரின் பிச்சாதிபிஸ் காவலம் முற்றவழி அரங்கத்திலே தயாராகி கொண்டிருக்கிறது. ஒரு பிரம்மாண்டமான மேடையோடு நீங்கள் நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நேரடியாக வருகின்ற பொழுது அனைத்து நிகழ்ச்சிகளையும் கண்டுகளிக்கலாம். ஏராளமான உணவு சாவடிகள், வர்த்தக சாவடிகளோடும் இந்த ஆண்டின் டேஸ்ட் ஆஃப் தமிழ் ஆரம்பமாக இருக்கிறது என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொண்டு அடுத்த தகவலோடு சந்திக்கின்றோம்.

5:54 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். செலசி ஃபர்னிச்சரின் மாபெரும் பேக் டு ஸ்கூல் சேல். ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி மேட்ரஸஸ் ஃப்ரம் $98, பிரீமியம் அல்ட்ரா கம்ஃபர்டபுள் மேட்ரஸஸ் ஃப்ரம் $500, கெனடியன் மேட் பெட்ரூம் ஃபர்னிச்சர்ஸ் ஃப்ரம் $150, எலிகன் பூஜா யூனிட்ஸ் ஃப்ரம் $150, சோஃபா பெட்ரூம் செட் டைனிங் செட் மேட்ரஸஸ் பூஜா யூனிட் கிச்சன் கேபினட் என அனைத்து வகை ஃபர்னிச்சர்களையும் உங்கள் விருப்பத்திற்கேற்ப வடிவமைத்து வழங்குகின்றார்கள். செலசி ஃபர்னிச்சர், 3350 ஃபார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஃபார்மசி அண்ட் மெக்னிக்கலில், 416-731-7044.

0: 6:02 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். வெளியில் 27 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது, 32 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் சனிக்கிழமை 24 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது, 29 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருள் விலை 1 சதத்தினால் குறைவடைய இருக்கின்றது. காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஜனேஷ், எப்படி இருக்கிறீங்க?
1: ஓகே, பரவாயில்ல.
0: சரி சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறோம்?
1: கருப்பு படத்துல கடைசி சீன்ல கருப்பு கூட வாடா கூட வாண்டு.
0: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி ஜனேஷ், வணக்கம்.

6:06 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 116-5544-400. வேலை வாய்ப்பு பற்றி அறிவித்தல். மிக பிரபலமான இட்டாலியன் உணவகம் ஒன்றிற்கு 2 வருடம் இட்டாலியன் உணவுகளை சமைத்த அனுபவம் உள்ள குக் உடனடியாக தேவை. திறமைக்கு ஏற்ப தகுந்த சம்பளம் வழங்கப்படும். டிஷ் வாஷர்ஸும் தேவைப்படுகின்றார்கள். தொடர்புகளுக்கு அழையுங்கள். 416-356-6199. 416-356-6199.

0: ஆறு மணி பத்து நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்
0: ஐஸ்வர்யா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கோம் ஐஸ்வர்யா. என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: எனக்கு வேதம்ங்கிற மூவில ஆஸ் மலை காட்சி வந்து.
0: சரி, தேடி நீன் வந்தது திரைப்பட பாடல், அது எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி ஐஸ்வர்யா. வணக்கம்.
1: நன்றி.
0: நன்றி.

0: 6:16 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க காசிநாதன்?

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: உங்கள் அபிமான டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவெளியில் விதம் விதமான உணவுகள், வகை வகையான விற்பனை நிலையங்கள், சிறுவர்கள் குதூகலிக்க இலவச பவுன்சி கேசல், இவற்றுடன் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடல்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அத்துடன் விசேடமான 360 ஸ்டேஜில் வாகிசனின் எங்கடப்படிகள் அனுமதி மற்றும் முற்றிலும் இலவசம். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்று வழியில் கொண்டாட தயாராகுங்கள். டேஸ்ட் ஆஃப் தமிழ்
0: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கல் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra கலையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 437-477-7960.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield Committee. இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
1: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sing 416-788-2426.
5: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472-93-5899, 647-293-5899.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
6: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
6: 416-461-6401.
7: பாட்டுக்கு பண்பலை. East FM 102.7.

0: Rest in peace. East FM, Tamil, Seidhigal.
1: ஒன்டாரியோவில் காட்டுத்தீக்களால் உருவாகிய புகைப்பரவல் காரணமாக கனடாவையும் அமெரிக்காவையும் சேர்ந்த கிட்டத்தட்ட 19 மில்லியன் மக்கள் கடந்த மாத நடுப்பகுதியில் அதியுச்ச மோசமான காற்றினை சுவாசிக்க நேர்ந்ததாக சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதாரத்துக்கான ஐக்கிய நாடுகள் பல்கலைக்கழக நிறுவனத்தின் அறிக்கை தெரிவித்துள்ளது. மேலும் 31.6 மில்லியன் மக்கள் தரம் குறைந்த காற்றினை சுவாசிக்கும் நிலை ஏற்பட்டதாகவும் அது மதிப்பிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சாரத்தில் உயிரிழந்த 41 பேரின் குடும்ப அங்கத்தவர்களுக்கு முதலமைச்சர் விஜயால் அரசு வேலைகள் வழங்கப்பட்டதை ரத்து செய்த உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. கரூர் சம்பவத்தில் பலியானோரின் குடும்பங்களுக்கு அரசு பணி வழங்குவதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தொடரப்பட்ட வழக்கிலேயே இந்த பணி நியமன ஆணையை ரத்து செய்ய தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்குவதில் வழக்கு தொடுத்தவர்களுக்கு என்ன பிரச்சனை என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு வேலை வழங்கக்கூடாது என கூறுவதற்கு நீங்கள் யார் எனவும், தமிழ்நாடு அரசின் கொள்கை முடிவுகளில் எப்படி நீதிமன்றம் தலையிட முடியும் என்றும் உயர்நீதிமன்றத்திடமும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வினவியுள்ளனர். இலங்கையில் தமிழினத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகள் அனைத்துக்கும் சான்றாக செம்மணி மனித புதைகளில் உள்ளதாக ஜனநாயக போராளிகள் கட்சி தெரிவித்துள்ளது. இந்த படுகொலைகளுக்கு நீதி கூறியும் ஐக்கிய நாடுகள் சபை இறுக்கமான தீர்மானங்களை கொண்டுவர வலியுறுத்தியும் தாயக செயலணியின் ஏற்பாட்டில் செம்மணியில் ஆரம்பித்துள்ள தொடர் போராட்டத்துக்கு அது ஆதரவையும் வெளியிட்டுள்ளது.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கோஃபி டபுள் டபுள் கோஃபி டபுள் டபுள்
1: ஆறு மணி 32 நிமிடம் காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நீரை நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் லாவண்யா. நான் பபி கதைக்கு எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கும் பபி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். வேல முடிஞ்சு வீட்டை போய் கிளம்பிக்கிறேன்.
1: அப்படி நீங்களே பாட்டையும் சொல்லிருங்க. என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: எனக்கு தனுஷ் பாடினா அந்த ஒரு சில காதல தந்தேன், இந்த தரதளம் என துப்பு தந்தேன் அந்த பாட்டு.
1: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி உங்களுக்கு. வணக்கம்.
2: நன்றி.

0: 6:36 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியில் தொடர்வது டேஸ்ட் ஆஃப் தமிழ் வழங்குகின்ற தகவல்கள்.
1: மார்னிங் பேரண்ட் பிஞ்ச் சந்திப்பிலே டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026 நிகழ்வு 8th ஆண்டில் மிக பிரம்மாண்டமாக தயாராக இருக்கொண்டிருக்கிறது. மிக புரிய நேரத்தில் நிகழ்ச்சிகள் ஆரம்பமாக இருக்கின்றன. ஏராளமான மக்கள் வருகை தந்து கொண்டிருப்பதையும் காணக்கூடிய இருக்கிறது. நாங்கள் சொன்னது போலவே இந்த ஆண்டு ஒரு மேடு என்பது இங்கே 360 டிகிரியில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கக்கூடிய வாகிஸ்தான் அவர்களின் நிகழ்ச்சி கூட இந்த புதிய மேடையிலே இடம்பெற இருக்கிறது என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ளலாம். இது இந்த ஆண்டு ஏராளமான வர்த்தக சாவடிகள், உணவு சாவடிகள் அமைக்கப்பட்டு இந்த கோடை காலத்தை குதூகலமாக கொண்டாட உங்களுக்கான வாய்ப்பு இந்த வார இறுதி நாட்களில் இன்று நாளை நாளை மறுதின 3 நாட்கள் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே டேஸ்ட் ஆஃப் தமிழ் இந்த ஆண்டின் ஒரு மிக பிரம்மாண்டமாக இங்கே தயாராகி கொண்டிருக்கிறதை நாங்கள் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகின்றோம்.
2: கோடை காலத்துக்கு வந்து அதாவது இந்த விடுமுறை இன்னும் ஒரு சில வாரங்களுக்கு நாங்கள் என்ஜாய் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போது இந்த வார இறுதி உங்களுக்கு அப்படியான ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றது. இன்று தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் 3 நாட்கள் மகிழ்ச்சியாக நீங்கள் குடும்பத்தோடு கொண்டாடுவதற்கு அனுமதி, பார்க்கிங் இலவசத்தோடு ஒரு நிகழ்வு ஸ்காபரோ முற்றவழியில் மார்னிங் செரன் பிங்க் சந்திப்புக்கு அருகே இடம்பெறுகின்றது. 8th ஆண்டாக கலைஞர்கள் எல்லாம் தயாராக இருக்கிறார்கள் மடைக்கு செல்வதற்கு. இன்னும் சில நிமிடங்களில் நிகழ்ச்சிகளும் ஆரம்பிக்க இருக்கின்றன, மக்களும் வருகை தர ஆரம்பித்திருக்கின்றார்கள். குறிப்பாக வந்து இன்று மாலையிலே இசை நிகழ்ச்சியின் மெகா டியூனஸ் இசையோடு தென்னிந்திய பாடகர்கள் சத்யபிரகாஷ் பிரியங்கா ஆகியோர் பங்கு பெற்று இருக்கிறார்கள் எங்களுடைய கலைஞர்களோடு இணைந்து. அதே போன்று நாளை மதியம் முதல் நிகழ்வுகள் ஆரம்பிக்க இருக்கின்றன. மாலை வழியில் இசை நிகழ்ச்சி இடம்பெற தயாராக இருக்கிறது. ஏராளமான வர்த்தக சாவடிகள், குறிப்பாக உணவு சாவடிகள் டேஸ்ட் ஆஃப் தமிழ் என்ற வகையில் எங்களுடைய பாரம்பரிய உணவுகளோடு குடிப்பதற்கு பானங்கள், கூலாக ஹாட்டாக அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தெரிவுகள் இருக்கின்றன. சிறுவர்களுக்கு குதித்து மகிழ்வதற்கு பவுன்சி காசு கூட ரெடியாக இருக்கிறது. இலவசமாகவே அவர்கள் விளையாடிக் கொள்ள முடியும்.
1: மக்களையும் தாண்டி பள்ளின மக்கள் கூட ஆர்வத்தோடு வருவதையும் காணக்கூடிய இருக்கிறது. ஆகவே டேஸ்ட் ஆஃப் தமிழ் ஏராளமான உணவுகள், உணவு சாவடிகள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன. நாவுக்கு சுவையான உணவுகளை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை நீங்க பயன்படுத்தணும். அதே போல அரங்கத்திலே நாங்கள் சொன்னது போலவே பல இசை நிகழ்ச்சிகள், குறிப்பாக சத்யபிரகாஷ் உட்பட பிரியங்கா உட்பட பல நம் நாட்டு கலைஞர்களோடு இணைந்து வழங்குகின்ற பல பாடல் நிகழ்ச்சி கூட இடம்பெற காத்திருக்கிறது. ஆகவே இந்த ஆண்டின் ஒரு மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மேடையோடும் மேடையிலே வாகிசன நிகழ்ச்சி கூட இடம்பெற காத்திருக்கிறது. ஆகவே டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026 8th ஆண்டில் இன்று நாளை நாளை மறுதினம் மார்னிங் செரன் சந்திப்பில் முத்தவழி அரங்கத்திலே இடம்பெற போகிறது என்பதை நினைவுபடுத்திக் கொண்டு மீண்டும் அடுத்த தகவலோடு சந்திக்கின்றோம்.
0: 6:38 எவரஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர் ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல் அனைத்து தளபாடங்களும் வெளியேற்றப்பட வேண்டியுள்ளதால் ஹோல்சேல் விலையில் உங்கள் வீடுகளுக்கான பர்னிச்சரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் ஒரு மாபெரும் சந்தர்ப்பம். சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட், மேட்ரஸஸ், டேபிள் சேர்ஸ், அலமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே கிடைக்கும் இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். மந்த்லி பேமெண்ட் பிளான் மற்றும் டெலிவரி சேவைகளும் உள்ளன. 80 Finchdene Square, Finch & Finchdene சந்திப்பில் எவரஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் டொரண்டோவின் லார்ஜஸ்ட் பர்னிச்சர் வேர் ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல்.

0: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
1: உணருங்கள். 901 Markham Road, Markham and Macnicle, Markham Convention Centre Plaza, 416-335-6444, 416-335-6444.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
0: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்.
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
6: 416-900-4599.
7: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. SCHC Ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
8: 7 நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 East FM.

6:51 ஒலித்த அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்று ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள் மீண்டும் திங்கட்கிழமை மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்கள் மணிந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு அபர்ணா விடைபெற்று செல்வது லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே.

0: நாலு விஷயம்
1: உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா
2: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
1: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
2: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்டாக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 4 4 5 7 0 6 5 1 4 1 6 4 5 7 0 6 5 1. Conditions apply.
3: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 4372431719, 4372431719.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மெட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்ப்ரோ, 4372632394 4162899993.
4: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, the Ghana King, live in Toronto.
5: மீனாட்சி மீனாட்சி
4: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட், மார்க்கம் மெடோவில். தேனிசை தென்றல் தேவா, the Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com செல்லுங்கள். ஹாட்லைன் 6476005297.
6: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா ஜூலை 31 வெள்ளி முதல் ஆகஸ்ட் 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. ஜூலை 31 வெள்ளி கொடியேற்றம், ஆகஸ்ட் 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, ஆகஸ்ட் 11 செவ்வாய் மாலை மஞ்ச திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், ஆகஸ்ட் 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் வைர மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர் 416-535-6560.
7: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நேகரா ஃபால்ஸ், பீரபுரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யெலோ பில்டிங்கில், 4163322989 4163322989. Some conditions may apply.
6: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா, தாம் ஒரு இருக்க பயமேன், 35 பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
0: டிடிஆர் டிரான்ஸ்போர்ட் அண்ட் டிஎஸ்என் எக்ஸ்பிரஸ் ஆதரவுடன் கனடா கந்தசுவாமி ஆலயம் வழங்கும் கார்த்திகேயன் விழா 2026 வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையும், ஆகஸ்ட் 15-16 சனி ஞாயிறு பிற்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரையும் கனடா கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இடம்பெற உள்ளது. கார்த்திகேயன் விழா தொடர்புகளுக்கு முத்து 416-200-0732, தனா 647-889-2710, கவுர் 647-233-6129.
8: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.

0: வீட்டுக்குள்ளே
1: நடக்குது.

0: கேட்டு பாருங்க, 7 மணிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
1: நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டுமில்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
2: நம்ம எல்லாம் கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
3: நன்றி லாவண்யா, நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்பொழுது முதல் 9 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊரின் நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 11வது வருடத்தை நிறைவு செய்து 12வது ஆண்டில் நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக ஈஸ்ட் எஃப்எம்மிற்கு ஆதரவை அளிக்கின்ற நேர்கள், ஆதரவாளர்கள், வர்த்தக பிரமுகர்கள் மற்றும் வணிகங்களுக்கு எங்களுடைய ஈஸ்ட் எஃப்எம் குடும்பம் சார்பாக மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக உங்களுடைய அன்போடும் ஆதரவோடும் 12வது ஆண்டில் நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு இன்று இரவு 9 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று வாரத்தின் நிறைவு நாள் வெள்ளிக்கிழமை. இன்று நிகழ்ச்சியில் நாங்கள் அனைத்து விடயங்களையும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்றோம். பாடலை தொடர்ந்து தங்கத்தமிழ் வார்த்தை உங்களுக்காக காத்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நல்லதாய் 4 விஷயம், அதை போன்று 7:30 செய்திகளின் பின்னர் முதன்மை 3 முக்கியமான செய்திகளை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அது 1வது மணித்தியாலத்தில். அதே போன்று 2வது மணித்தியாலத்தில் போவோமா ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சியும் உங்களுக்காக காத்திருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளை கேட்பதற்கு இணையத்தில் eastfm.ca வழியாக உலகின் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் கேட்கலாம். அதே போன்று மொபைல் போனில் ஆப்பை இலவசமாக டவுன்லோட் செய்து இந்நேரமும் கேட்டுக்கொள்ளலாம். சமூக வலைதளங்களில் எங்களது வீடியோக்களை பார்வையிடுவதற்கு Facebook and Instagram ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்னும் பக்கத்தை பார்வையிடலாம். யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அலுவலக தொடர்விளக்கம் 416-824-1212. அதேபோன்று மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com. தற்போது டொரண்டோவினுடைய காலநிலையும் நாங்கள் ஒருமுறை பார்த்துவிடலாம். டொரண்டோவில் இப்பொழுது 25 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. உடல்நிலையை பொறுத்தவரை 29 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதேபோன்று எரிபொருளின் விலையை பார்த்தால் டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 1% குறைவடைய போன்றது. நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க ஒலிக்கின்றது முத்து திரைப்பட பாடல்.

நேரம் இரவு 7:12 கேட்டுக்கொண்டிருப்பதை ஸ்டெஃபமின் நம்ம ஊர் இவனிங். இந்த நேரத்தில் நாங்கள் தங்கத்தமிழ் வார்த்தை பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். தங்கத்தமிழ் வார்த்தை பகுதியில் இன்றைய நாள் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற அந்த அழகிய தமிழ் சொல் தார். தார் அப்படியென்றால் என்ன பொருள்படும் என்று கேட்டீங்கண்டா, பூமாலை அல்லது சேனையின் முன்னணிப்படை, ஒரு சேனையின் முன்னணிப்படையை வந்து தார் அப்படியென்று அழைப்பார்களாம். இதனுடைய விளக்கத்தை பார்த்தால், மார்பில் அணியும் நறுமணம் மிக்க பூமாலையை குறிக்கவும், போர்க்களத்தில் எதிரிகளை முதலில் தாக்கும் முன்னணி படை வீரர்களை தார்படை அப்படியென்று அழைப்பார்களாம். குறிக்கவும் இந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது இந்த சொல் வந்து இந்த நூலில் அதிகம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படி என்று பார்த்தால், புறநானூறு என்கின்ற நூலில் இந்த தார் என்கின்ற சொல் அதிகம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மௌலிசன் பிரேமதாசனின் வீனிக்ஸ் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவ சண்முகநாதன், லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவலி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379-9-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379-9-4450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
0: பிரஷா லோ ப்ரொபஷனல் கோஆபரேஷன்.
3: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
0: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
3: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
0: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
3: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472-9-3589-8-9-9.
4: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேச பெருமாள் பிரம்மோத்சவம் August 27 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி August 29 சனிக்கிழமை மஞ்சம், August 31 திங்கள் உரியடி உற்சவம், September 2 புதன் சப்பரம், September 3 வியாழன் தேர் திருவிழா, September 4 வெள்ளி தீர்த்த திருவிழா, September 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். 905-883-9109.
5: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம்.ca.

நேரம் இரவு 7:26 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் நம்ம ஊர் ஈவினிங். இந்த நேரத்தில் நாங்கள் நல்லதாய் நாலு விஷயம் பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். இன்றைய நாள் நல்லதாய் நாலு விஷயம் பகுதியில் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போவது என்னவென்றால், தினமும் இரவு தூங்குவதற்கு செல்ல முன் அன்றைய நாளில் நடந்த 3 நல்ல விஷயங்களை நினைத்து பார்த்து ஒரு குறிப்பேட்டில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கு என்ன விளக்கம் சொல்லுகின்றார்கள் அப்படி என்று கேட்டீங்கன்னா, இதனை நன்றி உணர்வு பயிற்சி, கிராட்டிடியூட் ஜேர்னலிசம் என்று அழைப்பார்களாம். நமது மூளை இயல்பாகவே அன்றாட வாழ்க்கையில் நடக்கும் எதிர்மறை சம்பவங்களையே அதிகம் நினைவில் வைத்துக் கொள்ளும் தன்மையுடையது. இரவில் தூங்கும் முன்னர் இன்று நாங்கள் சுவையான உணவு சாப்பிட்டோம், நண்பருடன் மகிழ்ச்சியாக பேசினேன், ஒரு வேலையை வெற்றிகரமாக முடித்தேன் என்று மிகவும் சிறிய விஷயங்களாக இருந்தாலும் நடந்த 3 நல்ல விஷயங்களை நினைவு கூர்ந்து எழுதும் பொழுது நமது மூளை நேர்மறை எண்ணங்களை நோக்கி மாறத் தொடங்கும். இது இரவில் நிம்மதியான தூக்கத்தை தருவதுடன் மன அழுத்தத்தை குறைத்து வாழ்க்கையின் மீது ஒரு நேர்மறையான கண்ணோட்டத்தை உருவாக்க பெரிதும் உதவுகின்றது அப்படியென்று ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் தினமும் இரவு தூங்க செல்வதற்கு முன் அன்றைய நாளில் நடந்த 3 நல்ல விஷயங்களை நினைத்து பார்த்து ஒரு குறிப்பேட்டில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதைத்தான் நாங்கள் இன்றைய நாள் நல்லதாய் நாலு விஷயம் பகுதியில் உங்களோடு பகிர்ந்திருந்தோம்.

0: அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகம் அச்சுறுத்தியுள்ள புதிய வரி விதிப்புகளின் மத்தியிலும் கனேடிய பொருளாதாரம் மீண்டும் நம்பிக்கையினை மத்திய நிதியமைச்சர் வெளியிட்டுள்ளார். அமெரிக்க வர்த்தக விவகாரங்களுக்கான அமைச்சர் மற்றும் தலைமை வர்த்தக பேச்சுவார்த்தையாளர் ஆகியோர் அமெரிக்க தரப்புகளுடன் தொடர்ந்து பேச்சுக்களை மேற்கொண்டு வரும் நிலையில் கனேடிய மக்களுக்காக போராடும் இக்குழுவுக்கு ஆதரவளிப்பதாக அவர் கூறியுள்ளார். சமகாலத்தில் கனடாவால் கட்டுப்படுத்தக்கூடிய விடயங்களில் கவனம் செலுத்துவது அவசியம் என்றும் நிதியமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் திமுக முன்னாள் அமைச்சர் மாவண்ணா சுப்பிரமணியனை தோற்கடித்த சைதாப்பேட்டை மக்களுக்கு நல்ல சாவே வராது என திமுக அமைப்பு செயலாளர் எஸ் ஆர் பாரதி தெரிவித்துள்ளமை சர்ச்சையாகியுள்ளது. முன்னாள் அமைச்சர் மாவண்ணா சுப்பிரமணியன் கொண்டுவந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களும் அவர்களின் உறவினர்களும் வாக்களித்ததால்தான் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றதாக அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் வாக்காளர்கள் தமது தலையில் தாமே மண்ணை வாரிக்கொட்டியுள்ளதாக சாடியுள்ள திமுக அமைப்பு செயலாளர் எஸ் ஆர் பாரதி, இனி தமிழ்நாடு மக்களுக்காக எதுவும் செய்ய வேண்டாம் எனவும் கட்சிக்காரர்களுக்கு மட்டும் செய்யுமாறும் திமுகவினரிடம் தெரிவித்துள்ளார். இலங்கையில் முல்லைத்தீவு வள்ளிப்புணத்தில் செஞ்சோலை வளாகத்தின் மீது விமானப்படையினர் நடத்திய குண்டுவீச்சில் கொல்லப்பட்ட மாணவிகளின் நினைவாக அவ்விடத்தில் நினைவு தூபி அமைக்கப்படும் என வெண்ணி நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். செஞ்சோலை படுகொலைகளின் 20வது ஆண்டு நினைவு நிகழ்வில் பங்கேற்ற அவர் இந்த வரலாறுகள் எதிர்கால சந்ததியினருக்கு கடத்தப்பட வேண்டும் என கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். இசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

0: நேரம் இரவு 7:36 கேட்டுக்கொண்டிருப்பதை எஸ்எஃப்எம்மின் நம்ம ஒரு ஈவினிங் டேஸ்ட் ஆஃப் தமிழ் நிகழ்வு இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அங்கிருந்து நாங்கள் நேரடியாக தகவல்களை பெற்றுக் கொள்ளியிருக்கின்றோம்.
1: சந்திப்பில் காபரம் ஒற்றவழி அரங்கத்திலே 2026 ஆண்டின் டேஸ்ட் ஆஃப் தமிழின் நிகழ்ச்சிகள் இங்கே ஆரம்பமாக இருக்கின்றன. ஏராளமான மக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அரங்கத்தில், பிரதான அரங்கத்திலே இப்பொழுது இசை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் சொன்னது போலவே இந்த ஆண்டு மிக வித்தியாசமான முறையிலே இந்த மேடை வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 316 நீங்கள் இந்த மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளை நாள் வாகிசன் குழுவினர் கூட எங்களை படியில் கூட நிகழ்ச்சியை வழங்க காத்திருக்கார்கள். இப்பொழுது சத்யபிரகாஷ் அவர்கள் இங்கே நடந்திருக்கின்றார். மேடையில் எமது கலைஞர் அடைந்து வழங்குகின்ற பாடல்கள் அதாவது இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதை கூட கண்டு கழிக்கக்கூடிய வாய்ப்பை தந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை தாண்டி இந்த ஒரு அழகான ஒரு காலை மாலை பொழுதிலே இந்த இதமான ஒரு காலநிலையில் நீங்க வருகின்ற பொழுது இங்கே ஏராளமான வர்த்தக சாவடிகள், உணவு சாவடி இருக்கின்றன. அதில் கூட வருகின்ற பொழுது ஏராளமான உணவுகளை நீங்கள் உட்கொள்ளக்கூடிய வாய்ப்பை தருகிறார்கள். டேஸ்ட் ஆஃப் தமிழ் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
2: 8வது ஆண்டாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அனுமதி பார்க்கிங் இலவசம். இந்த வாரதி நீங்கள் சிறப்பாக இந்த கோடை காலத்தை குடும்பத்தோடு கொண்டாடுவதற்கு, குதூகூலமாக கொண்டாடுவதற்கு இந்த டேஸ்ட் ஆஃப் தமிழ் நிகழ்வு இருக்கின்றது. இந்த மாலை வெளியில சிறந்த காலையும் அதே போன்று சுட சுட சுவையான உணவுகள், பாரம்பரிய எங்களுடைய ஊர் ஞாபகங்களை எல்லாம் கொண்டு வருகின்ற இந்த உணவுகளையும் நீங்கள் சுவைத்துக் கொண்டு கண்ணுக்கும் விருந்தாக காட்சிகளையும் பார்த்துக்கொண்டு, அது மட்டும் காதுக்கு இசை இருக்கின்றது. இசை நிகழ்ச்சிகள் இப்போது ஆரம்பமாகி இருக்கின்றன. ஆகவே அந்த நிகழ்வுகளையும் கலந்து பார்த்து ரசித்துக் கொண்டு குழந்தைகளை அங்கே வந்து பவுன்சி காசுல கூட நீங்கள் இலவசமாகவே விளையாட விடலாம். இப்படி ஒரு குடும்பத்தோடு கொண்டாட்டமாக இருப்பதற்கு இன்று ஆரம்பித்த இந்த நிகழ்வு 3 கொண்டாட்டமாக ஞாயிற்றுக்கிழமை வரை தொடர இருக்கின்றது.
1: அனைத்து இலவசம், குறிப்பாக நீங்கள் அனுமதி இலவசம், பாக்கிங் இலவசம், சிறுவருக்கான விளையாட்டுத் தரங்கள் இலவசமாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளை, இந்த வாரதி நாட்களை மிக சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக கொண்டாடி மகள் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. டேஸ்ட் ஆஃப் தமிழ் இப்பொழுது பிரதான அரங்கம் இங்கே ஒரு வித்தியாசமான முறையில் இந்த அரங்கம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. மெகா ஜூனியர் இப்பொழுது பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான மக்கள் இருக்கையிலிருந்து நிகழ்ச்சியை கண்டு கழித்துக் கொண்டிருப்பதை காணக்கூடிய இருக்கிறது. ஆகவே நேரடியாக வருகின்ற பொழுது இந்த நாளில் நிகழ்ச்சியை கண்டு கழிக்கலாம் என்பதை சொல்லிக்கொண்டு அடுத்த தகவலோடு சந்திக்கின்றோம்.

0: The station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
5: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அரங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 km gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift matum summer prices kaathirukkindana ahmed thamsi 437-860-7002.
6: Wow, adu appadi ungala family la ellaroda smile um uppula perfect a irukku.
7: Eppadi enda engada whole family ki 10 varshama Dr. Pavithra dhan dentist, ennoda Invisalign, parents oda dentures ellam avanga dhan seidhathu. Staff ellarum kind and helpful. Aviad office um kids friendly endradala enda pillaigalum anga dhan virumbi povinam. Canada dental care plan um accept panninam.
8: Sanders Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield, Ikumidayal. Inga mattume Dr. Pavithra Nandishwarar serviye valangugirar. 416-299-1020.
4: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
9: Ideal Dreams Entertainment and Maja Varangam. Prabhu Deva, the dance legend in Toronto. Powered by Vijaya Jewelry. உங்கள் கலைஞர்களின் நடன போட்டிகளின் நடுவராக நடன புயல் பிரபு தேவா கலந்து சிறப்பிக்கின்றார். ஆகஸ்ட் 22 மாலை 5:30 கிரேட் கனடியன் கேசினோ ரிசோர்ட் டொரண்டோவில் டிக்கெட்டுகள் $60 தொடக்கம். விஐபி டிக்கெட்டுகளும் உண்டு. டிக்கெட்டுகளுக்கு ticketmaster.ca விஜயா ஜுவல்லரியில் டிக்கெட்டுகளை பெறலாம். விவரங்களுக்கு 905-805-7877.
0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் FM

நேரம் இரவு 7:49 கேட்டுக்கொண்டிருப்பதை இதனத்தில் நாங்கள் முதன்மை 3 வந்திருக்கின்றோம். முக்கியமான சில செய்திகளை நாங்கள் உங்களோடு பகிர்ந்துள்ளிருக்கின்றோம். அந்த வகையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், அது மட்டுமல்லாமல் அமெரிக்கா என்று எடுத்தாலே செய்திகளுக்கு பஞ்சமில்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை தோற்கடித்த பின்னர் ஹோர்முஸ் நீரிணியை அமெரிக்காவின் பிரதேசமாக விரைவில் அறிவிக்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறாராம். நியூயார்க் மாநிலத்தில் நடைபெற்ற அரசியல் பேரணியில் பேசிய ட்ரம்ப், ஈரானை தோற்கடித்த பின்னர் ஹோர்முஸ் நீரிணியை அமெரிக்காவின் பிரதேசமாக அறிவிப்பேன் அப்படியென்று சொல்லியிருக்கின்றார். ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்கா முற்றுகையை ஏற்படுத்தியுள்ளதாகவும், அமெரிக்காவின் அனுமதியின்றி எந்த கப்பலும் அந்த பகுதியை கடந்து செல்ல முடியாது அப்படியென்றும் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். உலகின் முக்கியமான எரிசக்தி மற்றும் வர்த்தக பொருட்கள் கொண்டு செல்லப்படும் முக்கிய கடல்வழி பாதையாக ஹோர்முஸ் நீரிணை விளங்குகின்றது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான மோதலின் காரணமாக இந்த பகுதியில் கப்பல் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒருபுறம் இருக்க, ஈரானுக்கு எதிரான போரில் நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்ற USS Abraham Lincoln விமான தாங்கி கப்பலில் அமெரிக்க வீரர்களின் மனநலம் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் பற்றாக்குறை தொடர்பாக இப்பொழுது கவலைகள் எழுந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. 260 நாட்களுக்கும் மேலாக கடலில் இருக்கும் இந்த கப்பலில் சில வீரர்கள் தற்கொலைக்கு முயன்றதாகவும் மன உறுதி குறைந்திருப்பதாகவும் இப்பொழுது செய்திகள் வந்திருக்கின்றன. உணவு, சுகாதாரப் பொருட்கள் மற்றும் அஞ்சல் விநியோகத்திலும் பாதிப்பு ஏற்பட்டதாக கடற்படை ஒப்புக்கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் USS ஜார்ஜ் வாஷிங்டன் விமான தாங்கி கப்பல் மத்திய கிழக்கு நோக்கி அனுப்பப்பட்டிருக்கின்றது. எனினும் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் லிங்கன் கப்பல் தொடர்பான மோசமான நிலை குறித்த தகவல்கள் முற்றிலும் தவறாக சித்தரிக்கப்பட்டவை அப்படியென்று மறுத்திருக்கிறார். ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்கா முற்றுகையை தொடரும் நிலையில் நீண்டகால போர் மற்றும் வீரர்களின் மனநிலை அமெரிக்காவுக்கு புதிய சவாலாக இப்பொழுது உருவெடுத்திருக்கின்றது. அதேபோன்று ஓமான் அருகே மசகு எண்ணெய் தாங்கி படகில் ஏற்பட்ட கசிவை தொடர்ந்து ஈரானின் கஷ்மீர் தீவு கடலோரப் பகுதியில் எண்ணெய் மாசுபாடு ஏற்பட்டுள்ளதாக ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் கசீம் கரிபாடி தெரிவித்திருக்கின்றார். பிராந்தியத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்ட ராணுவ நடவடிக்கைகளே இந்த மாசுபாட்டிற்கு மிக முக்கியமான காரணம் அப்படியென்றும் அவர் குற்றம் சுமத்தியிருக்கிறாராம். கடந்த ஜூன் மாதம் ஓமான் அருகே தரை தட்டியது முதல் கரோலின் பெசங்கி என்ற எண்ணெய் தாங்கி படகில் இருந்து கசிந்து வரும் மசகு எண்ணெய் சுற்றியுள்ள கடற்கரை பகுதிகளை அடைய தொடங்கியுள்ளதாக ஓமான் அதிகாரிகள் இப்பொழுது தெரிவித்திருக்கின்றார்கள். ஈரானின் வளைகுடா கடற்கரைக்கு ஏற்பட்டுள்ள இந்த பாதிப்பானது ஹோர்முஸ் நீரிணியை நிர்வகிப்பதற்கான ஒரு வழிமுறையை ஈரான் வரையறுத்து அமல்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மேலும் உணர்த்துவதாக கசீம் கரிபாடி இப்பொழுது சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதுவரை முதன்மை 3 நீங்கள் கேட்டீர்கள். கேட்டுக்கொண்டிருப்பதை நேரம் 7:52.

0: உற்சாகம் 102.7 East FM.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
0: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656.
2: உங்கள் அபிமான டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. August 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச், ஸ்காப்ரோ முற்றவெளியில் விதம் விதமான உணவுகள், வகை வகையான விற்பனை நிலையங்கள், சிறுவர்கள் குதூகலிக்க இலவச பவுன்சி கேசல், இவற்றுடன் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடல்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அத்துடன் விசேடமான 360 ஸ்டேஜில் வாகிசனின் எங்கடப்படிகள், அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். August 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச், ஸ்காப்ரோ முற்றவழியில் கொண்டாட தயாராகுங்கள். டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
3: ஸ்காபரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4008, 416-446-4008.
4: கனடா ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் வருடாந்த உற்சவம் 2026 August 13 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி August 21 வெள்ளி பூங்காவனம், August 25 செவ்வாய் சப்பரம், August 26 புதன் தேர், August 27 வியாழன் தீர்த்தம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். அன்னதான கந்தன் ஆலயத்தில் தினமும் அன்னதானம் வழங்கப்படும். 4167311-8453.
1: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் Grade 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 416-795-0707.

நேரம் 8:01 ஆகி இருக்கின்றதை கேட்டுக்கொண்டிருப்பதை ஸ்டெஃபமின் நம்ம ஊர் ஈவினிங். புதிய மனத்தியாலத்தில் நாங்கள் நுழைந்திருக்கின்றோம். 8 அப்படி என்ற உடனே போட்டி நிகழ்ச்சிக்கான நேரமாக இது இருக்கின்றது. இன்றைய நாள் போவோமா ஒரு கோலம் போட்டி நிகழ்ச்சி உங்களுக்காக தயாராக இருக்கின்றது. இன்றும் கூட நாங்கள் 2 ஊர்களை உங்களுக்காக எடுத்து வந்திருக்கின்றோம். அதற்கு முதல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளை கேட்பதற்கு இணையத்தில் eastfm.ca வழியாக உலகின் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் கேட்கலாம். அதேபோன்று மொபைல் போனில் ஆப்பை இலவசமாக டவுன்லோட் செய்து இந்நேரமும் கேட்கலாம். சமூக வலைதளங்களில் எங்களது வீடியோக்களை பார்வையிடுவதற்கு ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் சேனல் என்னும் பக்கத்தை பார்வையிடலாம். யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அலுவலக தொடர்பிலக்கம் 416-824-1212 மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com. இந்த நேரத்தில் டொரண்டோவினுடைய காணொலியையும் நாங்கள் ஒருமுறை பார்த்துவிடலாம். டொரண்டோவில் இப்பொழுது என்ன காணொலியாக இருக்கிறது அப்படி என்று பார்த்தால் 25 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. உணர்நிலை 29 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதேபோன்று டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 1 சதத்தால் குறைவடைய போன்றது. போவோமா ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சி இன்றும் வளமை போன்று 2 ஊர்கள் இலங்கையிலிருந்து காத்தான்குடி என்கின்ற ஊரை நாங்கள் எடுத்து வந்திருக்கின்றோம். அதேபோன்று தமிழ்நாட்டிலிருந்து அடையாறு என்கின்ற ஊரை நாங்கள்